0: సంసార మంత్ర సర్వస్వ శ్రీంకార పరసౌఖ్యద.
1: ஐந்து மணி 42 நிமிடம். தேவிகராகன் மிச்சில் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ராஜேஸ்வரியே எனும் பாடலை கேட்கலாம். சோபனா அவர்கள் குரலில்

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் சக்கரவாகம் ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை சக்கரவாகம் ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம்
2: மக்கட்பேறு 7வது அதிகாரம் 4வது குறட்பா.
3: அமிழ் தினும் மாற்ற இனிதே தம் மக்கள் சிறு கைகளாவிய கூர்.
2: தம் குழந்தைகளின் கையால் அளையப்பட்ட சோறு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமையுடையதாகும்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். காலை 6:55 நாள் மலர். 7 மணிக்கு மலரும் காலை மலர். இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு. சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம். திருச்சி மூட்டுவாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் ரகுநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம். வன மகோத்சவ் வார சிறப்பு தொடரில் அய்யாலூர் தேவாங்க சரணாலயம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். காலை 8:30 திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 மணிக்கு விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி போட்டி நிலவரம் தொடர்ந்து கேட்கலாம். போடு ஆட்டம் போடு. காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் தம்பி அருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா, லட்சுமி ரவி அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். காலை 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் போதும் என்ற மனம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள். தொடர்ந்து நல்ல மனசு நாடகம் எழுதியவர் ஷான்பேகம் அவர்கள். 12:50 பாப்கார்னர். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தேனி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் கோக்குடி டி ஆல்பர்ட் அவர்கள். 2:30 செய்திமலர். 3 மணிக்கு இசைத்தூரல். 4 மணிக்கு வன்ன கோலங்களில் வழங்குவோர் வசந்தன் கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன் மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து. திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில்

காலை 10:45 இருக்கும் சிறுகதை நேரம். கீவா ஜெகநாதன் அவர்களின் நீலமணி சிறுகதை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். ரெயின்போ பன்மலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம். தஞ்சாவூர் TM தியாகராஜன் அவர்கள் பாட்டு, MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. 4 மணிக்கு வடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மெட்டில்டா விமலா அவர்கள். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதீபன்.

0: focus on meaningful debate, discussion, and decisions on issues of national importance. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait, and Oman from today till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leadership. After his visit to Oman, Dr. Jaishankar will visit New York on 13 July to launch India's official campaign for the UN Security Council tenure 2028-29. He will then attend the third India-EU Trade and Technology Council meeting and interact with his European Union and Belgian counterparts in Brussels on 14th and 15th July. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that ethanol is not a new concept and has been in use for over a century. Addressing a gathering in Rajasthan, Mr. Puri said that the government welcomes constructive criticism of the government's biofuel blending program and assured that the government will incorporate suggestions into its work and make the necessary corrections. Mr. Puri also said that the idea of ethanol blending in India was first initiated during the previous Congress-led government. In the FIFA World Cup, Morocco stormed into the quarterfinals with a commanding 3-0 victory over Canada in Houston, Texas today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். 50 காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பல உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இளங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், 6-5 அகநாட்டும்பர் நாரைங் கூந்தல் நனித்தனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். 6-5 என்பதை மறைத்து 5 அல்லது 6 என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோ அடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கும் ஆட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான், அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது, அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது, அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் துய்ப்பனில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின், ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார்.

0: அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர் கை வந்ததன் பின், மோர் என்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. நாளும் சிரிப்போம், நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஒளிர்ந்திருக்கும் தேன் துளியை போல் நம் வாழ்க்கையிலும் இன்பம் ஒளிந்திருக்கிறது. உற்சாகத்தை உடலில் வைப்போம், மகிழ்ச்சியை மனதில் வைப்போம். இந்நாள் நலமாக அமைய வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பக்தி பாடல்களின் இனிமையான தொடக்கமாய் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை.

அரியலூர் மாவட்டம் பூண்டி கிராமம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று காலை யாகசாலை பூஜை ஆரம்பம். 10 மணிக்கு ஸ்ரீ உண்ணாமலை அம்மன் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் விமானம் மற்றும் அனைத்து பரிவார விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம். காலை 10:30 மகா தீபாராதனை. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியுள்ள பாடலை.

0: மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது வணிக வேளாண்மை. வெற்றி என்பது நாம் எப்போதாவது செய்வதால் வருவதில்லை, அது நாம் விடாமுயற்சி கொண்டு தொடர்ச்சியாக செய்வதால் வருகிறது. எத்தனை தடைகள் சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து சமாளித்து தனக்கான இலக்கினை நோக்கி பயணம் செய்தால் பாரினிலே தனக்கான அடையாளத்தை நிலைநிறுத்திக்க முடியும். ஆம், பட்டப்படிப்பு படித்திருந்த போதிலும் கிராமத்து மண்வாசனையில் வளர்ந்ததால் சிறு தயக்கம் இருந்தாலும் சுய தொழில் செய்து சாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற எண்ண கனவுகளோடு காளான் உற்பத்தி செய்து வெற்றி கண்டிருக்கிறார் அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கூத்தூர் கே அருள்மொழி அவர்கள். அவர் நம்மிடம் பகிர்ந்து கொள்வது.
2: பாவை காளான் பண்ணை அப்படின்னு ஒரு பண்ணை ஒரு 3 முடிஞ்சு இப்ப 4 நாங்க ஆரம்பிச்சு வெற்றிகரமா பண்ணிட்டு வரோம். என்னோட சேர்ந்து பானுமதி, ராஜகுமாரி, மீனா, நாங்க 4 இந்த காளான் பண்ணைய ஒரு வெற்றிகரமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் சார்.
3: பொதுவாக பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். அது ஒற்றுமையாக செய்கிறதும் கஷ்டம். இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ நாளாக ஒன்றா செஞ்சிட்ருக்கீங்க இந்த வேலையை?
2: நாங்கள் 4 சேர்ந்து 3 முடிஞ்சு இப்போ 4 ஆரம்பிச்சாச்சிங்க சார்.
3: உங்களுக்குள்ளே எதுவும் கருத்து வேறுபாடுலாம் வருமா, இல்லை இது வரைக்கும் வந்ததே இல்லையா, இல்லை கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே சரி பண்ணிப்பீங்க?
2: கருத்து வேறுபாடு, கருத்து முரண்பாடுகள் ரெண்டுமே வரும். அந்த 4 ஒன்றா உட்காந்து பேசி பார்ப்போம். எவ்வளோ கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்தாலுமே தொழில்னு வரப்போ அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும்.
3: சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேங்க சார்.
3: படிச்சுட்டு விவசாயத்துக்குள்ளே வரணுன்ற ஆர்வம் எப்படி வர ஆரம்பிச்சுது?
2: நான் படித்த காலகட்டத்தில் வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்து இருந்ததுனால ஒரு டவுனில் போய் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துச்சு. அதனால நான் மேரேஜ் பண்ணினதும் விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால சரி நம்ம அதை பேஸ் பண்ணியே இருந்துடலாம் அப்படின்ட்டு அதுலேயே எனக்கு அப்போ ஆர்வம் வந்துருச்சு. விவசாயம், இயற்கை விவசாயம் பண்ணினேன். அதுக்கடுத்தது இப்போ காளான் பண்ணையை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் ஊரில் வந்துங்க சார் விவசாய வேலை வருமானம் அப்படின்னு பார்த்தா எல்லா நாளும் வருமானம் கிடையாது. விதைப்பு நாளில் 1 அறுவடை நாளில் 1 இதுதான் எங்கள் ஊரில் வருமானம் பெண்களால் ஈட்ட முடியும். மேற்கொண்டு ஒரு சிலர் இந்த தையல் கற்றுக்கிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாளும் வருமானம் ஈட்டணும் அப்படின்னா ஒரு சுய தொழில் தேவைப்பட்டுச்சு. அதை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்ப எங்களோட அரியலூர் ஆர்சிட்டி எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. பயிற்சி அவங்க தான் முழுசாக இலவசமாக எல்லாமே எங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்க தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு 30 பெண்கள் அதில் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் 4 ரொம்ப ஆர்வமாக இருந்ததை பார்த்து அங்கே எங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்த எங்களோட ட்ரைனர் கௌரி ராசு அவங்க தான் வந்து எங்களை அங்கேயே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமாக உருவாக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக காளான் பண்ணி ரன் பண்ணிட்டு வர அளவுக்கு அவங்க தான் உருவாக்கி வச்சுருக்காங்க.
3: சரி, முதல்ல செய்ய ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அளவில் செய்ய ஆரம்பிச்சிங்க? இந்த காளான் பண்ணை எவ்வளோ பெருசுக்கு போட்டீங்க, எவ்வளோ முதல் போட்டீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள்.
2: ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஷெட்டை மட்டும் அதை மட்டும் ரெடி பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி 10 ஷெட்டு தான் அது. அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் பண்ணி பார்த்தோம். அதில் ஃபெயிலியர்ஸ் நிறையா வந்து

0: ஆரம்பத்தில் எங்களுக்கு கிளைமேட்டாக இருக்கட்டும், எங்களுக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோவா நாலேஜ் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணோம். ஒரு 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் நாலு பேரும் சேர்ந்து. அதில் எங்களுக்கு ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம ஆனால் இந்த ஊரில் யாருமே பண்ணாத தொழிலை நம்ம எடுத்து பண்ணுறோம், அப்போ நம்ம இதை விட்டு வெளியே போகக்கூடாது, இதை நம்ம சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் நாலு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதியாக இருந்தோம். உறுதியாக இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். சக்ஸஸ் பண்ணி எங்களுக்கு அதில் வந்து ஒரு 2 கிலோ மஷ்ரூம் வர ஆரம்பிச்சது ஒரு நாளைக்கு. அப்போ இதையே நம்ம அடுத்த கட்டம் பெரிய லெவலில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு வகையான காளானும் பண்ண ஆரம்பித்தோம். தனித்தனியாக பால் காளான் சிப்பி காளான் அப்படின்னு தனித்தனியாக குடியில் அமைச்சு ரெண்டு வகையான காளானும் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 15 to 20 கிலோ வரைக்கும் மஷ்ரூம் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஒரே இடத்துல தனித்தனி குடியில் அமைச்சு பால் காளான் சிப்பி காளான் ரெண்டுமே அங்கே ஒரு சேர பண்ணிட்டு இருக்கிறது பாவை காளான் பண்ணிடுது.
1: சரி, இப்போ இதுக்கான சந்தை வாய்ப்பு எப்படி உருவாக்கி இருக்கீங்க? எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் அதை கொடுக்குறீங்க? இல்லை நேராக உங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறாங்களா?
0: நேரடியாக வாங்குற கஸ்டமர்களும் இருக்காங்க, கடைகள் ஷாப்பிங் மால் அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களோட மஷ்ரூம் நான் எங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணிடுவோம். அதல்லாத இப்போ அரியலூரில் யாராவது மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா மஷ்ரூம் பண்ணிட்டு அதையும் நம்ம சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணி தருவேன்.
1: சரி, இப்போ பொதுவாக அந்த காளான் ஒருத்தவங்க உற்பத்தி பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்மியான இடத்துலயே பெண்களால் அதை செய்ய முடியுமா? ஏன்னா பெண்களுக்கான ஒரு பொருளாதாரம், அவங்க வந்து அவங்களோட பொருளாதார பாதுகாத்துக்கிறது ரொம்ப அவசியமானது. அதுக்கு நீங்கள் சொல்கிறாப்புல இவ்வளோ தூரம் தைரியமாக நீங்களே ஒரு நாலு பேர் சேர்ந்து பண்ணுறீங்க, இது மாதிரி எல்லா பெண்களாலையும் செய்ய முடியுமா இதை?
0: நிறைய பேர் வந்து காளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க, அதுலேயும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நிறைய சவால்கள் இருக்குங்க சார். நாங்களுமே அந்த சவால்கள்லாம் கடந்து தான், வீட்டுக்காரராக இருக்கட்டும் வீட்டில் மற்ற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து தடையாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த தடையெல்லாம் உடச்சிட்டு சக்ஸஸ் பண்ணி காட்டுறதுக்கு அப்புறம் நமக்கு சப்போர்ட் ஆகிடுறாங்க. அது மாதிரி பண்ணலாங்க சார், சின்ன இடமா இருந்தாலுமே பண்ணலாம். அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் சார்.
1: இப்போ உங்கள் அனுபவத்தை யாராவது ஒருத்தாங்க ஃபோன் பண்ணி கேட்டா உங்களுக்கு சொல்லுவீங்களா? நீங்க
0: கண்டிப்பா சொல்லுவாங்க சார்.
1: உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
0: 9360262443.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்க ஃபோன் நம்பர்.
0: 9360262443.
1: இன்னொன்று, நினச்ச மாதிரி நிறைய இந்த மாதிரியான உங்களோட தொழில் வாய்ப்புகள் மென்மேலும் பெருகணும், அதற்கான முயற்சிகளோட நீங்க செயல்படுங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார்.
2: சிறப்பாக வேலையை செய்ய ஒரே வழி நாம் செய்யும் வேலையை நேசிப்பதுதான். நம்மால் முடியும் என்பதை நம்பினாலே பாதி தூரம் கடந்துவிடலாம் என்ற நம்பிக்கை விதைகளை விதைத்தது பாவை காளான் பண்ணை நடத்தி வரும் அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கூத்தூர் கே அருள்மொழி அவர்களின் அனுபவ பகிர்வு. ஆம், நம்முடைய மிகப்பெரிய பெருமை ஒருபோதும் தோல்வி அடையாததில் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும், தடைக்கற்களால் தடுக்கி விழும் போதும் எழுந்து நிற்பதில்தான் உள்ளது. பெண் தொழில் முனைவோர்கள் இவரை முன் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாமே. நிகழ்ச்சியில் இனி சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் முயல் மற்றும் காடை வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சி பட்டறை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடு சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0427 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2410408. தொலைபேசி எண் மீண்டும் 2410408. நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை: காய்கறி பயிரிட்டுள்ள விவசாயிகள் காய்களின் எண்ணிக்கை எடை அதிகரித்து மகசூலையும் 15 to 20% வரை அதிகரிக்க IIHR-இன் காய்கறி நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வும் குறைந்து வருவாய் இழப்பு தடுக்கப்படுகிறது. சித்திரைப்பட்டத்தில் சாகுபடி செய்துள்ள ஆமணக்கு பயிரில் பூ பூக்க துவங்கியுள்ளது. எனவே பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மகசூல் 15% வரை அதிகரிக்க ஆமணக்கு கோல்டு என்ற வளர்ச்சி ஊக்கியை 1 லிட்டர் தண்ணீர்

0.5 மில்லி ஒட்டும் திரவம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து பூங்கொத்தின் மீது நன்கு படும்படி காலை அல்லது மாலை நேரங்களில் விதைத்த 25-60 நாட்களில் தெளிக்க வேண்டும். தற்போது நடவு செய்யப்பட்டுள்ள தக்காளியில் காய்ப்புழு தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது. எனவே இதன் பரவலை கட்டுப்படுத்த 40 நாட்கள் வயதுடைய துளுக்க சாமந்தி மலரின் நாற்றுகளை 16 வரிசை தக்காளிக்கு 1 வரிசை என நடவு செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் பச்சை காய்ப்புழுவின் பெண் அந்து பூச்சியானது துளுக்க சாமந்தியில் மட்டும் முட்டையிட்டு அதில் மட்டுமே சேதாரத்தை ஏற்படுத்தும். மேலும் தக்காளி பயிரானது அந்த பூச்சியின் தாக்குதலில் இருந்து தப்பிவிடும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு

0: உடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000 அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.

0: தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: எழுத்து சித்தர், சிந்தனை செம்மல், ஆன்மீக எழுத்துலக வித்தகர் என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான எழுத்தாளர் பாலகுமாரன் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1946. சிறுகதைகளின் காதலனாயிருந்தவர், சிறுகதைகளுக்கே காதலனாய் வாழ்ந்தவர். சிறுநாவலானாலும் பெருநாவலானாலும் ஒரு நாவல் பழத்தின் இனிப்பும் கரிப்பும் கலந்தே கிடக்கும் இவர் படைப்புகளில். எண்ணிய கருத்துக்களை பூசி மெழுகாமல் பொதுவெளியில் வெளியிடுவதில் தயக்கம் காட்டாதவர். இவரது கதைக்களங்களில், கட்டுரை வெளியீடுகளில், திரைக்கதையில், திரைப்பட வசனங்களில் சமுதாய சமூக பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் பளிச்சென்று சொல்லப்பட்டிருக்கும். அதிகார வர்க்கங்களிடம் சமரசம் செய்து கொள்ளாமல் அதிகாரத்துடன் ஒரு எழுத்தாளனின் உரிமையை நிலைநாட்டியது இவரின் சாதனை. அகல்யா, புருஷவதம், முதற்கன்னி, போராடும் பெண்மணிகள் இவை போன்றவை கண்ணியத்துடன் பெண்ணியம் பேசிய இவரது படைப்புகள். கடல் உள்ளவரை கரை தொடும் அலைகள் ஓய்வதில்லை. இதழ்கள் உள்ளவரை பாலகுமாரனின் எழுத்துக்களுக்கும் ஓய்வே இல்லை. அவர் மறைந்தாலும் அவர் தம் படைப்புகள் மூலமும் பாத்திரங்களின் மூலமும் நம்மோடு நாள்தோறும் கலந்துரையாடியே வருகிறார். தமிழ் சிறுகதையின் தரத்தை தேசிய அளவில் உயர்த்திய 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சிறுகதை எழுத்தாளரும் கட்டுரைகள், புதினங்கள், நாடகங்கள், கவிதைகள், மொழிபெயர்ப்புகள் என பல படைப்புகளில் சாதனை புரிந்த எழுத்தாளர் கு அழகிரிசாமியின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1970. ரஷ்ய எழுத்தாளர் மாக்சிம் கார்கியின் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் எழுத்தாளர் கு அழகிரிசாமி. இவருடைய அன்பளிப்பு சிறுகதை தொகுப்பு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. பேட்மிண்டன் குயின் பி.வி. சிந்துவின் பிறந்த நாள் இன்று. 2016 ரியோடிஜெனிரோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இறகு பந்தாட்டத்தில் பறவை போல் பறந்து பறந்து விளையாடி ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் பெண் என்ற பெருமையுடன் இந்தியர்களை உலக அரங்கில் தலைதிமிரச் செய்தார். அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியடைந்தாலும் தொடர்பயிற்சியும் விடாமுயற்சியும் மனோபலமும் கொண்டு 2019 சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இவரது விளையாட்டு சாதனை இளைஞர்களை தங்கள் கனவு பாதையில் வெற்றி நடை போடச் செய்யும் என்றால் அது மிகையல்ல. பின்னணி பாடகர் ஜாவேத் அலி பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1982. 2000 முதல் ஹிந்தி திரைப்பட பாடல்களை பாடி வருகிறார். சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதை ஜோதா அக்பர் படத்திற்காக பெற்றுள்ளார்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புன்னகை அப்படிங்கிறது பிரச்சனைகள் இல்ல அப்படிங்கறதுக்கான அடையாளம் இல்ல, எதையுமே கடந்து செல்லக்கூடிய தைரியத்தோட அடையாளம். வாழ்க்கையில சவால்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொருவருமே தங்களுடைய போராட்டங்களை ரொம்ப அமைதியா கடந்துதான் போயிட்டு இருக்கோம் இல்லையா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காம நம்பிக்கையுடன் முன்னேறுவோம். மனதுல உறுதியும் முகத்துல புன்னகையும் இருந்தா எந்த சவாலையும் நம்மால வெற்றி கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேலை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1918 306 பேரோட பார்படோஸ்ல இருந்து பால்டிமோருக்கு USS சைக்ளோப்ஸ்ங்கிற ஒரு கப்பல் கிளம்புச்சுங்க. இந்த கப்பல் எதிர்பாராத விதமா மூழ்கிடுச்சு. மூழ்கின கொஞ்ச நேரத்துல கப்பல் மூழ்கினதுக்கான அறிகுறியே தெரியலங்க. மூழ்கின கப்பலையும் காணோம், மூழ்கின ஆட்களையும் காணோம், கண்டுபிடிக்க முடியல.
4: ஐயோ,
3: December 5, 1945 பிளைட் 19 வானூர்தி 14 பேரோட புளோரிடாவில இருந்து கிளம்பிச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு சமிக்கையை வருது. சார், கீழே பார்த்தா புரியாத புதிரா இருக்கு சார், கடல் வெள்ள வெள்ளையா தெரியுது. அது மட்டும் இல்ல, கேம்பஸ்ல எது வடக்கு எது தெற்குன்னு சரியா காட்ட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சமிக்கை கிடைக்குது. கேப்டன் சொல்றாரு, சற்று நேரத்துல வானூர்தி கடல்ல விழுந்து எல்லாரும் இறந்துடுறாங்க. விழுந்த விமானத்தை கண்டுபிடிக்க இன்னொரு விமானத்துல 13 பேர் கிளம்பி போறாங்க. என்ன மாயமும் மந்திரமும் தெரியல, அந்த விமானமும் கடலுக்குள்ள விழுந்துடுச்சு. நிலைமையை உணர்ந்த அரசு இன்னொரு விமானத்தை அங்கே அனுப்பி பரிசோதிக்க விரும்பல, மாறா ஒரு கப்பல் அனுப்பி செக் பண்றாங்க. ஆனா விமானம் கீழே விழுந்ததற்கான எந்த தடையும் கிடைக்கல, இறந்தவர்களுடைய உடலும் கிடைக்கல. இந்த பகுதிகளில் 50 கப்பல், 20 பிளைட்டுகளுக்கு இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டு இருக்குதுங்க. கேட்கவே மர்மமா இருக்குல்ல
4: சபா.
3: அது எந்த இடம் தானே கேக்குறீங்க? அதுதான் பெர்முடாஸ் ட்ரையாங்கிள். அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த முக்கோணமான கடல் பகுதி அமெரிக்காவின் மியாமி, பிரிட்டனுடைய பெர்முடா தீவு, போர்டோரிக்கோவோட ஜான் சிவான் ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய முக்கோண வடிவ கடல் பகுதி. இது சாத்தானின் முக்கோணம்னு கூட சொல்றாங்க. அது ஏங்க இந்த அட்லாண்டிக் கடல் பகுதியில, அதுவும் பெர்முடா முக்கோணத்துல இது நடக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து மூளைய சொறி ஆரம்பிச்சிட்டாங்க. மர்மம் முடிச்சு அவிழ்ந்தது. என்ன அந்த மர்மம் முடிச்சுன்னு கேக்குறீங்க? முதல்ல ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல இந்த பகுதிகளில் கடுமையான சூறாவளி மற்றும் புயல்கள் உருவாதுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, வடக்கு கிழக்கு இந்த மாதிரி வந்து திசை காட்டக்கூடிய கேம்பஸை கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம் தான் இந்த இடங்க. ஏன்னா புவியோட உண்மையான வடக்கு திசை, புவி காந்த புலத்தினுடைய வடக்கு ஆகியவை ஒரே

0: நேர்கோட்டு இல்லாத பகுதியில் பெர்முடா முக்கோணமானது அவை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்ததா, இந்த பெர்முடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியில் கல்ஃப் ஸ்ட்ரீம் எனப்படுகின்ற சூடான வளைகுடா நீரோட்டம் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வளைகுடா நீரோட்டங்கிறது அமெரிக்க மெக்சிகோ பகுதியில் தொடங்கி ஐரோப்பாவை நோக்கி பயணிக்கும் இந்த நீரோட்டம் வந்து கடலுக்குள்ளேயே ஒரு ஆறு ஓடுறதை போன்று பயணிக்குங்க. இந்த பகுதியில் கப்பலோ விமான விபத்து ஏற்பட்டாலோ மிக வேகமாக அவை வந்து அடித்து செல்லப்படும், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேலும் முதல் மற்றும் இரண்டாம் உலக போர் காலகட்டங்களில் நீர்மூழ்கி கப்பலை வச்சு நிறைய கப்பல்களை வந்து தகர்த்தாங்க, அதனால கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் கடல் கொள்ளையானது அதிகமாக இருந்துச்சு, அதனாலையும் கூட இந்த விபத்துகள் நடந்திருக்கலாம். அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த உலகம் பல விசித்திரமான கட்டுக்கதைகளை அள்ளி வீசியிருக்குங்க, ஆனா அவற்றை நாம அறிவியல் துணை கொண்டுதான் ஆராயணுங்க.
1: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: தமிழில் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். காலை மலர்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள்

0: பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண் வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயத்தினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான

நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

Rainbow FM 102.1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம். மீன் வளர்ப்புல ஆர்வமுள்ள விவசாயிகள் அரசு நிர்ணயித்த விலையில மீன் குஞ்சுகளை கொள்முதல் செய்து கொள்ளலாம்னு சொல்லிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் அசூர் கிராமத்துல ரோஹு, மிர்கால், சாதா கெண்டை, மீன் குஞ்சு விரலிகள்லாம் விற்பனைக்கு தயார் நிலையில இருக்கான். மீன் வளர்ப்புல ஆர்வமுள்ள விவசாயிகள், குத்தகைதாரர்கள் அரசு நிர்ணயித்த விலையில மீன் குஞ்சுகளை கொள்முதல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா 4431 திருச்சியோட இணைப்பு எண்ணோடு 242-11-73 அப்படிங்கிற எண்ண தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இதே ராகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு காலையில 8:30.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

கடலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. கடலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் இருக்கக்கூடிய அறை எண் 310 உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நாளையிலிருந்து 3 நாட்களுக்குள்ள அலுவலக வேலை நேரத்தில் விண்ணப்பிக்கலாம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்ட நலவாழ்வு சங்கத்துல வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. தேசிய நலவாழ்வு இயக்கம் திட்டத்தின் கீழ ஒப்பந்த அடிப்படையில பல்வேறு பணியிடங்களுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 9 தேதி. விண்ணப்ப படிவத்தை செங்கல்பட்டு அப்படிங்கிற இணையதளத்துல பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. பயணிக்கலாமா?

0: வானொலி வழியா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைக்கு. தக்காளி கிலோ ஒன்று 24 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்திரிக்காய் அவரைக்காய் கிலோ ஒன்று 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 40, மொச்சைக்காய் கிலோ ஒன்று 80, சுரைக்காய் 26, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி கிலோ ஒன்று 36, நூல்கோல் 30, கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 46, உருளைக்கிழங்கு கிலோ ஒன்று 30 ரூபாய், கேரட் 74, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ ஒன்று 40, எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் 130, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்று 300, ஆரஞ்சு 170, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலை நிலவரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 7:35 ஆகுது.
1: நீங்க தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறவங்களா, இல்ல இதுவரைக்கும் நீங்க உடற்பயிற்சி செய்யலனாலும் இன்னையில இருந்து உடற்பயிற்சியை ஆரம்பிச்சுக்கலாங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர் ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். இயன்முறை மருத்துவமும் உடற்பயிற்சியும் எவ்வளவு முக்கியம் டாக்டர்?
2: எல்லா விதமான ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கும், ஜெனரலா எல்லா விதமான வழிகளுக்கும் உடற்பயிற்சியும் இயன்முறை மருத்துவம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெனரலா 30% பேஷண்ட்ஸ் ஏதோ ஒரு வழியோட தான் வராங்க. அந்த 30 பேர்ல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை மாத்திரை இல்லாமலே என்ன காரணம் கண்டுபிடிச்சு ஒரு பிசியோதெரப்பி கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப வழி வராம இருந்து எக்ஸசைஸ் பண்ணாலே இம்ப்ரூவ் பண்ணிடலாம். 30% ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்டன் பண்றவங்கல மேக்சிமம் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு முழங்கால் தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, கை வலி, ஷோல்டர் வலி, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம், வெயிட்னால முட்டி தேய்மானமா இருக்கலாம், அல்லது திரும்ப திரும்ப ஒர்க் பண்றதுனால வரக்கூடிய டீஜெனரேஷனா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பிசியோதெரப்பியை பார்த்து ஒரு 5-10 days ஒரு கோர்ஸ் IFT அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டோ, ஷாக்வே டயாதெரமி, இது நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுல வச்சுட்டு பெயினை குறைச்சிட்டு காமனா ஒன்று சொல்றேன், டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கை முழங்கையை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பாங்க, எனக்கு முழங்கை வலிக்குது, முழங்கை வலிக்குது, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, ஆர்த்ரைட்டிஸ் வந்து. அதுவும் சில பேர் பார்த்தா இடது முழங்கையில் வலி வந்துடும், இடது முழங்கை வலி வந்தோம்னா அவங்க இடது முழங்கை வலி எனக்கு இருதய நோய் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ்ட்டு போய் மாத்தி மாத்தி ஈசிஜி எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்புறம் கிளியரா செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு டென்னிஸ் எல்போவா இருக்கும். டென்னிஸ் எல்போங்கிறது சிம்பிளா நம்ம வந்து பிசியோதெரப்பியில அல்ட்ராசோனிக் தெரப்பி ஒரு 10 days வச்சு அதுக்கப்புறம் இந்த எல்போ பேண்ட் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாகக்கூடிய ப்ராப்ளம். பிசியோதெரப்பியை கண்டிப்பா நீங்க டாக்டருடைய அறிவுரைப்படி ஃபாலோ பண்ணுங்க. எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் 24 மணி நேரம் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு அப்படின்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்ட 23 மணி நேரம் தான், 1 மணி நேரத்தை நீங்க ஒதுக்குங்க. பேஷண்ட் ஆயிட்ட பிறகு இல்லை, பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு எக்ஸசைஸ். 1 hour முடியாத டாக்டர்னா அவ்வளோ பிஸியா இருக்கேன் டாக்டர்னா ஓகே 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. நான் 7 நாளுமே என்னால் பண்ண முடியாது டாக்டர், 5 நாள் தான் பண்ணுவோம்னா ஓகே 5 நாள் வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் 5 நாள் 40 நிமிஷம் அட்லீஸ்ட் உங்களுடைய உடற்பயிற்சிக்கு ஒதுக்கிக்கோங்க. உடற்பயிற்சி என்ன டாக்டர், நான் போயிட்டு வந்து பார்க்கில் போய் கை கால் நீட்டி பண்ணணுமா? போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் செய்யலாம், வீட்டில் உங்களுடைய பெட்ரூம்லேயே செய்யலாம், இல்லையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்விம்மிங் போயிடலாம். வாரத்துக்கு 2 நாள் ஸ்விம்மிங் போங்க, வாரத்துக்கு 2 நாள் வாக்கிங் போங்க, வாரத்துக்கு 1 நாள் உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து ஃப்ளோரில் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லையா நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் ஷட்டில் காக் விளாடுங்க. ஸோ ரெகுலராக வந்து 24 hours 1 hour நீங்கள் உங்களுடைய ஹெல்த்துக்கு ஒதுக்குங்க. அப்படிங்கிற அந்த ஹெல்த்துக்கு ஒதுக்குன எல்லாருமே 80 வயசு வரையில நல்லா தான் இருக்காங்க. அது வந்து நீங்கள் கண் கூட நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் யார் வந்து ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 hour வரைக்கும் ஒதுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வலி நோய் மட்டும் இல்லாமல் மற்ற நோயும் வந்துடும் பாருங்க. எவ்வளோ பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எப்படி ஏன் டயபெட்டிஸ் வருது, நம்மளுடைய இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான். டயபெட்டிஸ் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் முழங்கால் தேய்மானம், இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நடக்கவும் முடியாது, டயபெட்டிஸ் இன்னும் கூட தான் செய்யும். ஸோ அதனால உங்களுடைய உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான பயிற்சிங்கிறது, சிரமம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணலாம், ஒருவேளை வலியோட இருக்கீங்கன்னா பிசியோதெரப்பி சார் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ். இது ஜென்ரல் பாப்புலேஷன். பட் கம்மிங் டு அவர் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு சப்போஸ் ருமட்டாய்டா இருந்ததுன்னா பிகினிங்ல ஒரு வலி நிவாரணத்துக்கான மெடிசனோ கண்ட்ரோல் மெடிசனை ஸ்டார்ட் பண்ணி வலியெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் எக்ஸசைசஸ், ROM எக்ஸசைசஸ், எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நீட்டி மடக்கி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணணும்.

0: முழங்கால அதிகப்படியான வழியா இருக்குன்னா குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். இது எல்லாமே வந்து இந்த ருமட்டாய்டு பேஷண்ட்ஸ்க்கு பிசியோதெரபிஸ்ட் சார் சொல்ற ஆர்கனைஸ்ட் எக்ஸசைஸ் நான் சொல்றேன். இது வந்து ஜென்ரலா போயிட்டு நம்ம ஜிம்ல பழக முடியாது. அடுத்தது நான் ருமட்டாய்டு பேஷண்ட் டாக்டர், நான் ஜிம்முக்கு போட்டா கண்டிப்பா ஜிம்முக்கு வேண்டாம். முழங்கால் வலிக்குது டாக்டர், நான் ட்ரெட்மில் பண்ணிட்டா எப்படி சார் ட்ரெட்மில் பண்ண முடியும் நம்ம? ஸோ நீங்க ஆர்த்ரைட்டிஸோ தேய்மானமோ வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ட்ரெட்மில் வந்து கண்டிப்பா பண்ணலாம். பட் முழங்கால் வலிலாம் வந்துடுது அப்படின்னா பிளைன் சர்ஃபேஸ்ல வாக் பண்ணுங்க, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க வேண்டாம், கீழே ஸ்குவாட் பண்ணி உட்கார்றத கூடுமானவரில் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து உடம்ப வந்து பருமன் ஆகாம பாத்துக்கோங்க. உடம்பு பருமன் ஆகாம இருக்கிறதுக்கும் தான் நம்ம எக்ஸசைஸ் யூஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸசைஸ் வந்து எந்த அளவுக்கு மெடிசின்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய் வந்துடுறதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன்னா ஆர்த்ரைட்டிஸ் நோயில சில இது வராம இருக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் தேவைப்படுது.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு இன்று காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர்.
3: காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில்
2: வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. தடுப்பூசி குழு தங்களுடைய கிராமத்திற்கு வரும்போது தவறாம ஒத்துழைப்பு தரணும். 3 மாத கன்று முதல் சினை மற்றும் கறவை மாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,700 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் லிட்டர் ஒன்று 108.20 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் ஒன்று 100.05 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 77.34 அடியாக இருந்தது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. காலைமலர் கேட்டு இணைந்திருக்கோம். 7:47 ஆகுது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 2 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள்ல பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா PTBETNEA.com அப்படிங்கிற இணையதளத்துல பார்வையிடலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலோட சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 km வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும் வீசக்கூடும்ங்கிறதால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள் இன்று

0: நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நிறைவு பெற்றது இன்றைய காலை மலர். மீண்டும் காலை மலர் நாளை காலை 7 மணிக்கு. நேர்களை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது வனம் நமது வளம். வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில் அய்யலூர் தேவாங்க சரணாலயம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். உலகளாவிய செமி கண்டக்டர் விநியோக சங்கிலிக்கு இந்தியாவின் சிப் உற்பத்தி மேலும் வலு சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் சனந்தில் 7,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை திறந்து வைத்த அவர், இதன் மூலம் நாட்டின் தொழில்நுட்ப சுயசார்பு வலுப்படுவதுடன் ஆண்டொன்றுக்கு 500 கோடி சிப்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் தேசிய நலன் சார்ந்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் இடம்பெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உயிரி எரிபொருள் கலப்பு திட்டம் குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவில் எத்தலான் பயன்பாடு 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
5: மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் வாயிலாக தன்னலமற்ற துணிச்சலான செயலில் ஈடுபட்ட திறமையான குழந்தைகளின் திறமைகளை பாராட்டி அங்கீகாரம் அளிப்பதனை நோக்கமாக கொண்டு பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த விருதினை பெறுவதற்கு இந்திய குடிமகனாக மற்றும் இந்தியாவில் வசிக்கும் 5 வயது முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் 31/7/2026 சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
4: பழமுதுச்சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதனை தரிசித்தனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
6: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: வணக்கம் நேயர்களே. சில விலங்குகளை நாம பார்த்தாவே ஏதோ கொஞ்சம் அது மேல ஒரு அருவறுப்பு ஏற்படுது. அதை பற்றி தவறான நம்பிக்கைகள், அந்த விலங்கை பார்த்தாவே ஒதுங்கி போகக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விலங்கு தேவாங்கு. ஸ்லெண்டர் லாரிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குரங்கு இனத்தை சேர்ந்த ஒரு சிறிய பாலூட்டி விலங்கு இந்த தேவாங்கு. தேவாங்குக்குன்னு தனித்துவமான ஒரு சரணாலயம் அய்யலூர் பகுதியில அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட 11,806 ஹெக்டேர்ல கரூர் மாவட்டத்துல கடவுர் அந்த பகுதியிலும், திண்டுக்கல் மாவட்டத்துல வேடச்சந்தூர் நத்தம் திண்டுக்கல் இந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கிய ஒரு இடத்துல தேவாங்கு சரணாலயம் அமைந்திருக்கு. சின்ன இரவு நேர மரவாழ் விலங்கினம் இந்த தேவாங்கு. இது வந்து பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் IUCN அப்படின்னு சொல்றாங்க.

இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து எந்தெந்த விலங்கினங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்துது. அதுல ரெட் லிஸ்ட், அதாவது செம்பட்டியல்ல இருக்கக்கூடிய அருகி வரும் உயிரினம் இந்த தேவாங்கு. பெரிய கண்கள், இரவு நேரத்துல பூச்சிகளை உண்பதற்கு ஏதுவாக அதனுடைய கண்கள் அமைப்பு இருக்குங்க. ரொம்ப ஒரு சின்ன பாலூட்டி விலங்கு இது.

0: ஒரு சின்ன பாலூட்டி விளங்குது. இதனுடைய சராசரி நீளமே பார்த்தீங்கன்னா ஒரு 22-24 சென்டிமீட்டர் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு ஆண் தேவாங்கோட எடை வந்து 275-295 கிராம், அதாவது ஒரு 300 கிராம்னு வச்சுக்கலாமே, அவ்வளவுதான் எடை இருக்குமா. அதுவும் பெண் தேவாங்கு பார்த்தீங்கன்னா 260-273 கிராம் தான் இருக்குமா. இது ஒரு நாளைக்கு உண்ணக்கூடிய பூச்சிகளின் எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிராம் பூச்சிகளை அது சாப்பிடுமா. வெட்டுக்கிளி, கம்பளிப்பூச்சி, விவசாயிகளுக்கு தொந்தரவு தரக்கூடிய பூச்சி வகைகளை உண்டு விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய தேவாங்கு நமக்கு எப்பயுமே நம்மளுடைய கண்களுக்கு ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு விலங்கு போல தென்படுது. இந்த தேவாங்குகளுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு தனித்துவமான ஒரு சரணாலயம் நம்ம திருச்சி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் தூரத்துல அய்யலூர்ல ஒரு அருமையான ஒரு சரணாலயம் இருக்கு. இந்த தேவாங்குகளுக்கான சரணாலயம் குறித்து பல தகவல்களை நமக்கு சொல்வதற்காக நமது நிலைய அரங்கில் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்ற தகவல்களை கேட்போமே.
1: வனங்களையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 2022 ஆண்டு தேவாங்கு சரணாலயம் என்ற ஒரு வன உயிரின சரணாலயத்தை, தேவாங்கு அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு வன உயிரினம் என்பதால் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பாதுகாக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு தேவாங்கு வன உயிரின சரணாலயத்தை அறிவித்து தேவாங்கு வன உயிரின பாதுகாப்பு மையத்தையும் அமைத்து மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக தேவாங்கு சரணாலயம் அறிவித்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆக்சுவலி இந்த தேவாங்கு சரணாலயம் என்பது வந்து தேவாங்குக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல், தமிழ்நாடு தான் முதன்முறையாக இந்த சரணாலயத்தை அறிவித்து பாதுகாத்து வருகிறது. தேவாங்கு என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறிய விலங்கு, ஒரு 200-300 கிராம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிராணி. அந்த பிராணி ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் மிக அதிகம். உழவர்களின் நண்பன் என்றே சொல்லலாம் இதை. ஏனென்றால் மண்புழு எப்படி உழவர்களின் நண்பன் என்று சொல்கிறோமோ, அதே போல தேவாங்குமே விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய நன்மை அளித்து வருகிறது. விவசாய பயிர்களை அழிக்கும் புழு பூச்சிகளை தன் உணவாக உட்கொண்டு விவசாயம் பெருகுவதற்கும் விவசாயத்தினுடைய உற்பத்தி அதிகரிக்கவும் தேவாங்கு என்ற வன உயிரினம் பயன்படுகிறது. எனவே தேவாங்குவை பாதுகாப்பதன் மூலம் நம் விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும், விளை நிலங்களையும் பாதுகாக்க முடியும், விவசாய உற்பத்தியையும் பாதுகாக்க முடியும். எனவே பொதுமக்கள் இதை நன்றாக அறிந்து கொண்டு தேவாங்குக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை அதை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். தேவாங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களை உள்ளடக்கி கிட்டத்தட்ட ஒரு 16,800 ஹெக்டர் பரப்பளவில் கொண்டது. இதுல வந்து பல்வேறு காப்பு காடுகளை உள்ளடக்கி இந்த தேவாங்கு சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுக்கின்படி கிட்டத்தட்ட 17,000 தேவாங்கு எண்ணிக்கை கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய காப்பு காடுகளில் இருக்கக்கூடிய கனோப்பி டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கேப் ஃபாரஸ்ட், அது மரம் மட்டும் மரம் தாவக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளைகளிலிருந்து அடுத்த மரத்திற்கு தாவக்கூடிய ஒரு விலங்கு. அதுல ஒரு கேப் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு காப்பு காட்டிலிருந்து இன்னொரு காப்பு காட்டுக்கு இதனால செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும்போது தவிர்க்க முடியாத காரணங்களால் இது சாலைகளை கடந்து அடுத்த ஒதுக்கு காட்டு காப்பு காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது சாலை விபத்து ஏற்படுகிறது. அதே சமயத்துல விவசாய பயிர்களில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை உண்டு வாழும் உயிரினமானதால் விவசாய பயிர்களுக்காக கொடுக்கப்படும் உரங்கள் இந்த உயிரினத்தை பாதிக்கும் வகையில் அமைகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான விளைவுகளை குறைக்க வேண்டும் என்றால் நம் இயற்கை சார்ந்த, இயற்கைக்கு வந்து இயற்கை மட்டும்தான் வழி, செயற்கையாக நம்ம என்ன செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கு நன்மையாக முடிவதில்லை. இயற்கையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இயற்கையை தான் நாம், இயற்கையான வழிமுறைகளை தான் நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு அரிதான அழிந்து வரக்கூடிய உயிரினத்தை பாதுகாப்பதற்கு மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அதனுடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது வித்தியாசமான இது இருக்குங்களா?
1: இதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் கோப்பர்ஸ், பீட்டில், மாத், அது மாதிரி ஒரு இது இன்செக்ட் ஹண்டர். இதை பிடித்து கிராஸ் கோப்பர், பீட்டில், மாத் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது எந்த அளவுக்கு விவசாய பயிர்களை அழிக்கும் தன்மை கொண்டது.
0: வெட்டுக்கிளி,
1: வெட்டுக்கிளி ஸோ இதை உணவாக உட்கொள்கிறது. அதே சமயத்தில் நைட் இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய பெஸ்ட் விவசாய பயிர்களில் வரக்கூடிய பூச்சியினங்களை எடுத்துக்குது. அதே சமயத்தில் சின்ன சின்ன பல்லி, ஃப்ராக்ஸ், பேர்ட்ஸோட முட்டைகள் இதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு

0: நேச்சரான உண்டது. அதே சமயத்துல மரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகள், கொழுந்து இலைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். சோ இதனால வந்து நன்மைகள் அதிகம். கடந்த காலங்கள்ல மூட நம்பிக்கைகள் பல ஏற்பட்டு அழியும் தருவாயில் இப்ப இன்றைக்கு இருக்கிறது என்றால், அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை கைவிட்டு தேவாங்கை நாம் பாதுகாக்கும் கட்டாயத்தில் உள்ளோம்.
1: இந்த சரணாலயம் வந்து இப்ப செயல்பாட்டுல இருக்குங்களா?
0: சரணாலயம் 2022 அறிவிக்கப்பட்டது. இப்ப வந்து தேவாங்கு பாதுகாப்பு மையமும் செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள், கல்லூரி, பள்ளி மாணவர்களுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரும் வனத்துறை. சோ டெஃபினட்டா இந்த தேவாங்கு பாதுகாப்பு மையம் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் மையமாக திகழும்.
1: மாலை நேரங்கள்ல தான் இந்த தேவாங்க பார்க்க முடியும்னு சொல்றாங்களே, அப்ப சரணாலயத்துக்கு மாலை நேரத்துல போகணுமா எப்படி?
0: இல்ல, சரணாலயத்துக்காக போகணும்ட்டு அதுக்குண்டான மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேவாங்க பாதுகாப்பு மேலாண்மை திட்டம், அந்த திட்டம் வந்து எழுதி அதை வந்து அப்ரூவல் வாங்கிட்டு அதன் பிரகாரம் தான் வந்து டூரிசம் ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி எல்லாம் செய்யலான்ற ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும். பட் இந்த நான் சொல்ற தேவாங்க பாதுகாப்பு மையம் வெளியில தான் வருது, காப்புக்காட்டுக்கு வெளியில தான் இருக்கு. அதனால யாரு வேணாலும் அந்த சென்டரை போய் பார்க்கலாம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளலாம். அங்கேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இன்ட்ராக்டிவ் சென்டர்னு இருக்கு, கன்சர்வேஷன் சென்டர்னு இருக்கு, மியூசியம் இருக்கு, லைப்ரரி இருக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை பொதுமக்களும் கல்லூரி பள்ளி மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: எப்படி போகணும் மேடம் அதுக்கு? திண்டுக்கல்ல இருந்து போகணுமா, இல்லைன்னா கரூர்ல இருந்து கடவுர் வழியா போகலாம்னு சொல்றாங்க, எந்த வழியா போறது அது சிறப்பு?
0: இல்ல, இது வந்து திண்டுக்கல் திருச்சி அந்த மெயின் ரோட்ல இருந்து ஐயலூர்ன்ற ஒரு பகுதியில இந்த பாதுகாப்பு மையம் இருக்கு. ரெண்டுக்கும் சென்டர் உண்டான பாயிண்ட் திண்டுக்கல்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர், திருச்சியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ பொதுமக்கள் அந்த பைபாஸ்ன்றதுனால ஈஸியா ரீச் ஆகலாம். நம்ம அந்த சென்டர் வந்து திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் சுற்றுலா பயணிகள்னு வராங்களோ அவங்களுக்கும் ஒரு நன்மை பயக்கும் மையமாக திகழும். தேவாங்கு அழிந்து வரும் உயிரினமாக ஆனதால் ஆங்காங்கே காணப்படுகிறது. ஆங்காங்கே காணப்படும் தேவாங்கை எங்கும் காணும் வகையில் பாதுகாப்பதுதான் நம்மளுடைய கடமை.
1: தேவாங்கு சரணாலயம், தேவாங்குகளை பற்றி பல தகவல்களை நமக்கு சொன்னாங்க திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி அப்படின்ற ஒரு நாவல், இந்த நாவல்ல வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி அவரை பற்றி, அவருடைய பெருமையை பற்றி, பரம்பு மலையின் சிறப்பை பற்றி பல விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு எழுதியிருப்பாரு. அதுலயும் இந்த தேவாங்கு பற்றி ஒரு குறிப்பு ஒன்று வரும். இது வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது அல்ல, இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் வியப்பை தரும். அதாவது என்னன்னா, இந்த தேவாங்கு மரத்திலிருந்து கீழே இறங்கினாலும் சரி, இல்ல தூங்கி எழுந்தாலும் சரி, டக்குன்னு வந்து வடக்கு திசை நோக்கி உட்காருமா. இது மாதிரி ஒரு பழக்கம் அந்த தேவாங்குக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு அந்த வேல்பாரி நாவல்ல பதிவு பண்ணிருப்பாரு. பாரி வாழ்ந்த காலத்துல திசை காட்டும் கருவிகள் வந்து இல்லாத இருந்தது. அப்போ மாலுமிகள்லாம் வந்து கடல்ல வந்து பயணம் பண்ணும்போது திசை காட்டும் கருவிகள் இல்லாததுனால நிறைய பேர் காணா போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த தேவாங்க வந்து வைத்து திசையை கண்டறிவது எளிது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த மன்னர்கள் வந்து இந்த தேவாங்க கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுவாங்க அந்த கதையில. ஆனா அதை வந்து தடுப்பாரு பாரி. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது தேவாங்க வந்து எப்போ உட்கார்ந்தாலும் அது வந்து வடக்கு திசையை நோக்கி உட்காரும் அப்படின்ற ஒரு பதிவும் இருக்கு. இந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் தேவாங்கு குறித்து இருக்கு. நிறைய உதவிகள் வந்து இந்த தேவாங்கு நம்ம மனித இனத்திற்கு செய்தாலும் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை நமக்கு வந்து தேவாங்க கண்டா கொஞ்சம் பிடிக்கல. இனிமே தேவாங்க பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபத்தோட நம்ம அதை அணுகுவோம். இந்த தேவாங்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையாலும், ஆராய்ச்சிகளுக்கு தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினாலையும், அதே மாதிரி காட்டு பூனைகளும் தேவாங்க சாப்பிடுது அப்படின்ற காரணத்தினால தேவாங்குகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்த அபூர்வமான ஒரு விலங்கு தேவாங்க காப்பாற்ற வேண்டியது நமது முக்கியமான கடமைகள்ல ஒன்று.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர். அமைப்பில் உதவி அதிபதி, அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1 நேரம் 8:30. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: உங்கள் நவநீதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் புதிய கலெக்ஷன்கள் அதிரடி தள்ளுபடி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர்ஸ் ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக் நம்ம நவநீதா சில்க்ஸ்ல. நவநீதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேர்களை, இதய ராகத்தில் இதயம் தொட்ட பாடல்கள் கேட்க தொட்டு வர வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 938-546-102-1. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பழனி வட்டம் குழும கொண்டான் ராமகிருஷ்ணன் அமரன் படத்திலிருந்து.

0: நேரம் 8:36 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இதய ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 8:38 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM Rainbow 102.1 இதயராகும். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் போதும் என்ற மனம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள்.
4: மீனாவோட அண்ணன் பொண்ணுக்கு மதுரையில் அடுத்த வர கல்யாணம்.
5: அதுக்கு என்ன வேணும் சொல்லு.
4: 200 ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா மாசா மாசம் சம்பளத்துல புடிச்சுக்கலாங்க ஐயா.
5: இவ்வளவுதானே, இருடா வரேன்.
4: ஐயா மனசு எப்பவும் தங்கம்தான், எது கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஐயா வராரு, கையில ஏதோ பை கொண்டு வராரே, என்னவா இருக்கும்?
5: நாகே இங்க வா, இந்தா இத வச்சுக்க.
4: ஐயா இது இது என்னன்னு
5: பைய திறந்துதான் பாரு.
4: ஐயா இது என்ன பணம்? பை நிறைய பணம்.
5: பணம் தான்.

0: எல்லாம் உனக்கு தான்.
1: இன்று நண்பகல் 12:10 போதும் என்ற மனம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள். தொடர்ந்து நல்ல மனசு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஷான் பேகம் அவர்கள். நிகழ்ச்சி இன்று நண்பகல் 12:10 கேட்க காத்திருங்கள். நேரம் 8:40 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இதய ராகம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க லால்குடி, சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா. NGK படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க இந்த நேயர்கள்.

0: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திர கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: நேரம் 8:46 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1 இதயராகம். இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. நேரில் உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் இடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 9385461 என்ற எண்ணுக்கு. மறக்காம உங்க பேர், ஊர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் அனுப்புங்க. இதே ராகத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் கீரனூர் பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ், மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: முகத்தில் பருவார் சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்
5: எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக வந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்லை, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டா உன்னுடைய துன்பம் தேந்துடும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையிலிருந்து அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பினார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிட்டுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன், அறை தான் கிடச்சிது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால்

0: இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பேராசை, நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகமில்லாமல் போயிட்டுது. இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது அப்படின்னு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக தம்பிகளுள் சிறந்தவன் லக்குவனா கும்பகர்ணனா லக்ஷ்மி ரவி அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற கேட்கலாம்.
5: இந்த இடத்துல கும்பகர்ணன் அண்ணனுடைய செஞ்சோற்று கடனுக்காக, என்ன செஞ்சோற்று கடன், எப்படி ஒருத்தன் 6 மாசம் தூங்கி 6 மாசம் விழித்திருக்கான்னா முடியுமா, இந்த மாதிரி ஒரு அண்ணா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து போர் தொழில் கற்றுக் கொடுத்து அவன் வச்சிருந்தான் இல்லையா இத்தனை நாள், அந்த அண்ணனுக்கு நான் தீங்கு செய்யேன், நான் அவனுக்காக உயிர் ஈவேன், கடலனைய இந்த குரங்கு படையை நான் மீட் பண்ணிக்கிறேன், இறக்கும் அரக்கருக்கு நீ இறுதி கடன் செய் அப்படின்னு சொல்றான். அதோட அவன் சொல்றது இன்றோடு முடிந்தது அன்றே நம் உடன் பிறப்பு அப்படிங்கிறான். ஏன்னா இன்னையோட முடிஞ்செடுத்தான் இவா ரெண்டு பேருடைய உடன் பிறப்பு. ஏன்னா இன்னைக்கு அவன் சாக போறான், இப்ப போர் பண்ண போறான். இது முக்கியமான கருத்து இல்லையா? இவன் நல்ல தம்பியாவும் இருக்கான் ராவணனுக்கு, இப்ப விபீஷணனுக்கு நல்ல அண்ணனாவும் இருக்கான். உனக்கு நல்லதுன்னா நீ அங்க ராமரோட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி விபீஷணன் அனுப்புறான்.
4: இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக தம்பிகளுள் சிறந்தவன் லக்குவனா கும்பகர்ணனா லக்ஷ்மி ரவி அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற கேட்கலாம்.
6: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: இதே ராகத்தின் நிறைவு பாடல் யூத் படத்திலிருந்து பெரம்பலூர் சேது மாதவன் சஞ்சீவி காருண்யா ஸ்ரீ சுதா இந்த நேரத்தில் விரும்பி கேட்டிருப்பது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது வசந்த அழைப்பு. இன்றைய வசந்த அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். நேரம் 9 மணி, கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் சிறப்பு தகுதித் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வில் பங்கேற்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 233,869 தனிநபர் கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லா நிலையை உருவாக்கி தூய்மை மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்ய நடப்பாண்டு மேலும் 5,964 தனிநபர் கழிவறைகள் கட்டப்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பன்மை வாய்ப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கான சாத்தியக்குறுள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் மாணவ மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி மேற்கொள்ள குழு கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன் உதவி வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
3: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 182,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சுற்றுலாப் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2 வாரத்துக்கு முன்னால எங்க வீட்டுல கொஞ்சம் காய்கறிகளோட விதைகள்லாம் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து எங்கேயாவது வைப்போம்னு சொல்லி மண்ணுக்கடியில வச்சிருந்தேனா, இன்னைக்கு பார்த்தா ஒரு அழகா

இயற்கை செடியா அது மாறிடுச்சு. அது பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இது, வாங்க பேசலாம். இது வசந்த் அழைப்பு, திருச்சி FM ரெயின்போ 102.1 குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. இன்னைக்கான விடுகதையை கேட்க நான் தயாரா இருக்கேன், பதில் சொல்ல நீங்க தயாரா இருக்கீங்களா? அடிக்காமல் அழுவான் அவன் யார், அடிக்காமல் அழுவான் அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட தொட்டு வாங்க. 240-102-1 மற்றும் ஒரு எண் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, 246-102-1. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1. இது வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி அன்றைய சர்ப்ரைஸ் டிரெஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா செல்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4th ஸ்டேஷன் ரோட், திருச்சி.

0: 9:12 ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடிக்காமல் அழுவான் அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில. நம்ம கூட பேச போற முதல் குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யுவராஜ் மேம்.
0: யுவராஜ் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வலப்பாக்குடியா?
0: என்னெல்லாம் இருக்கும் சுத்தி பார்க்க சொல்லுங்க. கோவில் இருக்குமா? பெரிய கோவில். சரி யுவராஜ், உங்களுக்கு யார் பேர் வச்சாங்க?
1: எங்க அப்பா.
0: எதனால இந்த பேர் வச்சாங்கன்னு கேட்டிருக்கீங்களா இன்னைக்காது? என்ன யுவராஜ் நீங்க? சரி, அப்புறமா அடுத்த நிகழ்ச்சியில வரும்போது கேட்டுட்டு சொல்லணும். சரியா? தம்பிக்கு பிடிச்ச விளையாட்டு
1: உங்களுக்கு
0: நண்பர்களோட பேர் என்ன? நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரியும். அந்த நண்பர்களோட பேர் எல்லாம் எனக்கு சொல்றீங்களா?
1: முகேஷ், அப்புறம் வந்து பிரகதி, சரணு, வைத்தி.
0: இத்தனை பேருமா? எல்லாரும் சேர்ந்தா ஒரே கொண்டாட்டம் தானே. சரி யுவராஜ், என்ன சாப்பிட்டீங்க காலையில? என்ன சாப்பாடு? பாத்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கட்டு கட்ட ரெடி ஆயிட்டீங்க. மதியத்துக்கு என்ன அதே கறி குழம்பு தானா? சரி யுவராஜ், என்ஜாய் பண்ணுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, நல்லா சாப்பிடுங்க. சரியா? ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் எந்த விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி தரும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். 9:14 ஆகுது. திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: தமிழினியன்.
0: தமிழினியன் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர்ல.
0: என்னடா தம்பி, இன்னைக்கு எல்லாருமே தஞ்சாவூர்ல இருந்து வரீங்க? தஞ்சாவூர் தானா இல்ல அதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஊர்ல இருந்தா? அம்மா தானா?

0: சரி, நம்ம ரெண்டு பேரும் பேசலாம், அம்மா கேட்கட்டும், சரியா? தமிழில் எனக்கு பிடிச்ச காய்கறி எது? காய்கறி பிடிக்குமா சாப்பிட? ஏ, எனக்கும் கேரட் தான் பிடிக்கும். பச்சை கலர்ல நல்லா இருக்கும்ல கேரட். ஆரஞ்சு கலரா? பச்சை கலர் இல்லையா? தமிழினியன் ரேடியோ கேட்டுக்கிட்டே பேசுறீங்களா? இல்ல இல்ல. சரி சரி, பச்சை கலர்ல இருக்கிற காய்கறிகள் பேர் ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் ப்ரக்கோலினா அது எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்கும். ஏன்னா விராட் கோலி தெரியும், நாட்டுக்கோழி தெரியும், அது என்ன ப்ரக்கோலி? ரவுண்டா பச்சை கலர்ல இருக்குமா அது? நல்லா இருக்குமா சாப்பிட? ஓ சரி சரி. அதுல அம்மா என்ன செஞ்சு தருவாங்க உங்களுக்கு? எது பிரியாணி எல்லாம் செய்யலாமா அதை வச்சு? சூப்பர்ரா தம்பி. சரி, உங்களுக்கு எந்த விஷயம் செய்யும் போது அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா செய்யும் போது எது வந்து சந்தோஷமா செய்வீங்க?
1: வெளியில போனா.
0: இது வந்து அம்மா சொல்ற பதில். உங்களுக்கு வெளியில போனாவா இல்ல பிடிச்சதை வாங்கி தரும் போதா? அப்படி சொல்லுங்க. சரி தமிழினியன், ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. பாடுங்களேன் கேக்கலாம்.
2: Everywhere is merry one, merry one, merry one. Everywhere is merry one, salam, start to go. It's all about that who one day, who one day, who one day, all about that who one day, the one day get to roof. And then the children laugh and play, laugh and play, laugh and play. And then the children laugh and play to see a mammoth school. Was shattered at a Navy school, Navy school, Navy school was shattered at the Navy school. He can children fight. One Mary left a lamb, you know, lamb, you know, lamb, you know. One Mary left a lamb, you know, that she says it is quiet.
0: Super! இது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ரைம்ஸா? ரொம்ப நன்றி, நல்லா அழகா பாடுனீங்க. ரொம்ப நன்றி தமிழினியன் இணைப்புக்கு வந்ததுக்கு. 240-102-1, 246-102-1 இந்த இரு எண்களும் உங்களுக்காக குட்டிச்சலங்களே காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த விஷயம் செய்யும் போது மகிழ்ச்சியா இருக்கும் அதை பத்தி சொல்லலாம். அடிக்காமல் அழுவான் அவன் யார் அப்படின்னு நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், அதுக்கு விடை தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்சல்லம் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க தானே பேசுறீங்க?
3: அடக்கு சாலைவாட்டில இருந்து சமிதா பேசுறேன்.
0: தெரியுமே எனக்கு. என்ன சமிதா, சாப்பிட்டுட்டு தெம்பா விடுகதை எல்லாம் கேட்க வந்துட்டீங்களா?
3: ஆமாங்கா.
0: அதுக்கு மேல நான் சொல்ல விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
3: அக்கா, நீங்க சொன்ன விடுகதைக்கு வந்து ஐஸ் கட்டிக்கா ஆன்சர்.
0: அடிக்காமல் அழுவான், நான் சமிதான்னு நினைச்சேன்
3: அக்கா.
0: ஆ, என்ன சொன்னார் அண்ணன்? சொன்னாரு, தருண் சொன்னாரு அடிக்காமலே சமிதா பாப்பா அழுதுருவாங்கன்ட்டு.
3: இல்லக்கா.
0: சரி சரி, ஆ சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே
3: அக்கா. எனக்கு வந்து டான்ஸ் ஆடையில வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சி தருங்கக்கா.
0: அப்படியா?
3: ஆமாக்கா.
0: ஓ சூப்பர் சூப்பர், அப்ப வந்து நல்லா நடனம் ஆடுவீங்க.
3: ஆ, ஆடுவீங்கக்கா.
0: சரி சமிதா, ரொம்ப நன்றி சமிதா இணைப்புக்கு வந்ததுக்கு. இன்னும் இருக்கா?
3: விடுகதை கேக்கணும்
0: பாத்தீங்களா, நானும் எப்படியாவது சமிதா மறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆ சரி கேளுங்க.
3: தாயின் மடியில் இலை வடிவம், அரைத்தால் கலை வடிவம், அது என்ன?
0: திரும்ப சொல்லுங்க.
3: தாயின் மடியில் இலை வடிவம், அரைத்தால் கலை வடிவம், அது என்ன?
0: எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ தர முடியுமா?

0: ஸ்லோவா.
1: நான் என்ன சமைத்தேன்னா, நான் கேட்குற மாதிரி விடுகதைக்கு எந்த க்ளூவுமே இல்லாமல் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வந்து சமைத்த மாதிரி இல்லையே. சரி, பதிலே சொல்லிருங்க நீங்க. ஓ, மருதானியா? பாருங்க, அதுக்கே நான் இவ்வளவு நேரம் யோசிக்கிறேன். சரி சமிதா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
0: நன்றிக்கா.
1: ஆடியோட காத்து ஆனி மாசமே வடக்கு சாலைப்பட்டி எல்லாம் வீசுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சத்தமா இருந்துச்சு சமிதா பேசும்போது. வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களம்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி.
8: All the people want to scream, all the people want to shout, all the people want to

0: 9 மணி 27 நிமிஷம் ஆகுது. அடிக்காமல் அழுவான் அவன் யார் அப்படின்னு குட்டிச்சலங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். வடக்கு சாலைப்பட்டியில இருந்து சமிதா அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அது சரியான பதிலா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னால இணைப்புல காத்திருக்க கூடிய அடுத்த குட்டிச்செல்லம், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வடக்கு
0: சாலைப்பட்டி பக்கத்துல இருந்தே அடிக்குது. சிந்தாமணி தம்பி நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க.
0: சரி, எந்த விஷயம் பண்ணும்போது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க?
1: விளையாடும் போது.
0: என்ன விளையாடுவீங்க?
1: கண்ணாமூச்சி.
0: யார் கூட?
1: அக்கா கூட.
0: உங்களுக்கு அக்கா வேற இருக்காங்களா? என்ன, ஏதோ வியாபாரம் நடந்துட்டு இருக்கு போல பக்கத்துல. என்ன வித்துட்டு இருக்காங்களா?
1: இல்லக்கா.
0: ஒரே சத்தமா இருக்கு, அதனால கேட்டேன். சரி, வீட்டுல யார் இருக்காங்க? சிந்தாமணி வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, தம்பி, தம்பி.
0: ஓ, தம்பி தம்பி, ரெண்டு தம்பி. சரி, இப்ப எந்த தம்பி கூட நான் பேசலாம்?
1: பெரிய தம்பி கூட.
0: குடுங்க பேசலாம். பேசலையாம்மா, கா விட்டாரா என் கூட? பாத்தீங்களா, பேச மாட்டேங்கிறாரு. போன வாரம் பேசினார்ல? சரி, பரவாயில்ல, விடுங்க, நான் அடுத்த வாரம்
1: பேசிக்கிறேன்.
0: சரி சிந்தாமணி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. அடிக்காமல் அழுவான் அவன் யார் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நான் கேட்டிருந்த விடுகதை. இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட தொட்டு வாங்க. 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
2: எதிர்மலை கிராமத்துல இருந்து தேவிகா பேசுறேன்.
0: ஏய் தேவிகா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்கக்கா.
0: எதிர்மலை எப்படி இருக்கு? காத்தா, மழையா, வெயிலா?
2: காத்து
0: அடிக்குது. உங்களையுமா? தேவிகா எவ்வளவு பெரிய ஆளு, எதுமலையில தேவிகாவே காத்து அடிக்குதா? சரி, ஏதாவது ஒரு பக்கம் அப்படி சாஞ்சு நில்லுங்க, சரியா? தேவிகாக்கு எந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்?
2: ரைம் சொல்றேன்க்கா.
0: பாத்தீங்களா?

0: நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் இதான் சொல்லுவேன்னு சொல்றீங்களா? நான் தேவிகா, நம்ம ரெண்டு பேரும் அப்படியா பழகி இருக்கோம்? என்ன ரைம் சொல்ல போறீங்க?
1: வகுப்புல உள்ள பாட்டு.
0: சரி பாடுங்க.
1: எங்கள் தமிழ் அறநெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் துறை யாரையும் புகழாது, போற்றாதாரையும் மிகழாது. கொல்லா விருதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறுமே, என்றும் சிந்தரும் அன்பருமே. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம்.
0: சூப்பர் தேவிகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: விருதனுக்கு ஆன்சர்
0: அதுவும் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: வெங்காயம்.
0: ஆஹா, ஓ அடிக்காமல் அழுவான் வெங்காயம்னு சொல்றீங்க. சரி தேவிகா, ரொம்ப நன்றி இணைப்புல வந்து
1: பேசுறக்கா.
0: குடுங்க.
1: ஹலோ
0: பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
1: ஆ நல்லா இருக்கோக்கா.
0: நீங்க கிருத்திகா தானே?
1: ஆமாக்கா.
0: ஆ சரி, நீங்க வந்து 5ஆம் வகுப்பு தானே படிக்கிறீங்க?
1: இல்லக்கா, 4ஆம் வகுப்புக்கா.
0: 4ஆம் பாத்தீங்களா, அதான் வெண்டைக்காய் சாப்பிடணும்ங்கிறது. சாப்பிட்டிருந்தா நேரா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி தரும்?
1: எனக்கு வந்து
0: யோசிச்சு அடுத்த வாரம் சொல்றீங்களா?
1: ஆமாக்கா.
0: சரி ரைட், என் கூட பேசுறதா இருந்தா கூட நீங்க சொல்லலாம், அது கூட எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க சொல்லலாம், ஆனா அடுத்த வாரம் சொல்லுங்க. யோசிச்சு என்னது
1: திருக்குறள்
0: சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன்.
0: சூப்பரா சொன்னீங்க கிருத்திகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
9: உங்கள் நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவநீதா சில்க்ஸ்ல. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு யாரு?
1: ஈரோடா?
0: யார் இருக்காங்க அங்க? ஈரோட்ல யார் இருக்காங்க?
1: தாய்மா இருக்காங்க.
0: அவங்கள பாக்க போனீங்களா? சரி சரி. பள்ளிக்கூடம் போகலையா? லீவ் போட்டீங்க? இன்னைக்கு இல்ல, நேத்து போனீங்களா? தம்பி இன்னும் சாப்பிடலையோ? சாப்பிட்டீங்களா? சரி சரி. என்ன இன்னைக்கு சீக்கிரமா தூங்கி எழுந்திருச்சிட்டீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்ல. நாளைக்கு
1: எட்டு மணிக்கு எழுந்துருச்சிருவீங்க.
0: தூங்குறாரா? என்னாச்சு இவ்வளவு நேரம் தூங்குறாரு? சரி சரி, நீங்க நல்லா பாத்துக்கோங்க சரியா? சரி சரி, நீங்க பாத்துக்கோங்க. சுடுதண்ணி கொடுங்க, வெளியில இருந்து சாப்பாடு கொடுக்காதீங்க. சரி ரைஹான் கான்.
1: வீட்டுக்கு
0: பெரியவரே நீங்க தான், நீங்க சொல்லுங்க தம்பி கிட்ட. சரி, ரொம்ப நன்றி ரேகான் கான் இணைப்புக்கு வந்ததுக்கு. அடிக்காமல் அழுவான் அப்படிங்கறது தான் இன்னைக்கு குட்டிச்செல்லங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. அடுத்த குட்டிச்செல்லம் அது வந்து இதுக்கு சரியான பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்டலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? தம்பியோட பேர் என்ன?
1: பத்மேஸ்வரன்.
0: பத்மேஸ்வரனா?
1: பத்மேஸ்வரன்.
0: ஆ சரி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம்.
0: ம்.
1: சின்னவாசல் கிராமம்.
0: ம். டோர் நம்பர் 6th படிக்கிறீங்க?
1: ம்.
0: இதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமா இதான் கஷ்டம்.
0: சரி, யாரெல்லாம் பேங்க கூட பேசி

0: இருக்கீங்க? யாரெல்லாம் இப்ப வீட்டுல இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, தம்பி.
0: தம்பி பேர் என்ன?
1: தம்பி பேர் சர்வேஸ்வரன்.
0: தம்பி கிட்ட பேசுறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேக்கலாமா? எதுவும் பயம் எல்லாம் இல்ல, பதில் சொல்லிருவீங்கல்ல? பேச மாட்டாரா? சரி, நான் கேள்வி கேக்கல உங்கள்ட்ட. தம்பி, கேக்குறேன், இந்த வானொலியோட சவுண்ட் அப்படியே கொஞ்சம் குறைச்சிருங்க பாக்கலாம். இல்லன்னா போன ஸ்பீக்கர்ல போட்டிருந்தீங்கன்னா
1: அதை எடுத்துங்க.
0: இல்ல, அப்ப எதுல கேக்குறீங்க நிகழ்ச்சிய? யானையா மாத்தணும்னா என்ன செய்யணும்? யானையா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல ஒரு நாலு பேர் கொண்ட குழு வச்சிருக்கீங்கல்ல, நீங்க, அம்மா, தம்பி, மூணு பேர் உட்கார்ந்து யோசிச்சு எனக்கு அடுத்த வாரம் சொல்றீங்களா? சரி, தம்பி பேச
1: மாட்டேன்ட்டார்ல
0: தம்பி. சர்வேஸ்வரன், எனக்கு தெரியும், அண்ணன் சொல்லிட்டாரு. ஏன் என் கூட பேச மாட்டேன்னு சொன்னீங்க? பேசுவீங்களா? பழம் தானே என் கூட, காய் இல்ல, பழம் தானே? சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உப்புமாவா? என்ன உப்புமா?
1: உப்புமா.
0: காலையில அம்மா அரிசி உப்புமா பண்ணிட்டாங்களா? அதுக்கு என்ன தொட்டு கொடுத்தாங்க? சட்னியா, சாம்பாரா?
1: தேங்காய் சட்னி.
0: தேங்காய் சட்னி அப்படின்னு அம்மா சொல்ல சொன்னாங்களா? சரி, இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அம்மாவை கேட்காம பதில் சொல்றீங்களா? அம்மா எப்படி சமைப்பாங்க? அம்மாவை கேட்காம சொல்லுங்க.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஒன்பது மணி 55 ஆகுது. வசந்த் தலைப்புல நம்ம கூட பேச போற நிறைவான குட்டிச்செல்லம் யாருன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம், மாந்தோப்பிலிருந்து பேசுறேன்.

0: மாந்தோப்பு, மாந்தோப்புங்கிறது ஊரா இல்ல மாந்தோப்புங்கிறது இடமா?
1: கிராமம்.
0: ஓ, கிராமத்தோட பேரே மாந்தோப்புன்னு வச்சிருக்காங்களா?
1: ஆமா.
0: சரி, எந்த மாவட்டம், எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கு?
1: திருச்சி மாவட்டம், லால்குடி வட்டம்.
0: மாந்தோப்புங்கிறது கிராமம். பேசுறது
1: திவ்ய பாரதி,
0: திவ்ய பாரதி. எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு.
0: ஓ, சூப்பர். சரி திவ்ய பாரதி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: எலியை எப்படி யானையா மாத்துவீங்க? யோசிக்கிறீங்களா? நான் ஒரு க்ளூ தட்டுமா? இப்ப யானைக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அப்ப எலி இருக்கு, அப்ப மிச்சம் அதுக்கு என்ன போடணும் கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்ப எலியை எப்படி மாத்தலாம்? பேண்ட் போட்டு மாத்திரலாம்ல. நாளைக்கு போய் நீங்க இதை சொல்லுங்க உங்க வீட்டுல, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. சரி திவ்ய பாரதி, பாப்பாக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப யோசிக்கிறீங்க. கபடியா? சரி சரி சரி யாரு பின்னால பேசிட்டு இருக்காங்களே, தங்கச்சியா? அண்ணன். அண்ணன் பேர் என்ன? சரி, அவரை கேட்டதா சொல்லுங்க. சரியா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. அடிக்காமல் அழுவான் அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஐஸ் கட்டி, வெங்காயம், இந்த மாதிரி பல பதில்கள் நமக்கு வந்துச்சு. அதுல ஐஸ் கட்டிங்கிறது சரியான பதிலா நம்ம எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற குழந்தைகளுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சித்த குழந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபவோ சுபியோன்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். பல்வேறு ஒப்பந்தங்கள் இப்பயணத்தின் போது கையெழுத்தாக உள்ளன. அரசு சார்பில் பெறப்படும் புகார் மற்றும் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலைக்கடை

0: இன்று திறந்து வைத்து பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜயின் மேற்பார்வையில் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படுவதாக கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அம்மோனியா வாயு அகற்றும் பணிகள் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும் பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் காரிப் பருவத்தில் நெல் குறுவை சொர்ணாவரி காப்பீடு செய்ய கடைசி நாள் 31/7/2026 ஆகும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்கள். அதை தொடர்ந்து கேட்கலாம் போடாட்டம் போடு.
3: Hello, I'm Lee James with your daily roundup from Wimbledon 2026, recorded at 17 hours GMT. With me here at Wimbledon is Delath Lloyd. And Delath, on day 6 of the championships, we've had two of the biggest shocks so far this fortnight.
4: We have, Lee, yes, on a day when the world's sporting greats were watching on from the Royal Box. They included the former Wimbledon champions Martina Navratilova and Richard Krajicek. What a day of upsets it's been, though. Only one place to start, and that is on centre court, where the defending champion Iga Swiatek was stunned by Alexandra Ayala from the Philippines. Now, Ayala wasn't fazed at all by playing on the sport's most famous arena. She battled hard to win the first set on a tiebreak by 11-9 before storming to 6-2 in the second. The tears and emotions followed at the end as the 23-year-old sank to her knees with her hands on her head in disbelief. It means Ayala is into the second week of a Grand Slam for the very first time.
5: I mean, I'm into the second week of a Slam, and it's amazing for me. Iga is a phenomenal player and a really nice person, so I'm really grateful to be able to share center court with her at Wimbledon nonetheless. Yeah, I'm really emotional, and maybe for someone like Iga, who has won so many slams, or maybe someone like Serena or Venus, this achievement may seem small, but for someone who grew up in the Philippines and I went to train with my brother and my grandfather every day after school with my ruffled socks and my light-up shoes and chubby cheeks. So to her, this is everything.
4: What an absolutely great moment for Ayala, the 29th seed. She'll next face former finalist Jasmine Paolini, who eased through to the fourth round against Maria Sakkari. Remember, Paolini, of course, reached the final here 2 years ago. It also means, Lee, that there'll be a ninth consecutive new name on the Venus Rosewater dish next Saturday.
3: And after Ayala's victory, we had another former champion knocked out, Delath.
4: Well, Elena Rybakina, who won this title 4 years ago, is also out, who up until today, to be fair, she'd looked in ominous form, but she came unstuck against the 25th seed Elise Mertens of Belgium, who's matched her previous record here at Wimbledon of reaching the fourth round. Mertens won in straight sets 7-6, 6-1, and afterwards she admitted it's the biggest win of her career.
6: Is this the biggest win of your career?
5: Yeah, definitely one of the biggest wins of my career, especially here at Wimbledon. I had some double success here at Wimbledon already, right. So yeah, just very, very pleased about my performance today.
6: Well, I was going to say that you've won the doubles here twice. You're now into the fourth round for the fourth time. What does Wimbledon mean to you?
7: I mean, it's one of the most, it's the most iconic

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கு எழுத்து போட்டி உங்களுக்காகவே காத்திருக்கு. கட்டங்கள் போட்டுட்டு விளையாட தயாரா இருந்தா நேர்கள் அழைக்கலாம். 240 அப்படிங்கிற இந்த எண்கள் போடாட்டம் போடு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இதோ.

0: காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நேயர்கள் கேட்க இருப்பது களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. குளித்தலை ஆன்மீக இலக்கிய மன்றம் சார்பில் குளித்தலை அருள்மிகு நீலமேக பெருமாள் ஆலயத்தில் கடந்த வியாழக்கிழமை தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா என்ற தலைப்பில் கும்பகோணம் லட்சுமி ரவி அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம்.
4: திருநீறு எட்டுக்காத நெற்றி பால், நெய் இல்லாத உணவு பால், ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால். அடுத்த வரிதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல ரெண்டு நெகட்டிவோட சொல்றாங்க ஔவையார். மாரில் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால், உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால். அதுவும் எப்படின்னா மாறுபாடு இல்லாத உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால். பாழே மடக்கொடி இல்லா மனை, ஒரு நல்ல இல்லத்தரசி இல்லாத மனை பால். நம்ம இன்னைக்கு ரெண்டு உடன்பிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். அதுவும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா. இது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு, ஒரு பட்டிமன்ற தலைப்பு போல இருக்கிறதுனால நான் ரெண்டு தரப்பு வாதங்களையும் நான் சொல்றேன், இலக்குவனையும் நான் சொல்றேன், கும்பகர்ணனையும் சொல்றேன். நீங்கள் நடுவராக இருக்கலாம், யாராவது வந்து பேசக்கூட பேசலாம். அண்ட் நானும் என்னுடைய முடிவையும் நான் சொல்றேன். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனே அப்படிங்கிற அணிக்காக நான் முதல்ல பேசுறேன். இதுல என்ன சந்தேகம்? தம்பியருள் சிறந்தவன் இலக்குவன் தான். ஏன்னா அவன் அறத்துக்கு அதிபதியான ராமருடைய தம்பி. முதல்லயே முடிவே சொல்லிடலாம், தம்பியருள் சிறந்தவன் இலக்குவன் அப்படின்னு. இப்போ கைகேயி என்ன கேட்டா? சீதையின் கணவனுக்கு காடு என்றாள் இல்லையா? ஆனா இந்த லக்ஷ்மணரும் அதே மாதிரி மர உரி தரித்து ஜடாமுடி தரித்து காட்டுக்கு போறார். இது என்ன முதல் தடவையா? இதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் வந்தார் இல்லையா? சித்த வனத்தினிலே யான் செய்திடும் முக்தி வேள்விக்கு தடையான அசுரர்களை செருமுகத்து காக்க வேண்டி நின் கரிய நிறமுடை குமரன் வேண்டும் அப்படின்னு தான் அவர் கேட்டார். ஆனா என்ன ஆச்சு? ராமரை கூப்பிட்டார் விஸ்வாமித்திரர். ஆனா ஒன்றே போல் அண்ணனும் தம்பியும் வெற்றி வாள் ஒன்றை இடையிலே கட்டி குன்று போல் உயர்ந்த இட தோளினில் கொற்றம் வில்லுடன் விரைப்பாய் வந்தனர். வேர் தர் இஸ் ராம் தர் இஸ் லக்ஷ்மன் அப்படிங்கிற மாதிரி ராமர் இருக்கும் இடம் லக்ஷ்மணனுக்கு அதுதான் அவருடைய இடம் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. காட்டுக்கு போக சொல்லி கைகேயி சொன்ன உடனே சுமித்திரை அம்மா கிட்ட அவர் வந்து ஒரு பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் கூட சொல்லல, ஒரு டிக்ளரேஷன் பண்ண சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? உடன் சென்றிடுவாய் மகனே என்று உடன்பட்டு சொல்லிடுவாய் தாயே அப்படிங்கிறார். அம்மா என்ன சொல்றாங்க? உடன் சென்றிடுவாய் மகனே அப்படிங்கறதோட இன்னல் வருங்கால் அண்ணனை நீ காத்திடு, இறக்கும் நிலை வந்தால் முன்னம் நீ இறந்திடு அப்படின்னு சொல்லி அனுப்புறா சுமித்திரை தாய். அத அம்மா சொன்ன வார்த்தையை மெய்யாக்க முயலுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட இருந்த 14 வருடங்களும் உறக்கம் இல்லாமல் அண்ணனுக்காகவே வாழ்ந்தவன் லக்ஷ்மணன். இவங்க காட்டுக்கு போன உடனே முதல்ல சித்திரக்கூடத்துக்கு போய் அங்க பர்ணசாலை ராமர் சொன்னபடி அமைக்கிறான் லக்ஷ்மணன். இப்போ ராமருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மணனை பார்த்து. அவர் என்ன சொல்றார்? மன்னனின் ஆணையால் மரவுரி நான் பூண்டேன், சரிதான் அது, இன்னல் உனக்கிழைத்தது சரியல்ல அப்படின்னு அழறார் ராமர். அதுக்கு லக்ஷ்மணன் என்ன சொல்றான்? அண்ணா உன்னை காப்பதுதான் என் கடமை அப்படின்னு சொல்லி, நீ முன்னம் பிறந்தவன் என்பதால் இன்று மண்ணை துறக்க நேர்ந்ததே அதுதான்.

0: எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றான். எப்படி ஒரு அண்ணன் தம்பி பாசம் இது! இந்த ஒரு இன்சிடென்ட் போதும் நம்மளுக்கு லக்ஷ்மணன் தான் சிறந்த தம்பி அப்படிங்கிறதுக்கு. சீதை கானகத்து கனகமானை காண தகும், அது வேண்டும் என்று கை தொழுதாள் இல்லையா? அப்போ உடனே ராமர் அதை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கிறார். லக்ஷ்மணர் அப்பதான் முதல்ல சுட்டி காட்டுறார், அப்புறம் தட்டி கேட்கிறார். பொன்னுடலும் வால் செவி கால் என பொன்மயமாய் இருக்கும் இம்மான் பாயம் மான் அல்ல, அது பகைவர்களின் மாயமான் அப்படின்னு முதல்ல சுட்டி காட்டுறார். அப்புறம் சொல்றார், பொன்மானால் ஆகும் காரியம்தான் என்ன, மேன்மையது மீழ்வதுதான் அப்படின்னு சொல்ற. நம்ம பொன்மான் வச்சுன்னு என்ன பண்ண போறோம், அது வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல தட்டி கேள்வி கேட்கிறார். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா ராமர் அவர் வந்து மனைவி சொல்ல கேட்கணும்னு இருக்கலாம், தான் பிறந்த பிறவி பயனை தீர்க்கணும்னு இருக்கலாம். அவர் வந்து அந்த மானை பிடிக்க புறப்படுறார். அவர் சொல்றார் லக்ஷ்மணர் கிட்ட, அது மாயமான் ஆகுமேல் முடிப்பேன் என் அம்பால், தூயமான் ஆகுமேல் பிடிப்பேன் என் அன்பால் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இங்க இருந்து மாயமான பிடிக்கிறதுக்கு சீதைய லக்ஷ்மணனோட ஒரு பாதுகாப்புல இருக்க சொல்லிட்டு அவர் போறார். அங்க போனா அது மாயமான் மாரீச்சன்மான், சீதா லக்ஷ்மணா அப்படின்னு ராமருடைய குரல்ல உரத்து அழைத்து விட்டு அது இறந்து போகிறது. சீதைக்கு பயமாயிடுறது, அவருக்கு என்னாச்சோ தெரியலையே, சீதா லக்ஷ்மணான் சொல்றார் அவருடைய குரல்ல கேக்குறதே அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் என்ன தெரியுமா சொல்றார், மண்ணிலும் விண்ணிலும் ராமன் கிணையான திண்மையர் உளர் என்ற எண்ணத்தை கொண்டீரோ அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அண்ணா மேல அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, இந்த மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி அண்ணனுக்கு இணையான திண்மையர் யாரும் இல்ல அப்படின்னு அவர் முடிவு பண்றார். இந்த இடத்துல சீதைக்கு தான் சந்தேகம், ராமருக்கு ஏதோ ஆயிடுத்தோ அப்படின்னு சொல்லி. அதனால வேற மறுக்க முடியல, ஏன்னா அவள் வேறு முடிவுக்கு போக முடிவு செய்கிறாள். அதனால அவர் வந்து ராமரை தேடிண்டு போறார். தட்டி கேட்டது என்னன்னா, அந்த மான் கிட்ட போகாத அப்படின்னு சொன்னது. ராமரை தேடிண்டு லக்ஷ்மணர் போயாச்சு. சீதை இங்க இருக்கும் பொழுதுதான் ராவணன் மாறு வேடத்தில் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு செல்கிறான். ராமரும் லக்ஷ்மணரும் அங்கிருந்து திரும்பி வரும்போது பார்த்தா இங்க வந்து பர்ணசாலையும் இல்ல சீதையும் இல்ல, எல்லாம் காலியா இருக்கு. ராமருக்கு மண் சுழன்றது, கண் சுழன்றது, எண்ணம் சுழன்றது, விண் சுழன்றது, வேதமும் சுழன்றது. அப்போ லக்ஷ்மணர் சுத்தமுத்தம் பார்க்கிறார். இந்த இடத்துல அண்ணா எமோஷனலா இருக்கும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்றார். கூடவே போனார் இல்லையா, அதனால அவர் வந்து ஒரே அடிமை மாதிரி இருந்தார், அவருக்கு வேலையாள் மாதிரி இருந்தார், அப்படி எல்லாம் டிசைட் பண்ணிட கூடாது. இலக்குவன் ராமரை தட்டி கேட்டிருக்கிறார், சுட்டி காட்டி இருக்கிறார், இக்கட்டிலிருந்து மீட்டிருக்கிறார், கட்டி பிடித்திருக்கிறார், இது எல்லாமே பண்ணியிருக்கார் லக்ஷ்மணர்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா சொற்பொழிவு. இப்பொழுது தம்பியருள் சிறந்தவன் கும்பகர்ணனே என்று தனது வாதத்தை தொடர்கிறார் லக்ஷ்மி ரவி அவர்கள்.
0: விபீஷ்ணன் என்ன சொல்றான், பிறர்மனையாளை அகமுடையான் வசம் ஒப்படை அப்படின்னு சொல்றான். ஆனா ராவணன் கேட்கல. அத உடனே விபீஷ்ணன் ராமர் தரப்புல வந்து இணைஞ்சு கொள்றான். ஆனா கும்பகர்ணன் அப்படி பண்ணல, அண்ணா பண்ணினது தப்பு அப்படின்னு தெரியறது, ஆனா அண்ணாவோட இருக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறான். கும்பகர்ணனை பத்தி சொல்லும் பொழுது என்ன கும்பகர்ண தூக்கமா அப்படின்னு கேட்பாங்க, கும்பகர்ணன் மாதிரி சாப்பிடுறியா அப்படின்னு. அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன், தூங்குவான் சரிதான், ஆனா வலிமையானவன், அவன் வீரன், அவன் தியாகத்தின் உருவம். 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் விழித்திருப்பான். இப்போ அவன் தூங்க போயிருக்கான். முதற் போர் படலம் ஆரம்பிக்கிறது. ராவணன் ரொம்ப ஈஸியா என்ன ராமர மனிதர்களை வெல்வது நமக்கு என்ன சிரமமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு வரான். கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே தீர்ந்து போய் நிராயுத பாணியாய் சிரம்

கவிழ்ந்து அந்த போர்க்களத்தில் நிக்கிறான். அப்பதான் ராமர் வந்து இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜூ, இப்படி வந்துட்டோமே, ஊரும் சிரிக்கும், பாரம் சிரிக்கும், பகையும் சிரிக்கும், இருப்பினும் மெல்லியல் கொண்ட சீதை சிரிப்பளே நானுவளே அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுட்டு வந்தவுடனே அவனுடைய ராவணனுடைய மாமா மாலியவான் சொல்ற, நீ கும்பகர்ணனை மறந்துட்டியே, அமைச்சர்கள் எல்லாரும் கும்பகர்ணனை அனுப்பலாமே போருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவனுக்கும் தோன்றது, உடனே கும்பகர்ணனை அனுப்புறதுக்கு ஆள் போறாங்க. அவன் உறங்கி கொண்டுதான் இருக்கிறான். யானை போறது, குதிரை போறது, அப்புறம் முரசு போறது, ஆள் செவியில வந்து ஊதுறாங்க. அவன் புரண்டு படுத்தவன், திரும்பி படுத்தான், திரும்பி படுத்தவன், புரண்டு படுத்தான். அதுக்கப்புறம் உலக்கையால் இடித்தனர். அப்புறம் எழுந்துட்டவுன்னா என்ன, 600 வண்டி உணவினை அள்ளி உண்டான், 200 குடம் கள்ளினை ஒரு மடக்கில் குடித்தான், 100 தட்டு ஊனினை அள்ளி அள்ளி உண்டான். அப்புறம் அண்ணனை தரிசிக்க வந்தான் குன்றனைய கொள்கையான். இப்படி சொல்லியிருப்பார் கம்பர் இந்த இடத்துல. அந்த குன்று மாதிரி உறுதியான எண்ணம் கொள்கை உடைய அந்த கும்பகர்ணன் எழுந்து வரான். எப்படி இருக்கு இந்த இடத்துலயும் கம்பருடைய கற்பனை, நீள் நெடுங்காலோடு சென்ற குன்றை நேசமாய் தழுவியது நின்ற குன்று. இவன் ஒரு குன்று, இவன் ஒரு குன்று, இந்த குன்று இந்த குன்றை தழுவித்து தழுவின உடனே ராவணன் அவனுக்கு செஞ்சாந்தம் 8 வெற்றி பட்டயம் கட்டுறான். கும்பகர்ணனுக்கு புரியல, அன்ன காலையில் ஆயத்தம் ஏன், என்ன ரெடி பண்ணிட்டு இருக்க, என்ன என்ன விசேஷம் இன்னைக்கு காலங்கார்த்தால அப்படின்னு கேக்குறான். கேட்ட உடனே கும்பகர்ணனே கேக்குறான், ஜானகி துயர் தவிர்ந்தது இல்லையோ, அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ அப்படின்னு அவன் புரிஞ்சிடுறான். தின்திரல் ராமனை வெல்லலாம் என்பது பெண்மயிலை தழுவலாம் என்பது போலுமாள் அப்படின்னு சொல்றான். நீ தின்திரல் ராமனை வெல்லலாம் என்பதும் இந்த பெண்மயிலை தழுவலாம் என்பதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த கும்பகர்ணனுக்கு சீதைய கவர்ந்து வந்ததுல விருப்பமே இல்ல. சரி, இப்ப என்ன சொல்றான் கும்பகர்ணன், தையலை இன்றோடு விட்டுவிடு, ராமன் தாள் பற்றிடு அப்படின்னு சொல்றான். உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுறது, என்ன நீ, என்னை அறிவுறுத்த நீ என்ன அமைச்சனோ, மானிடரை வணங்க நான் என்ன துச்சமோ, கூனுடை குரங்குதான் உனக்கு உச்சமோ, தூங்குதி நீ போய் இரவும் பகலும் அப்படின்னு கோபப்படுறான் ராவணன். நீ போய் தூங்கு போ, என்ன மனுஷனை வணங்க சொல்றியா, என்ன இந்த குரங்குதான் உனக்கு உச்சமா அப்படின்னு சொல்லி நான் அவளை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றான், தருக வாழ் வருக எம்மோடு பொருக போர் அப்படின்னு சொல்றான். வாங்க எனக்கு கொடு, நான் போறேன் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு கிளம்புறான். அண்ணா பொருத்தியால் பொறுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, வென்று நான் வருவேன் என்று உரைக்கிலேன், நின்று போர் புரிகினும் கொன்றுபடுவேன், வென்றுளர் என்னை எண்ணின் வெல்வர் உன்னையும் பின்னை நினைத்து எண்ணுதல் பிழையாகும். கும்பகர்ணன் என்ன சொல்றான் தெரியுமா, நான் சண்டைக்கு போறேன் அண்ணா, ஆனா நான் சண்டையில வெற்றி பெறுவேன்னு சொல்ல முடியாது, நான் கொல்லப்படுவேன், என்ன ஜெயிச்சுட்டா உன்னையும் கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க, அப்புறம் நினைச்சு நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன புரியுறது நம்மளுக்கு, அவனுக்கு வந்து சீதையை கவர்ந்து வந்ததுல இஷ்டம் இல்ல, ஆனால் இந்த இடத்துல அண்ணனுக்காக போர் புரிய கிளம்புறான் கும்பகர்ணன். அதுவும் என்ன தெரியறது, ஜெயிச்சுடுவேன்னு என்னால் சொல்ல முடியாது, கொன்றுபடுவேன் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு தெரியறது, ஆனா நான் வந்து சண்டைக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறான் கும்பகர்ணன். உடனே கும்பகர்ணனுடைய தேர் எல்லாம் வருது போர்க்களத்துக்கு. கும்பகர்ணன் தேர் வந்த உடனே அவனுடைய உருவத்தினால அந்த கதிரவனுடைய ஒளியே மறைஞ்சு போய் இருட்டாருது, வானரங்கள்லாம் மிரண்டு போறது. உடனே ராமர் கேக்குறார், யார் இவன், ராவணன் போல் இருக்கும் இவன் யார். விபீஷணன் சொல்றான், ராவணனுக்கு பின்னவன் எனக்கு முன்னவன், பிறன்மனையாளை அபகரிப்பது குற்றம் என இருமுறை அறிவுறுத்தி சொன்னவன் அப்படின்னு சொல்றார் விபீஷணன் வந்து ராமர் கிட்ட.
ராமருடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு தெரியுமே, நல்லவர்களை அரவணைப்பது அவருடைய குணம். ராம

என்ன சொல்றார், இன்று இவனை கொல்வதோ இவனோடு போரிடுவதோ முறை அல்ல அப்படி சொல்லிட்டு விபீஷணனை தூதுக்கு அனுப்புறார். விபீஷணன் வரான், இந்த பக்கம் வரான், இங்க ராவணன் இருக்கான். அவன் எதுக்கு விபீஷணன் வரானே அப்படி சொல்லிட்டு, தம்பி நீ அங்க போயிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேனே, நீ எதுக்காக இங்க வர அப்படின்னு கேக்குறான். அதுக்கு விபீஷணன் சொல்றான், இருள் வாழ்க்கையை களைந்தான் அந்த அருள் நிறைந்த ராமன், ராமன் உன்னையும் அழைக்கிறான், நீயும் அந்த சைடு வந்துடு, எனக்கு இலங்கை அரசை தருவதாக சொல்லி இருக்கான், நான் அதை உனக்கு கொடுத்துடுறேன், உனக்கு ஏவலா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது, அண்ணா இருக்காங்க, ஆனா அண்ணனை கொன்னுட்டு விபீஷணனுக்கு நாட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்கார் ராமர், அதை வந்து கும்பகர்ணனுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். அழகா அக்செப்ட் பண்ணி அங்க ராமரோட போயிருக்கலாம், ஏன்னா அவனுக்கு தான் அண்ணா பண்றது சரியில்லை அப்படிங்கறதுல ஒரு நல்ல கருத்து இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான், போர் தொழில் கற்றுக் கொடுத்து வளர்த்த ராவணருக்கு தீங்கு செய்யேன் அப்படின்னு சொல்றான். செஞ்சோற்று கடன் தீர்க்க என் உயிர் ஈவேன் அப்படின்னு நல்லா டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ணனுக்காக சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சே வந்திருக்கான் இவன். இப்போ மகாபாரத கர்ணன் எப்படி தோழனுக்காக செஞ்சோற்று கடனுக்காக உயிர் நீக்கிறான் இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல கும்பகர்ணன் அண்ணனுடைய செஞ்சோற்று கடனுக்காக, என்ன செஞ்சோற்று கடன், எப்படி ஒருத்தன் 6 மாசம் தூங்கி 6 மாசம் விழித்திருக்கான்னா முடியுமா, இந்த மாதிரி ஒரு அண்ணா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து போர் தொழில் கற்றுக் கொடுத்து அவன் வச்சிருந்தான் இல்லையா இத்தனை நாள், அந்த அண்ணனுக்கு நான் தீங்கு செய்யேன், நான் அவனுக்காக உயிர் ஈவேன், கடலணைய இந்த குரங்கு படையை நான் மீட் பண்ணிக்கிறேன், இறக்கும் அரக்கருக்கு நீ இறுதி கடன் செய் அப்படின்னு சொல்றான். அதோட அவன் சொல்றது, இன்றோடு முடிந்தது அன்றே நம் உடன்பிறப்பு அப்படிங்கிறான். ஏன்னா இன்னியோட முடிஞ்செடுத்தான் இவா ரெண்டு பேருடைய உடன்பிறப்பு, ஏன்னா இன்னைக்கு அவன் சாக போறான், இப்ப போர் பண்ண போறான். இது முக்கியமான கருத்து இல்லையா, இவன் நல்ல தம்பியாவும் இருக்கான் ராவணனுக்கு, இப்ப விபீஷணனுக்கு நல்ல அண்ணனாவும் இருக்கான். உனக்கு நல்லதுன்னா நீ அங்க ராமரோட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி விபீஷணனை அனுப்புறான். அதே நேரம் நீ அங்க வந்துரு அப்படின்னா, இல்ல நான் வரல, எனக்கு போர்த்தொழில் பயிற்றுவித்த ராவணனுக்காக நான் உயிர் ஈவேன் அப்படின்னு டிசைட் பண்றான். அப்புறம் மற்ற இறக்கும் அரக்கர் வர்க்கத்திற்கு நீ ஈமக்கிரியை பண்ணு அப்படின்னு அந்த ஒரு பின்னாடி என்னெல்லாம் பண்ணணுங்கிறத விபீஷணனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறான். கொடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாறான். இந்த இடத்துல லக்ஷ்மணன் ஆக்சுவலா பரதன் காட்டுக்கு சேனையோடு வரும்போது அவன் புரிஞ்சுக்கலையே, பரதன் கூட்டின் போறதுக்கு வருவான்னு லக்ஷ்மணர் புரிஞ்சுக்கலையே, கோபம் தானே பட்டார். ஒரு நல்ல தம்பியா இருந்த லக்ஷ்மணன் நல்ல அண்ணனா இருந்தாராங்கிறது நம்மளுக்கு தெரியல, ஆனா இந்த கும்பகர்ணன் நல்ல அண்ணனாவும் இருந்திருக்கான், விபீஷணனுக்கு நல்ல தம்பியாவும் இருக்கான். அப்புறம் போர் நடக்கிறது. முதல்ல அவனுடைய வலக்கையை வெட்டுற, வெட்டின உடனே அறாத கையால் அற்ற கையை எடுத்து சண்டை போடுறான். இந்த கை அற்று போயிடுத்து, வலது கை அறாத கையால் இந்த அற்று விழுந்திருக்கே அந்த கையை எடுத்து சண்டை போடுறான். அவர் வந்து இடது கையையும் அறுத்து விடுறார். இப்ப என்ன பண்றான், ரெண்டு கையும் இல்ல, காலால பெரும் மலைகளை உருட்டி வந்து அது மேல தள்ளி குரங்கு படைகளை அழிக்கிறான். அவர் வலது காலையும் வெட்டி விடுகிறார், நொண்டி அடிக்கிறான், பின்வாங்கல இந்த காலால பாறைகளை உருட்டி தள்ளுறான், இந்த காலையும் வெட்டிடுறார். ரெண்டு கை இல்ல, ரெண்டு கால் இல்ல, என்ன பண்றார், வாயால ஊதுறார், மலைகள்லாம் பறந்து போய் விழருது. இந்த இடத்துல கம்பர் போட்ட ஒரு வார்த்தை, வள்ளலும் மலர்கரம் விதிர்ப்புற்றான். வள்ளல் ராமன் இந்த போர் திறனை பார்த்து விதிர்ப்புற்றான். இது விதிர்ப்புற்றான் அப்படிங்கிறதுக்கு பொருள், ஒரு வெலவெலத்து போனான் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு அதிர்ச்சியால கையை அசைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு அதிசயப்பட்டு கையை அசைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல கும்பகர்ணனுடைய அந்த போர்த்திரத்தை பார்த்த ராமன் தன்னுடைய மலர்கரத்தை விதிர் விதிர்த்தான். ராமர் கேக்குறார், இப்ப என்ன பண்ணட்டும், உன்னுடைய லாஸ்ட் விஷே நீ சொல்லு, என்ன பண்ணட்டும் அப்படின்னு. உன் கையால் இன்னைக்கு இறப்பதுதான் எனக்கு உசித்தம்,
என் தலையை கடலில் கொண்டு போய் போடு அப்படின்னு

0: சொல்றார். அதே மாதிரி ராமர் அவருடைய தலையை வெட்டி விடுறார். இவ்வளவுதான் கும்பகர்ணனுடைய கதாபாத்திரம். ஆனால் இதில் பொதிந்திருக்கும் பொருள் ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கம். வெறும் தூங்க மூஞ்சியோட மட்டும் யாரும் நிறுத்திடக்கூடாது. அவன் ஒரு சரியான வீரன், நல்ல ஒரு தியாக செம்மல், அண்ணனுக்காக உயிர் நீத்தவன், போர் திறன் உடையவன். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் தான் தம்பியருள் சிறந்த தம்பி என்று இந்த இரண்டாவது வாதத்தை நான் முடிக்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் நடுவர், எனக்கு யாராவது சொல்லணும், இலக்குவன் சிறந்த தம்பியா, கும்பகர்ணன் சிறந்த தம்பியா, யார் சொல்ல முடியும்?
1: ராமாயணம் படிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ராமர் லக்ஷ்மணர் அவரு தான் ரொம்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ ராவணன் கும்பகர்ணன் அவ வந்து அரக்கர்கள், இருந்தாலும் அவளுக்குரிய குணங்கள்ல கும்பகர்ணன் தப்பான ஒரு கருத்தை கொண்ட ஒரு அண்ணனுக்குமே ஒரு சிறந்த தம்பியா இருந்திருக்கார். ராமர் மாதிரி ஒரு தர்ம சிந்தனையுடைய ஒரு அண்ணாவுக்கு தம்பியா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் கண்டிப்பா இவரையும் வழி நடத்திடுவார், அதே சமயத்துல இவர் தப்பு பண்ணினாலும் அவர் வழி நடத்திடுவார். இந்த இடத்துல ராவணன் மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு அண்ணாவுக்கு தம்பியாக பிறந்தாலும், இந்த இடத்துல நம்ம பேச போறது அவர் செஞ்சது ரைட்டா தப்பாங்கிறது இல்ல, சிறந்த தம்பி யார் அப்படிங்கிறது தான் இங்க டாபிக். அப்ப நம்ம பேசும் பொழுது ஒரு அண்ணன் தவறு செய்கிறான், தவறான கருத்துக்கு தன்னை துணை போக செய்கிறான், அதனால நம்மளுடைய உயிர் போக போறது அப்படின்னு அவனுக்கு நன்னா தெரியும். ஆனாலும் அவன் அங்க போனதுனால இதுவரைக்கும் நான் நினைச்சதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்பீச்ல கும்பகர்ணன் ஒரு சிறந்த தம்பியாக உயிர் தியாகம் செஞ்சிருக்கான் அப்படிங்கறதுனால கும்பகர்ணனை சிறந்த தம்பி என்று சொல்லலாம் என்பது என்னுடைய கருத்து.
2: நன்றி மறப்பதில் நன்றன்று அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன் வாழ்க்கையிலே தன்னுடைய சகோதரன் என்ற நியதியை தாண்டி அறநெறியை எடுத்தும் சொல்லியிருக்கிறான். இருந்த போதிலும் தன் அண்ணனுக்காக போரியல் தர்மத்திற்காக கும்பகர்ணன் தன் உயிரை மாய்த்தான். இருவரில் கும்பகர்ணனை சிறந்தவன் என்று நான் நினைக்கிறேன்.
3: இன்பத்திலையும் துன்பத்திலையும் லக்ஷ்மணன் இருந்த மாதிரி கும்பகர்ணன் இல்லை. கடைசி காலத்துக்கு வர்றான், சண்டை போடுறான், இறந்துடுறான். என்னுடைய கருத்து என்னென்னா, பிறந்ததுலேருந்து அண்ணனோடையே பயணம் பண்ணி அண்ணன் துணைவியாரோட போகிறார் காட்டுக்கு. ஆனால் லக்ஷ்மணன் அதை கூட தியாகம் பண்ணிட்டு தனியாக அண்ணனுக்காக கூட போகிறாரு. லக்ஷ்மணன் கூட இருக்கிறனால தான் ராமர் வந்து பல இடங்களில் அவர் ஊக்கமாக இருக்கிறார். பரசுராமர் வர்றாரு, அவரே எதுக்கிறார் அண்ணனுக்காக. அந்த மாதிரி அண்ணனுக்கு தாழ்விலையும் வாழ்விலையும் கூடவே இருந்து வெற்றிகரமாக அவர் அவதார நோக்கத்தை முடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த லட்சுமணன் தான் பல விதத்திலையும் கும்பகர்ணன் விட ஒரு உயர்ந்த சகோதரங்கிறது என்னுடைய கருத்து.
4: அந்த ராமனுடைய வம்சங்கள்ங்கிறது நல்லதைத்தான் பார்க்கணும், நல்லதைத்தான் கேட்கணும், நல்லதைத்தான் செய்யணுங்கிறது அவங்களுடைய வம்சாவளியில் ஊறிப்போன விஷயம். ஆனால் அசுரகுலத்துங்கிறது அதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம். அதிலே ஆயிரத்தில் ஒருவன் என்று சொல்வார்களே, அதுபோல் அந்த கும்பகர்ணனுடைய அந்த குண அதிசயத்தில் மாறுபட்ட குணம் வந்து சீதையை சிறையெடுத்தது தவறு, இப்பவும் ஒன்றும் தப்பு இல்லை, கொன்றதையே அவங்களை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் அசுரகுணத்திலிருந்து தேவகுணத்துக்கு வருது பாருங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கும்பகர்ணனுடைய செயல் வந்து முற்றிலும் சரிங்கிறது என்னுடைய கருத்து.
5: தம்பியருள் சிறந்தவன், இலக்குவனா, கும்பகர்ணனா என்ற வாதத்திற்கு தங்களது தீர்ப்பை வழங்கினர் சில பார்வையாளர்கள். பார்வையாளர்களை தொடர்ந்து தனது தீர்ப்பை வழங்கினார் லக்ஷ்மி ரவி அவர்கள்.
0: எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நடுவரா என்னுடைய முடிவை நான் சொல்றேன். உறக்கம் துறந்து அண்ணனை காத்தவன் இலக்குவன், உறங்கி விழித்தாலும் அண்ணனுக்காக உயிர் தியாகம் செய்தவன் கும்பகர்ணன், பாச மிகுதி உள்ளவன் லக்ஷ்மணன், பக்தி மிகுதி உள்ளவன் கும்பகர்ணன், தன்னலமற்றவன் லக்ஷ்மணன், தன்னலமற்றவன் கும்பகர்ணன், அறப்படி நடந்தவன் லக்ஷ்மணன், அறப்படி நடந்தவன் கும்பகர்ணன்,

0: அதனால இரண்டு பேருமே தம்பியருள் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் என்னுடைய முடிவை சொல்றேன். நான்
1: களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கும்பகோணம் லக்ஷ்மி ரவி அவர்கள் வழங்கிய தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா சொற்பொழிவு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி கடந்த வியாழக்கிழமை குளித்தலை ஆன்மீக மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.

0: நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்ருக்குது. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்கள். நேரம் 11 மணி, கேட்கலாமினே.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் தேசிய நலன் சார்ந்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் இடம்பெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க

0: தரிசனம் மேற்கொண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைபேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைபேர் கிராமத்தில் கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014 முதல் 2025 வரை 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26 ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் இதுவரை 514 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப்பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 500 மேற்பட்ட மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில், மீனாட்சிபுரம், தக்கலை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, கோவை, நீலகிரி, நெல்லை, தென்காசி, தேனி, தர்மபுரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திர கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேர்களை இன்னைக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. வெளியூர் வெளிமாவட்ட நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 0431 என முன்னணிப்பு என்னோடு நிகழ்ச்சிக்கு வரலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமா ஒலிக்குது காதல் கோட்டை படப்பாடல்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி அன்றைய சர்ப்ரைஸ் டிரெஸ் வியர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
6: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: வந்தாச்சு.

0: உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: ராஜேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கோங்கப்பா. எந்த குறையும் இல்ல. இறைவனர்லால
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து காட்டுநிலே வரும் கீதம் படம், அதுல ஒரு மெலோடி சாங்கா, ஒரு மாணவே போலே. அந்த பாட்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும்
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்டுருவோம்.
0: நன்றி, நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திர கடல் மற்றும் ஃபர்னி

0: ஆர்ச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள தொலைபேசியுங்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சோபனபதந்து மாலா சிதம்பரம் சார்.
0: மாலாமா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து புதுப்பாட்டு. சொந்தம் வந்தது வந்தது, இந்த சுகமே மச்சான் தந்தது, சொர்க்கம் வந்தது வந்தது, அதை சொன்னால் என் மனம் சொல்லுது, அந்த பாட்டுங்க சார்.
0: மாலாவே பாடிடுவீங்க போலயே, அப்புறம் சித்ரா எதுக்கு பாடிக்கிட்டு?
1: அவ்வளோ சூப்பராக பாடிடுறேங்க சார்.
0: சரி, பாடல் கேட்கலாமா
1: சார்? நன்றிங்க சார்.
0: நன்றிம்மா.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: உங்களோடு நாங்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம். நேரம் 11:23 நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: சொல்லுங்க சார். கோபால் சார்
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்லேருந்து சையத் சார் பேசுகிறேன் சார்.
0: சையத் அபுதாகிர், என்ன பாடல் வேணும்?
1: அன்னியன் படத்தில் இருந்து கண்ணும் கண்ணும் நோக்கிங்கிற பாட்டு போடுங்க சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நீங்கள் நல்லா இருக்கோம். நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்களா?
1: மழை தான் வர்ற மாதிரி அப்படியே மானம் கம்மிக்கிட்டு அற வெயிலாக இருக்கு.
0: அப்படியா?
1: இழுப்புற பக்கம்லாம்
0: ஒரு 4-5 நாளாகவே அப்படி தான் இருக்கு. ஆனால் மழை தான் வேகமாக வர மாட்டேங்குது.
1: ஆ, சொல்லுங்க சார்.
0: ஆ, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: ஆ, சரிங்க சார்.

0: உங்களோடு நாங்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம். நேரம் 11:29. திருச்சி மாநகரின் சில பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கம்பரசம்பேட்டை டர்பைன் நீரேற்று நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான குடிநீர் உந்துக்குழாய் குடமுருட்டி அருகே ஸ்மார்ட் சிட்டித்தின் திட்டத்தின் கீழே புதிதாக பதிக்கப்பட்ட குடிநீர் உந்துக்குழாயுடன் இணைக்கும் பணி நாளைக்கே நடைபெற இருக்குது. இதனால டர்பைன் நீரேற்று நிலையத்திலிருந்து மலைக்கோட்டை சிந்தாமணி ஆகிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் வரும் 7ஆம் தேதி இருக்காது. ஆகையினால 8ஆம் தேதியுள்ள வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செய்யப்படும். எனவே இதனால் ஏற்படும் சிரமத்தை பொதுமக்கள் பொறுத்து குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு என்னாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: உங்கள் நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு, சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவநீதா சில்க்ஸ்ல. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட்.

0: 1901. Admissions open.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உங்களோடு தாங்க. நிகழ்ச்சி நம்மோடு நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் திண்ணிய தனபால் மல்லிகா சார்.
0: தனபால் மல்லிகாவா?
1: ஆமாம் சார்.
0: சரி, ரெண்டு பேரா சொல்றீங்க?
1: எங்கள் வீட்டுக்காரங்க பேர் சார்.
0: சரி, ரைட்டு. என்ன பாட்டு வேணும்?
1: சகலகலவலந்து அம்மன் கோயில் கலக்காலை அன்னவயல் மேற்காலை.
0: ம்,
1: அந்த பாட்டை போட்டு கொடுங்க சார்.
0: நிகழ்ச்சி எல்லாம் கேட்குறீங்களா?
1: ஆ, கேட்டுக்கிறீங்க சார். கடிதம்லாம் எழுதி போட்டிருக்கேன் சார்.
0: அப்படியா?
1: ஆமாம், தென்னியா லதா லா ரவி எல்லாம் வரும் சார். லதா ரவி, தனபால் மல்லிகா,
0: ம்,
1: அந்த ஒரு மணிக்கெல்லாம் கேட்பேன் சார்.
0: சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஆ சரி சார்,
0: நன்றி.
1: ரொம்ப நன்றி சார்.

0: நிகழ்ச்சியில் நம்முடன் நீயும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: விராலிமலைலேருந்து ஏழுமலை, இடையபடி ஏழுமலை.
0: ஏழுமலை எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கும்.
1: எனக்கு வந்து பகவதிபுரம் ரயில்வே கேட்ல இருந்து செவ்வரளி தோட்டத்தில் அந்த பாட்டு வேணும் சார்.
0: எதனால இந்த பாடல் விருப்பம்?
1: எனக்கு இளையராஜா அம்மா சுசிலா பாண்டது.
0: சரி சரி.
1: அவருடைய இசை அந்த கொட்டுகிற அருவியில குளிக்கிற குருவிகளை, அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி சரி சரி,
1: அதனால கேட்கறேன் சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார், கேட்கலாம்.
0: நன்றி நன்றி.

0: நிர்வாகம் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில், பொறியியல் பணிகள் காரணமாக திருச்சி மயிலாடுதுறை பயணிகள் ரயில், அதாவது வண்டி எண் 56700 வரும் 6 தேதியில், அதாவது இன்றைக்கி ஆடுதுறை மயிலாடுதுறை இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருச்சி ஆடுதுறை இடையே மட்டும் இயங்கும். இதே போல் மயிலாடுதுறை செங்கோட்டை விரைவு ரயிலானது வண்டி எண் 16847 இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது 5-6 ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறை ஆடுதுறை இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு ஆடுதுறை செங்கோட்டை இடையே இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

0: பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மங்குன் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெறுது. இதனால் அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான குரும்பலூர், பாளையம், புது ஆத்தூர், ஏச்சம்பட்டி, மூலக்காடு, லாடபுரம், அம்மாபாளையம், களரம்பட்டி, மங்கூன், நக்கசேலம், புது அம்மாபாளையம், அடைக்கம்பட்டி, டீக்களத்தூர் பிரிவு சாலை, சிறுவயலூர், குரூர், மாவிலங்கை, விராலிப்பட்டி, கண்ணப்பாடி, சித்திரமணி, வேலூர், கீழக்கணவாய், பொம்மனப்பாடி ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லி மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க. நேரம் 11:45 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம், இது உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி நம்மோடு இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து?
1: கொடிக்க முதல் சின்னதுரைங்க சார்.
0: சின்னதுரை ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சொர்க்கத்தரங்கத்துல இருந்து என்ன நினைச்சேன் அந்த சாங் வேணும் சார்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பாங்க.
0: நன்றி நன்றி.
1: ஆ,

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: நேரம் 11:51 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம், இது உங்களோடு நாங்க.

0: உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்த நிகழ்ச்சியில் போதும் என்ற மனம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள். தொடர்ந்து நல்ல மனசு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சான் பேகம் அவர்கள்.
1: அப்படின்னு சொல்றதுதானே என்ன ராசாச்சி, வீட்டுக்கு கிளம்ப மனசே வரலையா?
2: கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். கமலா, நீ 1000 தான் சொல்லு, வரதட்சணா கொடுக்காம கல்யாணம் செய்யறது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? மாப்பிள்ள வீட்டுல நம்ம பொண்ணுக்கு மதிப்பே இருக்காது. ஒருத்தி சொல்லுவா பையனை மடக்கி கட்டிக்கிட்டா அப்படின்னு, இன்னொருத்தி சொல்லுவா வெறுங்கைய வீசிட்டு வாழ வந்துட்டான்னு. இது உனக்கு தேவைதானா? அதுக்காக தான் சொல்றேன், நாளைக்கு மாப்பிள்ளைய கூப்பிட்டு நாங்க வரதட்சணை தரோம், நீங்க கட்டாயமா வாங்கிக்கோங்க, அதுதான் எங்களுக்கு கௌரவம்னு சொல்லுங்க.
3: அப்பவும் மாப்பிள்ள வேண்டாம்னு சொன்னா?
2: கமலா, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிற பையன் வரதட்சணை வேண்டாம்னு சொன்னா, எதுக்கும் நல்லா விசாரிச்சு பாருங்க, மாப்பிளைக்கு ஏதாவது இருக்க போகுது.
3: ராஜாதிகா, நீங்க
0: சூரியகாந்த் நிகழ்ச்சியில் இந்த நண்பகல் 12:10 போதும் என்ற மனம்
2: மாப்பிள்ளைய உன் வீட்டுக்கு வர
0: போதும் என்ற மனம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள். தொடர்ந்து நல்ல மனசு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சான் பேகம் அவர்கள். நிகழ்ச்சி இன்று நண்பகல் 12:10. கேட்க காத்திருங்கள். நேரம் 11:53 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார். தர்மராஜ்.
0: தர்மராஜ், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
0: என்ன பாடல் வேணும்?
4: ₹12.
0: சரி, ஒரு புடவைக்கு
4: ₹40,
0: பட்டு சேலைக்கு ₹70. வெறும் அயனிங் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல?
4: சரி.
0: பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம். நன்றி
0: நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நேர்களை உங்களின் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், தேனீ வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் கோக்குடி டி ஆல்பர்ட் அவர்கள். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்ருக்குது சூரியகாந்தி. இன்றைய நிகழ்ச்சியில் போதும் என்ற மனம் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள். தொடர்ந்து நல்ல மனசு நாடகம் கேட்கலாம், எழுதியவர் சான் பேகம் அவர்கள்.

0: நேரம் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டில் எல்பிஜி விநியோகத்திற்கான கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய பதட்டம் முடிவடைந்ததையடுத்து ஹார்முஸ் நீரிணை வழியாக இயற்கை எரிவாயு கப்பல் போக்குவரத்து சீரானதையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் முதல் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி விநியோகத்திற்கு முன்னுரிமை அளித்து வர்த்தக ரீதியிலான நடவடிக்கைகள் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை சீரானதால் இயற்கை எரிவாயு விநியோக ஒழுங்குமுறை உத்தரவு 2026 திரும்பப் பெறப்படுவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், மகளிர் தலைமையிலான வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. நிர்வாகம், பெண்களுக்கான டிஜிட்டல் மற்றும் நிதி சேவைகளை அணுகுதல், பெண் தொழில் முனைவு மற்றும் திறன் மேம்பாடு, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து உள்ளிட்டவைகளில் மகளிரின் பங்கு ஆகியவற்றில் பிரிக்ஸ் மகளிர் பிரிவு கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கனடா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இந்திய அதிகாரிகள்

0: நாளை கனடா செல்ல உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசத்தை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சித்தனி கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மயிலாடுதுறை இடையேயான பயணியர் ரயில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றும் நாளையும் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ, கொலம்பியா, அர்ஜென்டினா, எகிப்து ஆகிய நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
2: குறள் அமுதம்
3: வலியறிதல் 48ஆம் அதிகாரம் 7வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். Magic.

0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
1: இயற்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் போது அதை சாதாரணமா கடந்து போகாம அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மைய ஆராய்ஞ்சு ஆதாரத்தோட வெளிக்கொண்டு வர ஒரு விஷயம் அப்படிங்கறது ரொம்பவும் பெருசு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயற்கை எழுத்தாளரை பத்தி தான் நமக்கு இப்ப சொல்ல இருக்கிறாரு மீனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
2: அன்புடையீர் வணக்கம். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது ரேச்சல் கார்சன் அவர்களை பற்றி. ஆம், அவர் உலகையே விழித்தெழச் செய்த குரலாக விளங்கினார். 1962 வசந்த காலத்தில் மௌன வசந்தம் என்ற நூல் உலகின் சிந்தனையை மாற்றி அமைத்தது. அந்த நூலின் ஆசிரியர் ரேச்சல் கார்சன் அரசியல்வாதி அல்ல, மேடை பேச்சாளர் அல்ல, ஓர் அறிவியலாளர் மற்றும் எழுத்தாளர். ஆனால் குரலற்ற பறவைகள், மீன்கள், ஆறுகள், காடுகள் மனிதர்களை காப்பதற்காக தைரியமாக குரல் கொடுத்தவர். 1907 அமெரிக்காவில் பிறந்த ரேச்சல் கார்சன் உயிரியல் துறையில் முதுநிலை பட்டம் பெற்றார். பின்னர் அமெரிக்க மீன்வள மற்றும் விலங்கியல் சேவையில் பணியாற்றினார். அங்கு அறிவியல் தகவல்களை அழகான எழுத்து நடையில் மக்களுக்கு கொண்டு சென்றார். அவரது ஆரம்ப கால நூல்களான த சி அரவுண்டஸ், அண்டர் த சி விண்ட், த எட்ஜ் ஆஃப் த சி ஆகியவை கடலின் அதிசயங்களை கவிதை போன்ற மொழியில் விவரித்தன. இந்நூல்கள் மூலம் மனித வாழ்க்கை கடலோடு இணைந்தது என்பதை உணர்த்தினார். 1950 அவர் அமெரிக்காவின் சிறந்த இயற்கை எழுத்தாளர்களில் ஒருவராக உயர்ந்தார். 2nd World War பின் டிடிடி, அதாவது டைக்ளோரோ டைஃபெனில் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகள் உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. ஆரம்பத்தில் அவை அறிவியல் முன்னேற்றத்தின் அதிசயமாக கருதப்பட்டன. ஆனால் கார்சன் பறவைகள் எண்ணிக்கையில் குறைதல், ஆறுகளில் மீன்கள் இறப்பு, மனிதர்களில் நோய்கள் அதிகரித்தல் ஆகிய வியத்தகு மாற்றங்களை கவனித்தார். 4 ஆய்வு செய்து அறிவியல் ஆதாரங்களை திரட்டி அவர் உண்மையை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். இந்த ரசாயனங்கள் பூச்சிகள் மட்டுமல்லாமல்

மண், நீர், உயிரினங்கள் அனைத்தையும் நச்சுப்படுத்துகின்றன. உணவுச் சங்கிலி வழியாக மனித உடலிலும் சேர்கின்றன என்பதை அவர் நிரூபித்தார். 1962 வெளியான மௌன வசந்தம், அதாவது ஆங்கிலத்திலே சைலன்ட் ஸ்பிரிங் என்ற அவரது நூல் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பறவைகளின் குரல் இல்லாத வசந்தம் என்ற கற்பனை மனித மனங்களை உலுக்கியது. ரசாயன தொழில்துறை கடுமையாக எதிர்த்தது.

நிறுவனம் புதிதாக உருவாக்கப்பட்டது. இன்று ரேச்சல் கார்சன் நவீன சுற்றுச்சூழல் இயக்கத்தின் தாய் என்று போற்றப்படுகின்றார். இன்றைய உலகில் காலநிலை மாற்றம், உயிரின பன்மைய அழிவு, சுற்றுச்சூழல் சீர்கேடு ஆகியவை அதிகரித்து வரும் நிலையில் கார்சன் சிந்தனைகள் மிக முக்கியமானவை. மனிதன் இயற்கையிலிருந்து தனித்து வாழ்பவன் அல்ல, அதன் ஓர் அங்கம் மட்டுமே என்பதை அவர் உணர்த்தினார். இயற்கையை அழிப்பது நம்மையே அழிப்பதற்கு சமம் என்றார். ஒரு மனிதரின் உண்மையான குரல் உலகையே மாற்ற முடியும் என்பதை ரேச்சல் கார்சன் நிரூபித்தார். ரேச்சல் கார்சன் ஒரு பெண், ஒரு விஞ்ஞானி, ஒரு எழுத்தாளர், ஆனால் அதைவிட முக்கியமாக பூமியின் குரலாக என்று நினைத்திருக்கும் ஒரு பசுமை போராளி. ஆகவே எனது நண்பர்களே, நாம் அனைவரும் ரேச்சல் கார்சன் அவர்களின் பாதையில் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. நன்றி, வணக்கம்.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தேனி வளர்ப்பு மற்றும் மதிப்புக்கூட்டு பொருட்கள் குறித்த தயாரிப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் கோக்குடி டி ஆல்பர்ட் அவர்கள். 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து பூட்டி, 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவை மருந்து. திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன் கேட்டு ரசிக்கலாம்.

0: இரவு 7 மணிக்கு சிறுகதை நேரம். நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே. நேரம் 12:10. இனி கேட்கலாம்
1: ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். சூரியகாந்தி நிகழ்ச்சியில் முதலில்
2: போதும் என்ற மனம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள்.
3: மீனா என்ன பண்ற?
4: என்ன மச்சா?
3: சாப்பாடு எடுத்து வையே. ஐயா பங்களாவுல காத்துக்கிட்டு இருப்பாரு.
4: உக்காரு மச்சான், இதோ எடுத்துட்டு வரேன்.
3: ஆமா, இன்னைக்கு என்ன டிப்பனு?
4: டிப்பனா? என்ன கேள்வி புதுசா இருக்கு.
3: ஏன் கேட்க கூடாதா?
4: அட போ மச்சான், நம்ம வீட்டுல கால நேரத்துல என்னைக்கு டிப்பன் வச்சோம்? பழைய சோறு தானே.
3: உண்மைதான் மீனா, நான் என்ன ஆபீஸ்லயா வேலை பாக்குறேன், நம்ம குமாரவேல் ஐயா பங்களாவுல தோட்டக்காரனா வேலை பாக்குறவன் நானு. ஐயாவும் பெரிய மனசு பண்ணி பங்களால இருக்கிற இந்த காம்பவுண்டுக்குள்ளயே நமக்கும் ஒரு குடிசை போட்டு கொடுத்திருக்காரு. ஐயா சம்பளமா கொடுக்கற 600 ரூபாயில எப்படியோ சாப்பிட்டு காலம் தள்ளுறோம்.
4: உண்மைதான் மச்சா, ஏதோ ஐயா தாய்வால சாப்பிடுறோம். குடியிருக்கு இந்த குடிசை இருக்கு மச்சா. நீ என் மேல எம்புட்டு பாசமா இருக்க, நானும் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். இது போதும் மச்சா, நமக்கு நிம்மதியான வாழ்க்கை.
3: சரியா சொன்ன மீனா, இந்த நிம்மதி காலம் பூராவும் நமக்கு நிலைச்சா போதும்.
4: நிலைக்கும் மச்சா, நிச்சயமா நிலைக்கும். ஆமா ஒரு விஷயம், ஐயா கிட்ட முன்னால இருந்த கலகலப்பு சந்தோஷம் இப்ப எதையும் காணுமே, அது ஏன் மச்சான்?
3: அதான் மீனா எனக்கும் புரியல. வியாபாரத்துல கொள்ள கொல எப்படி சம்பாதிச்சவரு? இவரை பார்க்க பெரிய ஆளுக எப்பவும் கார்ல வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பங்களாவே கலகலன்னு இருக்கும். அதெல்லாம் அந்த காணம்.
4: ஆமா மச்சான், அத நினைச்சாதான் என் மனசு கூட ஒரு மாதிரியா ஆயிடுது. இப்ப ஐயாவை பார்க்க யாருமே வர்றதில்ல, ஆனா போலீஸ்காரங்க மட்டும் 2-3 தடவை

0: வந்துட்டு போனாங்களே, அது ஏன் மச்சா?
1: அதுவா ஐயா ஏதோ தப்பு செஞ்சிருப்பான்னு வெளியில பேசிக்கிறாங்க. என்ன தப்புன்னு எனக்கு புரியல. கோடி கோடியா பணம் சம்பாதிச்சிட்டதாவும் பேசிக்கிறாங்க. ஐயா சம்பாதிச்ச பணம் பெரும்பாலும் தப்பான வழியிலேயே சம்பாதிச்ச பணம் தான்னு பேசிக்கிறாங்க. பேப்பர்ல கூட இதை பத்தி நிறைய எழுதுறாங்களாம். ஐயா வீட்டு சமையல்காரன் சுப்பு தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னான்.
0: பணம் சம்பாதிக்கிறது தப்பா மச்சான்?
1: தப்பு இல்ல புள்ள, ஆனா கருப்பு பணம் சம்பாதிக்கிறது தான் தப்பான்.
0: ஆமா, கருப்பு பணம்னா என்ன மச்சான்?
1: ஆடாபோ புள்ள, இதெல்லாம் பெரிய அடுத்த சமாச்சாரம். நமக்கு எதுக்கு இந்த விவகாரம்லாம்? அது கிடக்கட்டும் விடு. உன் அண்ணன் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இல்ல?
0: ஆமா ஆமா, அந்த கல்யாணத்துக்கு போக ஐயா கிட்ட 200 ரூபா பணம் கடனா கேளு மச்சான். சம்பளத்துல மாசம் 20 ரூபா புடிச்சுக்கிட்டோம்.
1: கேக்குறேன், சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. சாப்பிட்டுட்டு ஐயாவை பார்த்து இப்பவே கேட்டு வர்றேன். என் மேல ஐயாவுக்கு ரொம்ப புரியும். நான் கேட்டு இல்லேனா சொல்வாரு. ஐயா.
2: என்னடா நாகு
1: வந்து
2: என்ன சொல்லு?
1: நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்கலண்ணா.
2: நீ என்கிட்ட 15 வருஷமா வேலை பாக்குற. 15 வயசுலயே இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவன். இன்னும் சொல்ல போனா நீயும் இந்த வீட்டுல ஒருத்தன். நீ எது கேட்டாலும் தப்பா நினைக்கவே மாட்டேன். சும்மா சொல்லு.
1: ஐயா எப்பவும் நீங்க கலகலன்னு இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நாளா நீங்க சிரிச்சே நான் பாக்கல. ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு.
2: நாகு நிறைய சம்பாதிச்சேன், பெரும்பாலும் சரியான வழி இல்லைன்னு எனக்கு தெரியும். போலீஸ் ஜெயில் கோர்ட்டுன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம்.
1: ஐயா
2: இதுல கவலைப்பட ஒண்ணும் இல்லை நாகு, நடக்க வேண்டியது நடந்தே தீரும்.
1: ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம்
2: கேளு நாகு.
1: மீனாவோட அண்ணன் பொண்ணுக்கு மதுரையில அடுத்த வர கல்யாணம்.
2: அதுக்கு என்ன வேணும் சொல்லு.
1: 200 ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் சம்பளத்துல புடிச்சுக்கலாங்க ஐயா.
2: இவ்வளவுதானே, இருடா வரேன்.
1: ஐயா மனசு எப்பவும் தங்கம்தான், எது கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஐயா வராரு, கையில ஏதோ பை கொண்டு வராரு, என்னவா இருக்கும்?
2: நாகு இங்க வா, இந்தா இத வச்சுக்க.
1: ஐயா இது இது என்னன்னு
2: பைய திறந்துதான் பாரு.
1: ஐயா இது என்ன பணம்? பை நிறைய பணம்.
2: பணம் தான் எல்லாம் உனக்குதான்.
1: இவ்வளவு பணம் ஐயா?
2: ஆமாடா நாகு, இதுல மொத்தம் 10 கட்டு இருக்கு, எல்லாம் 100 ரூபா நோட்டு. ஒரு கட்டு 10,000, மொத்தம் 1,00,000.
1: ஐயா
2: எல்லாம் புது கரன்சி நோட்டுங்க, எல்லாமே உனக்கு தான்டா, உன் விருப்பத்துக்கு செலவு செய்.
1: ஐயா எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? இத வச்சு நான்
2: டே, நீ இத திருப்பி தர வேணாம். என்கிட்ட கட்டு கட்டா, ஏன் மூட்டை மூட்டையா பணம் இருக்கு, எல்லாமே முறை தவறி சம்பாதிச்சதுதான்.
1: ஐயா
2: இத பேங்க்ல நான் போட முடியாது. யார நம்பி கொடுத்தாலும் பணம் திரும்பி வருங்கிற நம்பிக்கையே இல்ல. எரியற வீட்டுல பிடுங்கறத லாபம்னு நினைக்கிற கூட்டம் தான் என்ன சுத்தி இருக்கு.
1: ஐயா
2: என்னைக்கோ ஒரு நாள் இன்கம் டாக்ஸ் காரனோ போலீஸோ என் பணத்தை எல்லாம் அள்ளிட்டு தான் போறாங்க. அதுல ஒரே ஒரு துளிதான் இது. இத கொண்டு போய் உன் பொண்டாட்டிய கொடு.
1: ஐயா
2: அவளுக்கு நகை செஞ்சு போடு, சந்தோஷமா செலவு செய்யுங்க. வேண்டாம்னு மட்டும் சொல்லாத, நாக போய் எடுத்துக்கிட்டு போய்யா.
1: சரிங்க ஐயா.
0: என்ன மச்சா சொல்ற?
1: ஆமா மீனா, நானும் ஐயா கிட்ட வேணான்னு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா ஐயா கேக்கல.
0: ஆத்தாடி, இவ்வளவு பணத்தை நம்மால எப்படி மச்சா செலவு செய்ய முடியும்?
1: அதுதான் எனக்கும் புரியல.
0: 1,000 ரூபாய் இருந்தாலே நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அத்தாடி 1,00,000 ரூபானா? அடேங்க அப்பா, எம்புட்டு பணம், எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு மச்சான்.
1: சரி சரி, இனிமே

0: என்ன செய்யறதுன்னு யோசிப்போம்.
1: என்ன செய்யறது, இதுல 200 ரூபா நோட்டை மட்டும் எடுத்து தனியே வச்சுக்குவோம். மதுரைக்கு கல்யாணத்துக்கு போகணும்ல, அதுக்காக
2: மத்த பணத்தை
1: ஒரு பொட்டலமா கட்டி புடவையில சுத்தி ஒரு பானையில வச்சுக்குவோம், பத்திரமா இருக்கும்.
0: அதுதான் சரி புள்ள.
1: ஏன் மச்சான்?
0: என்ன புள்ள?
1: உங்ககிட்ட ஐயா பணம் கொடுத்தது யாராவது பார்த்தாங்களா?
0: இல்ல புள்ள.
1: அப்புறம் இன்னொரு சந்தேகம்.
0: சந்தேகமா?
1: ஆமா மச்சான்.
0: என்ன சந்தேகம் சொல்லு புள்ள.
1: நாம கல்யாணத்துக்கு மதுரைக்கு போயிருக்கும் போது யாராவது பணத்தை திருடிட்டு போயிட்டா?
0: அது நடக்காது புள்ள.
1: ஏன்?
0: நான் தான் வீட்டை பூட்டிட்டு பூட்ட 4 தடவை இழுத்து பாத்துட்டுல போவேன்.
1: மக்கு மச்சான், நாம பங்களாவில இருந்துகிட்டு இரும்பு பொட்டிலியா பணத்தை பூட்டி வச்சிருக்கோம். நாம இருக்கிறதோ குடிச வீடு, பூட்ட எதுக்கு மச்சான் திறக்கணும்? கூரை மேல ஏறி கீத்த பிச்சுக்கிட்டு உள்ள இறங்க ஒரு சின்ன பையன் கூட போதுமே.
0: ஆமா முள்ள, நீ சொல்றதும் நிசம்தான்.
1: நாம மதுரைக்கு போனா இந்த பணம் பூரா திருட்டு போனாலும் போயிடும். அதனால கல்யாணத்துக்கு நாம போக வேணாம் மச்சான். 200 ரூபா பணத்தை மொய் பணமா மணி ஆர்டர் பண்ணிடுவோம். நமக்கு கல்யாணத்தை விட இந்த பணம் தானே முக்கியம்.
0: ஆமா ஆமா, நீ சொல்றதுதான் சரி. நாம கல்யாணத்துக்கு போக வேணாம்.

0: மீனா,
1: தூங்கிட்டியா?
0: தூக்கமா? எனக்கா? இந்த லட்ச ரூபா பணம் எப்ப நம்ம குடிசைக்குள்ள வந்ததோ அப்பவே என் தூக்கம் எல்லாம் போயிடுச்சு. நீயும் தூங்காம ரோசனையில இருக்கேன்னு எனக்கும் தெரியும். உண்மைதானே புள்ள?
1: உண்மைதான் மச்சான். நாம தூக்கத்தை மறந்து 10 நாள் ஆச்சு. இந்த பணத்தை எப்படி செலவு செய்யறதுன்னு கூட நமக்கு தெரியலையே மச்சான்.
0: நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீல?
1: பார்த்தனே, எனக்கு 1 பவுன் செயின் வாங்கலாம்னு பணத்தை எடுத்துட்டு கடத்தருக்கு போனோம். அப்போ
2: என்னப்பா, என்ன வேணும்?
0: ஐயா, இவ என் பொஞ்சாதி மீனா.
2: சரி,
0: இவளுக்கு 5 பவுன்ல ஒரு தங்க செயின் வேணும் ஐயா, தர முடியுங்களா?
2: தங்க செயினா? இவங்க ட்ரெஸ்ஸையும் முஞ்சையும் பார்த்தா கவரிங் நகை கூட வாங்க வக்கில்லாதவங்க மாதிரி இருக்குது.
0: எனக்கு
2: சந்தேகமா இருக்குது. கிழிஞ்ச அழுக்கான டிரஸ் போட்டுக்கிட்டு இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களே. இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது?
0: இது வந்து எங்க ஐயா எங்களுக்கு கொடுத்தது.
2: எனாமாவா கடனாவா?
0: எனாமா?
2: 60,000?
0: இல்ல, 1,00,000 கொடுத்தாரு.
2: 1,00,000? யோ, நான் என்ன காதுல பூ வச்சுக்கிட்டா திரியறேன்? அப்படியே நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். இவ்வளவு பணத்தை எனாமா கொடுத்த புண்ணியமா யாருன்னு நீ சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: அவர் பேரு
1: வேணாம், நமக்கு செயின் வேணாம், ஒண்ணு வேணாம். வா வா போலாம்.
0: சரி, கிளம்பு. வரமையா?
2: போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. வேற கடையில போய் நகை வாங்க முயற்சி பண்ணீங்க, அவன் என்னாட்ட சும்மா இருக்க மாட்டான். ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான். ஜாக்கிரத.
0: சரிங்க புள்ள, வா புள்ள, போலாம். ஆமா மீனா, இந்த பணத்தை யார் கொடுத்ததுன்னு நகைக்கடைக்காரர் கேட்டப்போ நான் ஐயா பேரை சொல்ல போகும்போது என்னை ஏன் தடுத்த?
1: இல்ல மச்சான், நம்ம ஐயா இப்பவே ஏதோ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காருன்னு நீ தானே சொன்ன. அவர் பேரை சொல்லி அதனால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறது? அதனாலதான் வேணான்னு தடுத்து விட்டேன்.
0: ஆமா முல்ல, நீ செஞ்சதுதான் சரி, ரொம்ப சரி.
1: மச்சான், இந்த பணம் நம்ம கிட்ட வந்ததுல இருந்து நமக்கு தூக்கமே இல்ல. மனசுல பாரம் வேற ஏறிடுச்சு. இத கட்டி காக்கணுமேனு கவலை வேற மனச அரிச்சுகிட்டே கிடக்கு மச்சான்.
0: இந்த பணத்தை செலவு செய்ய கூட முடியல புள்ள.
1: ஆமா மச்சான், பணம் தான் சொர்க்கம்னு நினைச்சோம். ஆனா மொத்தத்துல இந்த பணத்தால நம்மோட நிம்மதியே பறி போயிடுச்சு. முன்னால இந்த நிம்மதியும் சந்தோஷமும் கூட காணாம போயிடுச்சு மச்சான்.
0: ஆமா புள்ள, இதுக்கு ஏதாவது ஒரு

0: என்ன செய்ய போற?
1: வீடியோட்டு யோசிப்போம் புள்ள.
2: நாகு மீனா, எங்க ரெண்டு பேரும் ஒன்னா வர்றீங்க? ஏதாவது விசேஷமா இல்ல ஏதாவது பணங்கன வேணுமா?
1: பணமா? வேணாங்கய்யா, வேணாம்.
2: என்னப்பா இது கையில என்ன பைய?
1: பணம் ஐயா.
2: பணமா?
1: ஆமாங்க ஐயா, நீங்க கொடுத்த லட்ச ரூபா பணம் தான் இது. இந்தாங்க ஐயா, இத நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேணுங்க ஐயா.
2: வேணாமா? ஏ
1: ஆமாங்க ஐயா, நாங்க அரை வைத்து கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பணம் வந்ததுலேருந்து எங்க தூக்கம் போச்சு, நிம்மதியும் போச்சு. உங்ககிட்ட இதை திருப்பி கொடுத்தா தான் எங்க மனச்சம குறையும்னு எடுத்துட்டு வந்தோம். இதுல 200 ரூபாய் பணம் குறையும். அந்த பணத்தை மாசம் 20 என் சம்பளத்துல பிடிச்சுக்கோங்க ஐயா. இந்தாங்க ஐயா உங்க பணம், நாங்க வரோம் ஐயா.
0: நாங்க வரோம் ஐயா.
1: ஏமீனா, பணத்தை கொடுத்ததும் மனசுல இருக்கிற பரமெல்லாம் குறைஞ்சது போல இருக்குல்ல?
0: ஆமா மச்சான், வா. பழைய சோறு ஊறுகாயும் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியா சாப்பிடலாம், வா மச்சான்.
3: இதுவரை போதும் என்ற மனம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மல்லிகா சுந்தர் அவர்கள். நடிப்பு எஸ் சசிகுமார், லால்குடி எம் இளங்கோவன், ஆர் சாவித்ரி, எஸ் ஜான்சன் ஆகியோர்.
4: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
5: நல்ல மனசு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஷான் பேகம் அவர்கள்.
6: பைசா வரதட்சணை செலவு இல்லாம மாப்பிள்ளை பிடிச்சிட்டிய?
7: வரதராஜன், மாப்பிள்ளை பொண்ண பாத்துருக்காரு, அவரோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வரதட்சணையே வேண்டாம்னு அவரே சொல்லிட்டாரு.
6: எப்படியோ பொண்ண காட்டி மாப்பிள்ளைய மடக்கிட்டேன்னு சொல்லு.
7: அசிங்கமோதெல்லாம் பேசாதீங்க வரதராஜன். மாப்பிள்ளையா இஷ்டப்பட்டு வரதட்சணை இல்லாம சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது நான் என்ன சொல்ல முடியும்?
6: கண்ணன், மாப்பிள்ளை கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, இல்லப்பா நான் உனக்கு வரதட்சணை கொடுக்காம இந்த கல்யாணத்தை செஞ்சா என்னுடைய அந்தஸ்துக்கு இழுக்கு, அதனால என்னால முடிஞ்சத தரணும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றதுதானே. என்ன ராசாச்சி, வீட்டுக்கு கிளம்ப மனசே வரலையா?
8: கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். கமலா, நீ 1000 சொல்லு. வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் செய்யறது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? மாப்பிள்ள வீட்டுல நம்ம பொண்ணுக்கு மதிப்பே இருக்காது. ஒருத்தி சொல்லுவா பையனை மடக்கி கட்டிக்கிட்டா அப்படின்னு, இன்னொருத்தி சொல்லுவா வெறுங்கைய வீசிட்டு வாழ வந்துட்டான்னு. இது உனக்கு தேவைதானா? அதுக்காக தான் சொல்றேன், நாளைக்கு மாப்பிளைய கூப்பிட்டு நாங்க வரதட்சணை தரோம், நீங்க கட்டாயமா வாங்கிக்கோங்க, அதுதான் எங்களுக்கு கௌரவம்னு சொல்லுங்க.
9: அப்பவும் மாப்பிள்ள வேண்டாம்னு சொன்னா?
8: கமலா, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிற பையன் வரதட்சணை வேண்டாம்னு சொன்னா எதுக்கும் நல்லா விசாரிச்சு பாருங்க, மாப்பிளைக்கு ஏதாவது இருக்க போகுது.
9: ராஜாதிகா, நீங்க சொல்றத பார்த்தா பயமா இல்ல இருக்கு?
8: நீ நாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ மாப்பிளைய உன் வீட்டுக்கு வர சொல்லு, எங்களுக்கும் சொல்லி அனுப்பு, நாங்க ரெண்டு பேரும் வரோம். மாப்பிளைய நல்லா துருவி துருவி கேட்டு ஏன் எதுக்காக வரதட்சணை வேண்டாங்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
9: அதுவும் சரிதான்க்கா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். இது வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? நாளைக்கு ஏதாவதுன்னு பொண்ணு கண்ண கசக்கிட்டு வந்தா நம்மளால தாங்க முடியாதுக்கா.
8: உன் புருஷனையும் கலந்து பேசி நான் சொன்னபடி செய்ய சொல்லு. அப்ப நான் வரட்டுமா கமலா? என்னங்க மச மசன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? கிளம்புங்க கிளம்புங்க, லேட் ஆகுதுங்க.
6: கமலா தங்கச்சி, போயிட்டு வர்றேம்மா. கண்ணா வரட்டுமாடா? அட மாப்பிள்ள லோக தம்பி, வாங்க இப்படி வந்து உட்காருங்க.
7: வரதராஜா சார், ஏதோ முக்கியமான விஷயம்னு ஒரு ஆள் வந்து சொன்னாரு, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன்.
10: தம்பி, வந்து விஷயம் என்னன்னா இந்த வரதட்சணை தான்.
7: அதான் நான் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டேனே.
10: பிரச்சனையே அதுதான்.

0: நீங்க சொல்றது புரியலீங்களே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: சுத்தி விளக்காம நேரா விஷயத்துக்கா வரேன் தம்பி. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஏன் வரதட்சணை வேணாம்னு சொல்றீங்க?
0: வரதட்சணை வாங்குறது எனக்கு பிடிக்கல, அதான் வேண்டான்னு சொன்னேன்.
2: இப்படி மொட்டையா எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொன்னா எப்படி தம்பி? அத கேட்டு நாங்க ஏமாந்து போய் பொண்ண உங்களுக்கு தந்துட்டு நாளைக்கு நாங்க கஷ்டப்பட முடியுமா? வேண்டாங்கிறதுக்கு விளக்கமா பதில் சொல்லுங்க தம்பி. பொண்ண பார்த்த அன்னைக்கே நீங்க வரதட்சணை வேண்டான்னு சொன்னபோது உங்க அப்பா அம்மா முகமும் உங்க முகமும் ஒரு மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் எங்களுக்கு பயமா இருக்கு.
0: அப்படியா? விளக்கமாவே சொல்றேன் மாமி. இதோ இருக்க இந்த டேபிளு, அதுக்கு மேல என்ன இருக்கு?
2: என்ன தம்பி இது? இது கூட எனக்கு தெரியாது, இது பூஜாடி.
0: வரதராஜா சார், நீங்க சொல்லுங்க இது என்ன?
1: தம்பி விளையாடுது, முன்ன பின்ன பாக்காத மாதிரி கேக்குறீங்களே. இது பிளாஸ்டிக்ல செஞ்ச கலர் பூக, அழகா ஜாடியில் வச்சிருக்கு.
0: மாமா இப்ப நீங்க சொல்லுங்களேன், இந்த பூவை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: மாப்பிள்ள நெஜப்பூ வச்சுதான் அந்த காலத்துல பூஜாடி அலங்காரம் பண்ணி வைக்கிறது வழக்கம். பூந்தோட்டம் எல்லாம் இப்ப வீடா மாறிட்ட இந்த காலத்துல உண்மையான பூவுக்கு பதிலா பிளாஸ்டிக் பூவால பூஜாடி அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இதுல செலவும் குறைவு, இது நிரந்தரமான அலங்கார பொருளா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே?
0: அத்த நீங்க எதுவும் சொல்றீங்களா?
4: என்னங்க தம்பி, நான் என்ன புதுசா சொல்லிட போறேன்? இவங்க எல்லாம் சொன்னதான் நானும் சொல்லுவேன்.
0: ஒரு பூஜாடி பொருள் ஒண்ணுதான், ஆனா அத பத்தி ஆளு ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க.
1: லோகு தம்பி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.
0: வரதராஜா சார், அன்பில்லாத வாழ்க்கை வாசம் இல்லாத பூவுக்கு சமம். அதுபோல இந்த பூக்கள் எவ்வளவு அழகான கலர்ல இருந்தாலும் அன்பில்லாத மனிதர்களை போலதான் சார்.
1: தம்பி, நம்மளை விட வேற மாதிரியாத்தான் சிந்தனை செய்யுது.
0: இந்த மாதிரி வேறுபட்ட சிந்தனை இருந்ததுனாலதான் வரதட்சணை நான் வேண்டான்னு சொன்னேன்.
2: இதுக்கும் அதுக்கும் என்ன ஒத்துமை தம்பி? விளக்கமா தான் சொல்லுங்களேன்.
0: என்ன பத்தி ஆளாளுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்களே. தீராத வியாதிக்காரனா நான் இருப்பேன் கூட நீங்க நினைச்சிருக்கலாம்.
3: இல்ல தம்பி, நாங்க அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல.
0: என்ன பத்தின உண்மை உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லதுதான்.
3: அப்போ உண்மைதான் என்ன தம்பி?
0: உண்மை என்னன்னா சார்,
5: எங்க மாப்பிள்ள வீட்டுல இவ்வளவு வரதட்சணை கேக்குறாங்களே, நம்மால தர முடியுமா? நீங்க பாட்டுக்கு சம்மதிச்சுட்டு வந்துட்டீங்க.
6: அட நீ வேற, விஷயம் தெரியாத ஆளா இருக்கே. இவ்வளவு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிளைய அனாவசியமா இழக்க எனக்கு மனசே வரல.
5: ஓஹோ, அதுக்காக
6: இப்ப அவங்க கேட்டதுல பாதிய கொடுத்துருவோம், மீதிக்கு 3 மாசமோ 6 மாசமோ டைம் சொல்லிக்குவோம்.
5: சரி,
6: அப்புறம் நம்ம பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறத பார்த்து மனசுக்கு ரொம்ப புடிச்சு போச்சுன்னா நம்மள வற்புறுத்தியா மீதி பணத்தை கேட்க போறாங்க.
5: சார் தான், தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறங்க, புரியுதா? மருமக என்னைக்கும் மகளாக முடியாதுங்க. பண விஷயங்கறதையே மறந்துட்டு நீங்க பாட்டுக்கும் பேசுறீங்க. எங்க இப்படி அனாவசியமா பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறீங்களே, வேண்டாங்க. சொன்னா கேளுங்க.
6: நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானும் நம்ம பொண்ண நல்லபடியா வாழ வைக்கணும்னு தானே இந்த மாப்பிளைக்கு ஒத்துக்கிட்டேன்.
5: நீங்க என்ன வேணாலும் என்ன திட்டிக்கங்க, பரவாயில்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நம்ம பொண்ணு எம்ஏ படிச்சிருக்காங்க, நீங்க மட்டும் கௌரவம் பார்க்காம அவளை வேலைக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கும் பாரமா இல்லாம அவ செலவையும் அவளே பாத்துக்கிட்டு நமக்கும் துணையா இருப்பா இல்லையா?
6: நான் ஒத்துக்கிட்டாச்சு. அடுத்த மாசம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போய் உன் வேலையை பாரு.

0: லோக தம்பி, லோகோ போன் அலர்ந்து பாரு, எடுத்து யாருன்னு கேளு. இந்தாப்பா காலையில உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு.
1: ஹலோ, அப்படியா? சரி, நாங்க உடனே புறப்பட்டு வரோம்.
0: போன் மெசேஜ் என்னப்பா? செய்தி கேட்டு நடுங்கி போயிட்டீங்க, விஷயம் என்னப்பா?
1: அம்மா அம்மா, சுமதி அக்கா வலதுல குடும்பம் தாங்காம தற்கொலை பண்ணிடுச்சுமா. பெரியப்பா தான் போன்ல பேசினாங்க.
0: பாவி பொண்ணு, இவ்வளவு படிச்சிருந்தும் இப்படி பண்ணிட்டாளே. அப்பாவுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லிட்டு, டிரைவரை கூப்பிட்டு கார் ரெடி பண்ண சொல்லிட்டு, உனக்கு வந்த கடிதம் என்னன்னு பாருப்பா.

0: சுமதிய கதாமா இந்த கடிதத்தை எழுதியிருக்குது? சுமதிய கதா எழுதியிருக்குது.
1: அட பாவி பொண்ணே, உனக்கு கடிதம் போட்டுட்டு அப்புறம் தான் தற்கொலை பண்ணிப்பா போல இருக்கு. அப்போ கடிதாசில ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கலாம். படி லோகு, கேப்போம்.
2: அன்புள்ள தம்பி லோகுவுக்கு, உன் சகோதரி எழுதும் கடிதம். என் நலம் என் திருமணத்தன்றே பறிப்போய்விட்டது. என்றும் உன் நலம் நாடும் இந்த சகோதரியின் இறுதி ஆவலை பூர்த்தி செய்வாய் என நம்பிக்கையோடு உனக்கு இதை எழுதுகிறேன். தம்பி, நீ படித்து மிகவும் நல்ல வேலையில் இருக்கிறாய். உனக்கு பெண் கொடுக்க நீ நான் என்று போட்டி போட்டுக் கொண்டு பெண் வீட்டார் வரக்கூடும். ஆனால் சாகப்போகும் இந்த சகோதரியின் ஆவலை பூர்த்தி செய்ய நீ வசதி குறைவான ஒரு குடும்பத்தில் வரதட்சணை இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணை எந்த குறையும் இல்லாமல் வாழ வைக்க வேண்டும். சொந்த தம்பியிருந்து ஈடு செய்ய முடியாத என் இறுதி ஆவலை நீதான் தம்பி பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். இது பற்றி உன் எண்ணம் என்னவென்று கூட தெரிந்து கொள்ளாமல் நம்மை அக்கா இப்படி கட்டளையிட்டு விட்டாளே என நீ என்னை சபித்து விடாதே. தம்பி, நான் உன்னை இப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? என் அப்பாதான், அதாவது உன் பெரியப்பாதான். முடவன் ஒருவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல உன் பெரியப்பா உயர்ந்த அந்தஸ்து மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டு விட்டார். ஆனால் அவருக்குரிய விலையை, அதாவது வரதட்சணையை தர அவரால் முடியவில்லை. கரார் பேர் வழியான என் மாமியார் தன் மகனின் விலையை வசூலிக்காமல் விடமாட்டார் என்பதை ஏனோ உன் பெரியப்பா தெரிந்து கொள்ளவில்லை. நான் தனியே நின்று எவ்வளவுதான் போராட முடியும்? எதிர்த்து போராடி களைத்து விட்டேன். அதனால்தான் இந்த முடிவு. தற்கொலையை ஊரான் நினைப்பது போல கோழைத்தனத்தின் முடிவு என்று நினைத்துக் கொள்ளாதே. என் அப்பா போன்ற அகலக்கால் வைக்கும் அப்பாக்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். என் மாமியார் போன்ற பேராசை பிடித்தவர்களுக்கும் ஒரு பாடம் இது. இந்த எல்லா விபரத்தையும் போலீசுக்கும் கடிதம் மூலம் தெரிவித்து விட்டேன். லோகோ, கடைசியாய் உன்னிடம் ஒரு யாசிப்பு. வசதியற்ற ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளுக்கு வாழ்வு கொடு. வரதட்சணை கொடுமை இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வசதியான வாழ்வை அந்த பெண்ணுக்குத்தா. அதுவே இந்த அக்காவின் ஆத்மா சாந்தி அடைய நீ செய்யும் காரியமாகும். லோகு தம்பி, இந்த அக்காவின் பேச்சை மீறமாட்டாய் என்ற நம்பிக்கையில் நான் போகிறேன். என்றும் என் நல்லாசைகள் உனக்கு. உன் அபலை அக்கா சுமதி.
3: என் சுமதி அக்காவோட இந்த கடிதம் தான் சார் நான் உங்க பொண்ண வரதட்சணை இல்லாம கல்யாணம் செஞ்சுக்க காரணம். எங்க அக்கா ஆசைப்படி நானாதான் உங்க பொண்ண தேடி வந்தேன்.
4: தம்பி, நீங்க தெய்வம். தம்பி தெய்வம், உங்களை தப்பா நினைச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. தம்பி மன்னிச்சிடு.
5: இப்படி தங்கமான மனசு கொண்ட தம்பிய நான் தப்பா நினைச்சது மட்டும் இல்லாம கமலா மனசுலயும் தப்பான எண்ணத்தை விதைச்சு இந்த கல்யாணத்தையும் எப்படியாவது நிறுத்த நினைச்சேனே. தம்பி, இந்த பாவிய மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க தம்பி.
3: நீங்க மனசறிஞ்சு இதை செய்யல தானே? தெரிஞ்சு செஞ்சாதான் தப்பு. தெரியாம செய்யும் போது இதுக்கு மன்னிப்பு எல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணுமே.
5: என்னன்னு சொல்லு தம்பி. எப்பாடுபட்டாவது அந்த பரிகாரத்தை செய்யறேன்.
3: பெருசா ஒண்ணும் இல்ல. உங்க பையனுக்கும் இதே மாதிரி வசதி இல்லாத ஒரு குடும்பத்தை பெண்ணா பார்த்து வரதட்சணை எதுவும் வாங்காம நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்.
5: அட போங்க தம்பி, நானும் என்னவோன்னு பயந்துட்டேன்.
6: இதுவரை நல்ல மனசு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஷான் பேகம் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் ஆர் தங்கராஜன், பெருமழை ஆர் பக்ரிசாமி, எம் துரைசாமி, எஸ் ஜான்சன், எம் எஸ் சரோஜா ஜெயராமன், ரேவதி தண்டபாணி, பாபு கிருஷ்ணசாமி ஆகியோர்.

இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, மதுரகீதம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. ஒரு மணிக்கு வழக்கமா நம்ம மதுரகீதம் நிகழ்ச்சியில 1970 வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை தான் நேர்களுடைய விருப்ப பாடல்களா நம்ம ஒளிபரப்பிட்டிருக்கோம். ஆனா நிறைய நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா 80-90 வெளிவந்த திரைப்படங்களுடைய பாடல்களை கூட விருப்பமா கேக்குறீங்க. ஆனா மதுரகீதம் நிகழ்ச்சியில அந்த மாதிரியான பாடல்களை நம்ம ஒளிபரப்புறது இல்ல. அதனால நேயர்களுடைய கடிதங்களில் கேட்கிற விருப்ப பாடல்களை ஒளிபரப்புறதுல ஒரு சின்ன நெரிடல் தயக்கம் இருக்கு. அதனால நேயர்கள், நீங்க 1970 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து மட்டும் பாடல்களை மதுரகீதம் நிகழ்ச்சிக்கு விருப்பமா எழுதி அனுப்புங்க. நிச்சயம் மதுரகீதம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறும். நம்ம திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிருக்க எல்லா நேயர்களும் பாத்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் இசைத்துறை நிகழ்ச்சிக்கு கடிதமாக எழுதி அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குநர் அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. நேயர்களை இருந்திருக்கலாம் தமிழில் செய்திக்காக.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும்

0: பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனி வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபை தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000 மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய

0: பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000-க்கும் மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. பாப் கார்னர்.
7: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
6: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேர்களை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்திருக்குது மதுரை கீதம். நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள். நேரம் ஒரு மணி, கேட்கலாமினே.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாட்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகின்றன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் அரசு சார்பில் பெறப்படும் புகார் மற்றும் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாயவிலைக் கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜயின் மேற்பார்வையில் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு எட்டப்படுவதாக கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது கடித விடி விருப்ப கானங்கள் ஒலிபரப்பாகும் மதுர கீதம். நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பழைய திரை இசை பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில் தாழம்பூ பட பாடல். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், ஹேமித்ரா. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
0: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்ல

0: வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி வழங்கல் மற்றும்

0: சதவீதம் வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நேரம் 1:08. மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது FM ரெயின்போ 102.1. மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் காதல் ஜோதி படத்திலிருந்து சீர்காழியை டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் இலப்பைக்குடி ஜெயேந்திரன் புவனேஸ்வரன் இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் இது.
4: உன்மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, உன்மேல கொண்ட ஆசை

போட்டு சேர்ந்துக்குவோம் பொண்ணு ரத்தினமே. நேற்று நீ போட்ட கோலம் நீர் கோலம் ஆகி போச்சு, மா கோலம் போட்டுக்கலாம் தங்க ரத்தினமே. என்ன மச்ச

ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம், ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம். காஞ்சிபுரம் சீலுக்கு சீகல தங்க ரத்தினமே தந்து கண்ணாலம் கட்டிக்கிறேன் பொண்ணு ரத்தினமே. கனவிலே வந்தவழி கதவு தாண்டி வந்தால் என்ன கதையாக போக

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ். புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.

நேரம் 1:15 கேட்டிணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நிமிர்ந்து நெல் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் நாகராஜ் செல்வி காவியா பரணிபுதூர் துரைவேலு பார்த்திபன் நவீனன் இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேரம் 1:20 கேட்டிணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம், நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள். நேர்களை, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், தேனீ வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் கோக்குடி டி ஆல்பர்ட் அவர்கள். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15, 2:30 செய்தி மலர் இடம்பெற கேட்கலாம். மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில். பூந்தண்டலம் புண்ணியகோடி உமா, இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: உங்கள் நவனிதா சில்க்ஸ் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி அன்றையா சர்ப்ரைஸ் டிரஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோடு, திருச்சி.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் நாடோடி படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மாத்தூர் காதர் பிபி இக்பால், இப்ராஹிம் பெனாசிர், ஃபாத்திமா, ஷர்மிலா, ஆயிஷா கனி, நகர் நக்ஷத்ரா, தமிழினி தருண், அன்வர்கான் பேட்டை, அருணகிரி, கீதா. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் பறக்கும் பாவை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் மேடு, வண்ணகணேசன், வாரியங்காவல் கதிரவன், வாகையூர் ராமசாமி, சரோஜா தேவி, திட்டக்குடி செல்வராசு. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: உங்கள் நவனிதா செல்ஸ் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரையா சர்ப்ரைஸ் Dress Wear of the Day வ பெற்று செல்லலாம். நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பணம் படைத்தவன் படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குரலில் பாடல் ஒலிக்கிறது. பள்ளிக்கரணி, முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா. இந்த நேர்களின் விருப்பத்தில்

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
8: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
9: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
8: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross, தலைநகர் திருச்சி.
3: வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: மதுரகீதத்தின் நிறைவாக திரிசூலம் படப்பாடல், TM சவுந்தரராஜன் குரலில். ஆங்கியம் குப்பசாமி, லதா, விக்னேஷ், மோனிகா, சந்துரு, அனுஷ்கா, சூர்யா, லால்குடி, வசந்தா. இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய மதுர கீதம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். நேரம் 1:45.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1 தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,300

0: 113 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22 தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அடிப்படை வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதை அடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் 2 நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகை பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2 தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை

0: மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:55. இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல்.

0: Emergency curbs on natural gas supplies following resumption of LNG shipments through Strait of Hormuz. Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan releases 25,000 crore rupees assistance to states under Vikasit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Act. Centre orders Meta to remove child abuse ads from Instagram, seeks reply in 7 days. Renowned Pandwani singer of Chhattisgarh, Tijan Bai, passes away. President, Vice President and Prime Minister express grief over her demise. IMD issues red alert for very heavy rainfall over Gujarat, Konkan, Goa, Central Maharashtra and Odisha today. And in ICC Women's T20 World Cup Finals, England to face Australia in London this evening. And with that, we end the midday news.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 2:15. இது எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தேனீ வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் கோக்குடி டி ஆல்பர்ட் ஜெயராஜ் அவர்கள்.
3: தாரணி, அம்மா தாரணி.
4: என்னம்மா,
3: இங்க இருந்து தேன் டப்பாவை எங்க காணோம்?
4: ஆமா, தேன் டப்பாவை எங்க காணோம்?
3: ஏய், நீ தானே சாப்பிட்டு காலி பண்ண. இப்ப என்ன டப்பாவை காணோம்னு மறுபடியும் பின்பாட்டு பாடுற? நான் திரும்ப திரும்ப டப்பாவை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணுமா?
4: ஏமா, பேசாம நம்மளே தேன் தயாரிச்சா என்ன?
3: நீ ஈஸியா சொல்லுவ, உனக்கு என்ன அதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம நான் எப்படி தேனிய வாங்கி வளர்க்கறது?
4: அப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
3: எப்படி தெரிஞ்சுக்கிறது?
4: தேனிய எப்படி வளர்க்கறதுங்கறத பத்தி அரியலூர் மாவட்டம் கோக்குடிய சேர்ந்த டி ஆல்பர்ட் ஜெயராஜ் அவங்க சொல்றாங்க, கேட்டுக்கோ.
5: இளைஞராக இருந்துட்டு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பண்ணை சார்ந்த ஒரு தொழிலில் ஈடுபடணுன்ற ஆர்வம் எங்கேருந்து வந்தது? நீங்கள் என்ன படிச்சீங்க, உங்களை பற்றி சொல்லுங்களேன்.
6: நான் +2 படிச்சிருக்கேன் சார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆடு காடாக போயிட்டு தேன் எடுக்கிறது தான் என்னோட பொழுதுபோக்கு. பக்கத்தில் கிராமத்தில் வந்து மருத்துவத்துக்காக என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு கட்டத்தில் நான் வெளிநாடு போயிட்டேன். போயிட்டு இங்கே நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறப்ப வந்து இயற்கை விவசாயம் அப்போ தான் நம்மால் ஒரு மூலியமாக வந்து நிறைய மக்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்டையும் வரவேற்பு இருந்தது. அதை பார்த்துட்டு நமக்கே இது பொழுதுபோக்காக இருக்கே, நம்ம இதை செஞ்சா என்னன்னு சொன்னது. அதனால வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சார்.
5: முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வீட்டில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நீங்க பண்ணுங்க அப்படின்னு உற்சாகம் பண்ணாங்களா, இல்லை இதெல்லாம் எதுக்கு, நம்ம ரெகுலராக செய்யற மாதிரியான விஷயம் செய்யலாமே, இது எதுக்குப்பா அப்படின்னு கேட்டாங்களா?
6: கண்டிப்பாக இது போய் இருந்தது, வேணாம் தான் சொன்னாங்க எல்லாருமே. என்னோட பிரயாசத்தில் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லாவே போக ஆரம்பிச்சிது. மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது, அதை அப்படியே தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
5: சரி, இப்போ பொதுவாக நம்ம அரியலூரை பொறுத்த வரைக்கும் மாணவர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக நம்மளால் ரெகுலராக ஒரு பயிரை வந்து திட்டமிட முடியாது. அதுவும் இப்போ இருக்க சூழலுக்கு திடீர்னு மழை வருது, மழை வராமல் இருக்குது. நல்லா இருக்கிற பகுதிகளில், டெல்டா பகுதிகளிலே நம்மளால் எதையும் சரியாக எதிர்பார்த்து செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும்ன்ற எண்ணம் எதனால வந்துச்சு? நீங்க எங்கெங்கெல்லாம் போய் பாத்தீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வேலை பண்ணிட்டு இருந்த முன்னோடி விவசாயிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க, பண்ணையாளர்கள், அவங்க எல்லாம் போய் பாத்தீங்களா?
6: இல்ல, எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருந்ததுனால நேரா வந்து கோயம்புத்தூர் TNAU-ல போயிட்டு 2017 ட்ரைனிங் எடுத்தேன். தும்போலதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
5: எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தீங்க?
6: 1 day கோர்ஸ். சின்ன வயசுல இருந்து அதை செஞ்சுட்டு இருந்ததுனால வந்து இன்னும் அதை நேர்த்தியா செய்யறதுக்கான வழிகாட்டுதல் எனக்கு அங்க கிடைச்சது. அது இல்லாம அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா வறட்சி தான். ஆனா மேட்டாங்கட்டு பயிரே வந்து பார்த்தோம்னாக்க 3 பவும் 4 பவும் பயிர் பண்ணுவாங்க. உதாரணமா எள்ளு போடுவாங்க, 2-3 பவும் போடுவாங்க. பிப்ரவரியிலேருந்து மே வரைக்குமே போடுவாங்க. அதெல்லாம உளுந்து போடுவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 4-5 மாதம் பாலினேஷன் ப்ளஸ் தேனுமே கிடைக்கிது. அதில் வச்சு எடுக்க ஆரம்பித்தோம். அரியலூர் மாவட்டத்தில் டீப்பல்லூர், இந்த ஜெமீன் சுத்தமல்லி இந்த பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த மருதையாத்து பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தோம்னாக்க முருங்கை அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. அதில் வச்சு முருங்கை தேன் எடுக்கும் சார். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் எங்களுக்கு அது கை கொடுக்குது. அக்டோபர் டிசம்பர் எண்டில் அந்த மழை பெய்யுற சீசனில் கொஞ்சம் கிடைக்காது. அப்படி எல்லா நேரங்களையும் கிடைக்குது சார்.
5: இப்போ நீங்கள் முதல்ல தேன் பண்ண அமைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே முருங்கையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா, இல்லை முதல்ல தேன் பண்ண தான் ஆரம்பிச்சிங்களா?
6: தேன் பண்ணதான் சார். நம்மளோட மெயின் இது வந்து தேன் தான். மருந்த சேர்க்கைக்காக வந்து கண்டிப்பாக தேனீக்கள் தேவை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறாங்க அந்தந்த சீசனில். இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நிறைய கிடைக்கும். அதுக்கடுத்து இடத்த மாற்றிட்டே இருக்கும் சார். உதாரணமாக இந்த மருதையாத்து பெல்ட் பக்கம், அப்புறம் எங்களுக்கு தெக்க புல்லாம்படி, டால்மியா, இந்த சைடு பார்த்தோம்னாக்கா காவிரி ஆற்று பாசனம் இருக்கும். அதில் எங்கள் சைடு முடிஞ்சோன்னே அந்த பக்கம் எள்ளு போடுவாங்க. ஸோ அதில் கொண்டு போய் வச்சுருவோம். இப்போ மற்ற தேனி வளர்ப்பாளர்கள்லாம் கேரளா பார்டர் அந்த மாதிரி போய் வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த சைடு நிறைய சோர்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம அங்கே அரியலூர்லேயே பண்ணிட்டு இருக்கோம் சார்.
5: முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் பயிற்சி போயிட்டு இருந்தீங்க, ஒரு நாள் பயிற்சின்றது பத்தாது கண்டிப்பாக.

0: ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க, யார் யாரெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சீங்க, இல்ல கேவிக்கே இது மாதிரி ஏதாவது பயிற்சிகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சீங்களா, என்ன பண்ணீங்க?
1: அரியலூர் கேவிகே, பெரம்பலூர் கேவிகே, இந்த மாதிரி நியர்பை டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு இருக்கிறதுனால அதில் ரெண்டுமே போய் ட்ரைனிங் எடுத்தோம் சார். அப்புறம் தேனீ வளர்ப்பாளர்கள் ஒரு சில பேர் இந்த வில்லேஜில் பண்ணுறாங்க, அவங்களெலாம் ஒரு சில நேரம் நேரில் போய் சந்தித்து ஆலோசனை பெற்றோம் சார். ரெகுலராகவே நம்ம தேனீ வளர்ப்பில் ஆர்வம் இருக்கிறனால நம்மளே ஸ்டடி பண்ணியும் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஆரம்பத்தில் ஒரு 7 பெட்டி நான் வாங்கி தான் வச்சேன், வாங்கி வச்சது வந்து ஓடி போயிடுச்சு ஈக்கள், அனுபவம் பத்தலைன்னு சொல்லிட்டு அப்புறம் டெய்லியும் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன், என்னென்ன சீசனில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஸ்டடி பண்ண ஆரம்பித்ததில் தான் எனக்கு அந்தந்த கிளைமேட்டு ப்ளஸ் இயற்கை வளங்கள் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை நோக்கி நம்ம போகிறப்ப தான் சக்ஸஸ் பண்ண முடியுது, ஒரே இடத்துல இருந்து பண்ண முடியல. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் கிடைக்கும், ஏன்னா மழை பெஞ்சதுக்கப்புறமா எல்லா இடங்கள்லேயும் வந்து செடிகள் நல்லா பூத்து குலுங்கும். அந்த ஏப்ரல்லேருந்து அந்த வெயில் காலம் அந்த கிளைமேட் மாறுறப்ப தான் நம்ம அதை சிரமப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அப்போ அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்குற பூக்கள் எது, நம்ம ஏரியாவில் எது விவசாயம் பண்ணுறாங்கன்னு தேடி பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி முருங்கையில் கொண்டு போய் வச்சோம் சார். இன்றைக்கி 800 பெட்டி வச்சுருக்கோம் சார்.
0: 800 பெட்டியும் வெவ்வேறு இடங்களில் வச்சிருக்கோம்,
1: வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கோம் சார்.
0: பெட்டிகள் வைக்கிற தோட்டத்துக்கு நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்கு வருவாயில் ஏதாவது பங்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா, எப்படி பண்ணுறீங்க அது?
1: இல்லை சார், இப்போ நம்ம கொண்டு போய் வச்சோம்னா அவங்களுக்கு மறந்த சேர்க்கை அதிகமாக கிடைக்கும், உதாரணமாக 60% கிடைக்கும்னா 80% கிடைக்கும் சார் நம்ம பெட்டி வச்சதுக்கு அப்புறமா. அவங்களுக்கு வருமானம் டபுள் ஆகும், நமக்கும் தேன் வளர்ப்பில் வந்து லாபம் கிடைக்கும் சார். அவங்களும் நமக்கு காய்கறிகள் கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு தேன் பதிலுக்கு கொடுப்போம் சார். அக்ரிமெண்ட் நம்பர்லாம் எதுவும் கிடையாது சார். இயற்கையை வந்து பார்த்தோம்னா ஒன்று ஒன்று சார்ந்தது தான் சார். தேனீக்களே பார்த்தோம்னாக்கா ராணி தேனி இல்லாமல் ஆண் தேனி இருக்க முடியாது, ஆண் தேனி இல்லாமல் மற்ற பெண் தேனீக்கள் இருக்க முடியாது. அதேமாதிரி சைக்கிளில் தான் விவசாயமும் இருக்குது.
0: சரி, இப்போ நம்ம முதல்ல இந்த மாதிரி பெட்டிகளை வைக்கும் பொழுது என்னென்ன தவறுகள் வந்து நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா இப்போ அந்த தேனி அதில் இருக்கணும், கொஞ்சம் பல்கி பெருகணும் அப்படின்னா?
1: முதல்ல மழை வெயில் அதிகம் படாமல் வைக்கணும் சார். மரத்தடி நிலையிலே ரொம்ப சிறந்ததாக இருக்கும், ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து வெப்ப மண்டல காடுகள் அதிகமாக இருக்குது. மழைக்காலங்களில் வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் கவரை போட்டு வச்சோம்னா தண்ணி உள்ளே போகாமல் தடுக்கும், ஸோ அதன் மூலியம் அதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அது ஜென்ரேஷன் அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெயில் காலங்களில் வந்து அந்த கோணி சாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நினச்சி மேலே கட்டிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஈரப்பதத்தை வந்து நல்லா தக்க வச்சுக்கும் அந்த சாக்கு. அப்புறம் ஓனான் பல்லி இந்த மாதிரி இதுக்கு எதிரிகள் இருக்காங்க, அந்த பூச்சியை வந்து பிடிச்சி திங்கும் வாசலில் உட்காந்துக்கிட்டு, அதுக்கு ஸ்டாண்டு வந்து ஹைட்டாக வச்சு கொடுத்துடும் சார். மழைக்காலங்களில் திடீர்னு பார்த்தோம்னா காற்று வேகம் அடிக்கும், அந்த மாதிரி நேரங்களில் வந்து பெட்டிகள் சாஞ்சிரும். மழை பெஞ்சு முடிஞ்சவுடனே உடனே போயிட்டு அது கீழே எது விழுந்ததுனாலும் எடுத்து கட்டி வச்சோம்னாக்க காலனி கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும் சார். இது இயற்கை. பூச்சிகள்னு பார்த்தோம்னா தவளை, எறும்பு, எறும்பு ஏறாமல் இருக்குது கிரீஸ் பயன்படுத்துவோம், இந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுருவோம், அதிலே பார்த்தோம்னா கீழே தண்ணி வைப்போம் ஒரு சில நேரங்களில் எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு. வேப்பெண்ணையும் தடவிடுவோம், வேப்பெண்ணைக்கு வந்து மற்ற இது வந்து மேல ஏறாது, தடவிட்டோம்னா இந்த ப்ரொடக்ஷனே போகும் சார்.
0: சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த சமயத்துல சரியான முறையில விலை கிடைக்குது, அதுக்கு நீங்க என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு வைக்கிறீங்க? இப்போ உற்பத்தி பண்றத பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கடங்கு மாதிரி ஏதாவது இருக்கீங்களா, என்ன பண்றீங்க அதுக்கெல்லாம்?
1: ஸ்டோரேஜ் ரொம்ப பெருசு இல்லை சார், வீட்டளவுக்கு இருந்தாலே போதும். தேன் வந்து லைஃப் டைம் கெட்டு போகாது, ஸோ எடுக்கிற தேனை வந்து சரியான விதத்தில் வெயிலில் எடுத்து வைப்போம், ஈரப்பதம்லாம் மேலே வந்துடும், அந்த நுர மாதிரி வரும், அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா தேன் லைஃப் டைம் கெட்டு போகாது சார். ஒருவேளை மழைக்காலங்கள் இருக்குது அப்படின்னாக்கா தண்ணியில் ஹிட் பண்ணுவோம் சார், அதை நாங்கள் அதிகம் பண்ணுறதில்ல, தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மட்டும் அதை பண்ணுவோம். கால்வாசி வெயிலே வச்சு எடுத்துருவோம் சார், அதில் இருக்கப்ப ரிசல்ட் நல்லாயிருக்கு. நான் ஆரம்பித்து 8 வருஷம் ஆகுது, 2019 எடுத்து வச்ச தேன் இன்னும் கெட்டு போகாமல் அப்படி இருக்குது, நாளடைவில் கருப்பாக மாறும், அதோட மருத்துவ குணங்களும் அதோட லைஃபும் வந்து குறையாமே அப்படியே இருக்கு சார்.
0: தேன்பட்டியில் பயன்படுத்துகிற தேனீக்கள்லாம் எந்த ரகத்தை சேர்ந்த தேனீக்கள்ங்க?
1: நம்ம இந்திய தேனீ தான் சார்.
0: ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து இன்னும் சிறப்பான முறையில் செய்யணும் இந்த தலை தேனீக்கள் பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி
1: ஜிஞ்சலஸ் பீஸ், கொடுக்கில்லா தேனி, அதிக அளவு கிடைக்காத தேன் நமக்கு கொடுக்கில்லா தேனின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 300 கிராம் இல்லைன்னா 1/2 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுக்கலாம், அமௌண்ட்டு கிடைக்கும் அதிகமாக. கிலோவே பார்த்தோம்னா 3000-5000 மார்க்கெட் ரேட் இருக்குது, ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்காது. இதே இப்போ இத்தாலிய தேனி பார்த்தோம்னாக்கா ஒரு தேனி பெட்டியில வந்து 10-15 கிலோ கிடைக்கும் ஒரு டைம் வச்சோம்னாக்க. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா எங்கள் சைடு வந்து அது பண்ணுறது கஷ்டம், என்ன காரணம்னாக்கா சோர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை.
0: நிறைய பேர் சக்கரை தண்ணி இந்த மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணுறாங்கல்ல,
1: அது வந்து பார்த்தோம்னாக்கா அந்த மழை பெய்யுது இல்லை சார், அந்த டயத்தில் வந்து நம்ம அந்த கூடு கட்டுறதுக்காக கீழே ப்ரூடுன்னு சொல்லுவோம், 2 லேயராக இருக்கும், கீழே ப்ரூடு வந்து அதோட குடும்பம் இருக்கும், மேலே சூப்பரில் தான் தேன் வைக்கும், அதை தான் நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கோ இல்லை விற்கிறதுக்கோ பண்ணுவோம். அந்த கீழே உள்ளதை வந்து கட்டி முடிச்சிருச்சுனாக்க மேலே வந்து அதுக்கடுத்து அடை கட்ட ஆரம்பிக்கும், அந்த அடை கட்டுறதுக்கு வந்து சக்கரை பாக வச்சோம்னாக்க வேகமாக அடை கட்டும். இப்போ அந்த தேனீக்கள் வந்து பார்த்தோம்னாக்கா அடிவயத்தில் வந்து மெழுகு சுரக்கும், அது சுரக்கும்னா அந்த இனிப்பு எடுத்துக்கிட்டா வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அது சுரக்கும் வேகமாக கட்டும், அதுக்காக வைக்கலாம் சார். அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு 50 ml தான் அந்த அளவு இந்திய தேனி பெட்டிக்கு, அந்த அளவு வச்சோம்னாக்கா தேவைன்னா தான் எடுத்துக்கும், நம்ம எக்ஸஸாக வச்சோம் அப்படின்னா தான் அதை கொண்டு போய் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதில் நம்மளோட பங்களிப்பும் இருக்குது, நம்ம நேர்மையாக பண்ணணும் நினச்சோம் அப்படின்னாக்கா அதை பண்ணாமல் பண்ணலாம். கஸ்டமரே அந்த மாதிரி எடுத்து வைக்கிற தேனை வாங்கிட்டு போனாலும் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அதாகும். ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் சக்கரை. ஈவன் தேனி எடுத்து வச்சாலுமே அது வந்து உங்களுக்கு சக்கரைங்கிறத காமிச்சு கொடுத்துரும்.
0: பொதுவாக நமக்கு தேனி

0: வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து சந்தை வாய்ப்பு அப்படிங்கறது வந்து இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வளர்த்த தேனுக்குன்னு ஒரு தனியான ஒரு வரவேற்பு இருக்கு. அது மாதிரி விரும்பி கேட்கறாங்களா, இந்த மாதிரி எனக்கு இந்த பகுதியில இந்த காட்டுல விளைஞ்ச தேன் தான் வேணும் அப்படின்னு கேட்கறாங்களா?
1: மக்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னாக்கா, இப்போ இந்த தேனீ வளர்ப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சக்கரை பாவை வச்சு எடுக்கிறாங்களோ அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி செய்யறது கிடையாது, தொழிலை நேர்மையாக செய்கிறவங்க இருக்காங்க. கமர்ஷியலாக போகிறப்ப அதுக்கான பாசிபிள் இருக்குது, பட் அது எல்லாரும் சேர்ந்து அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. நம்ம மலத்தேன் கொம்பு தேன்லாம் எடுத்து கொடுக்குறோம், அது இயற்கையாக காடுகளிலே கட்டுறது, அதையும் போய் நம்ம கலைச்சி எடுத்து கொடுக்குறோம். பொதுவாக ஜனவரியில் பார்த்தோம்னா எல்லா பூக்களும் பூக்கும், புல் பூண்டு செடி கொடி எல்லாத்துலேயுமே பூத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் எடுக்கிற தேன் வந்து மல்டி ஃப்ளோரல் ஹனின்னு சொல்லுவோம். குறிப்பாக ஒரு பூக்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ எள்ளுன்னு வச்சுங்களேன், ஒரு ஏக்கர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 10 பெட்டி கொண்டு போய் வச்சுருவோம். இந்த தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மேஜராக எந்த பூக்கள் இருக்கோ அந்த பூக்களுக்கு தான் போய் எடுக்கும், பத்தாத பட்சத்துக்கு தான் மற்ற பூக்களில் போய் எடுக்கும். 60% மேலே அந்த பூக்களில் எடுத்துருச்சு அப்படின்னாக்கா அந்த பூவோட மனமும் அந்த டேஸ்ட்டும் அதில் இருக்கும். மார்ச் இருந்து ஏப்ரல் மே 2.5 மாதம் பார்த்தோம்னாக்கா வேம்பு அதிகமாக பூக்கும், புங்க மரமும் அதிகமாக பூக்கும். இந்த வேம்பு தான் அந்த நேரத்தில் வந்து மனமும் அந்த டேஸ்ட்டும் அதில் நல்லாவே தெரியும். வெள்ளை கலர் பூக்கள் எடுக்கிற தேன் பார்த்தோம்னாக்கா வெள்ளையிலேருந்து மஞ்சளை நோக்கி இருக்கும் அந்த கலர் கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மஞ்சள் கலரில் எடுக்கிறது பார்த்தோம்னாக்கா மஞ்சள்லேருந்து சிவப்பை நோக்கி இருக்கும், அந்தந்த கலர் கோடுக்கு தகுந்த மாதிரி மாறும்.
0: அந்த வரவேற்பு மக்கள்கிட்ட என்ன மாதிரி?
1: மலத்தேன் கொம்பு தேன் அதிகமாக விரும்புகிறாங்க, முருங்கை தேன் அதிகமாக விரும்புகிறாங்க சார்.
0: இதுக்கு வந்து ஏதாவது பிராண்டிங் மாதிரி ஏதாவது கம்பெனிக்குன்னு ஏதாவது பேர் மாதிரி உருவாக்கி அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க?
1: பண்ணிருக்கோம் சார்.
0: அந்த பாட்டில் எல்லாம் ஒரே மாதிரி போடுறது, ஸ்டிக்கரிங் பண்றது எல்லாமே பண்ணிருக்கீங்க?
1: பண்ணிருக்கோம் சார்.
0: இதுக்கு தான் நீங்க பயிற்சி எடுத்தீங்களா?
1: கோயம்புத்தூர் போனப்பே கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி டப்பா எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, பேசிக்கா அந்த இதை வச்சு நாங்கள் பண்ணிட்டோம் சார்.
0: இல்லை, இப்போ நம்ம பொதுவாக நுகர்வோர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க, ஏன்னா நீங்கள் நல்ல தேனே உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் அது என்ன மாதிரியான ஒரு பொருளாக கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கான நம்பகத்தன்மை வருது. அந்த நம்பகத்தன்மை எப்படி உருவாக்குறீங்க? அதில்
1: எடுக்கிற தேன் வீடியோ காமிப்போம், அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம கொடுக்குற தேன் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே தேன் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ சிட்டியில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னாக்கா எல்லாருமே இயற்கையை அதிகமாக விரும்புகிறாங்க. கிராமத்தை காட்டிலும் அதிகமாக வாங்குறது வந்து சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியில் தான் அதிகமாக வாங்குறாங்க. பேக்கேஜிங் நல்லா லுக்காக பார்க்குறாங்க, அது ஃபஸ்ட் அப்பீரியன்ஸ் வாங்குறதுக்காக. பட் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் அந்த குவாலிட்டி இல்லைனாக்கா நெக்ஸ்ட் டைம் வாங்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட வாங்குற கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெகுலராகவே வாங்குறாங்க, சாப்பிட்டு பார்த்து நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கிறப்ப வந்து அந்த கலர் மாறும், டேஸ்ட் அந்த பூக்களுக்கு தகுந்த மாதிரி மாறும்.
0: சரி, இப்போ ஒரு தேனீப்பெட்டி வைக்கிறது இல்லை இந்த மாதிரியான ஒரு தேனியை உற்பத்தி பண்ணி தேன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபம்னா எந்த அளவுக்கு லாபம் இருக்கும்? மாதம் மாதம் இதை நம்பி நம்மளால் ஒரு தொழிலாக இதை செய்ய முடியுமா?
1: கண்டிப்பாக செய்யலாம் சார். இப்போ ஒரு தேனீப்பெட்டி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாக்க கீழே ப்ரூடு வரைக்கும் நமக்கு பூச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்களே அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மள்கிட்ட வந்து அதை கட்டுறதுக்கு வந்து 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் ஆகும், நமக்கு இயற்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து. அந்த 1.5 மாதம் கழித்து நீங்கள் மந்த்லி ஒரு 1 கிலோ 1.5 கிலோ எடுக்கலாம் சார். ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னாக்கா 12 மாதத்தில் 8 மாதம் தேன் எடுக்கலாம் சார். நல்லா கரெக்டாக பூக்கள் எங்கே அதிகமாக நமக்கு கிடைக்குதோ அந்த இடங்களில் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு கொண்டு போய் வச்சோம்னாக்கா வருஷத்துக்கு 12 கிலோ எடுக்கலாம் சார். இதெல்லாமல் அந்த தாய் கூட்டிலேருந்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அக்டோபர் நவம்பரில் வந்து கூட்டை பிரிப்போம். கூட்டிலேருந்து அந்த ராணிக்களை வந்து பிரிச்சுட்டு அந்த கூட்டில் டெவலப் பண்ணி கொண்டு போய் வேறு இடத்துல வச்சு அதை டெவலப் பண்ணுவோம். அப்போ அந்த கூடுமே உங்களுக்கு டபுள் ஆகும் சார். 10 பெட்டி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாக்கா 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 பெட்டி கொண்டு வந்துடலாம். 1 வருஷத்துக்கு 10 கிலோ தேன் சராசரியாக எடுக்கலாம் சார்.
0: மொத்த வருமானம் நமக்கு செலவு போக எவ்வளவு நிற்குங்க?
1: ஒரு பெட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 8000 ரூபா நிற்கும் சார். அதெல்லாமும் அந்த தேனீ பெட்டி டெவலப் ஆகுதுல உங்களுக்கு டபுள் ஆகும்.
0: நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு பெட்டிகள வந்து சமாளிக்க முடியுங்க ஒரு தனிநபரா?
1: ஒரு தனிநபரா பாத்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 25 லிருந்து 50 பெட்டி சமாளிக்கலாம் சார். 200-300 பெட்டி ஒரு ஆள் சமாளிக்கலாம் ஒரு மாசத்துல. அதுக்கு மேலனா ஆள் எடுத்துக்கலாம் சார். இப்ப கன்னியாகுமரி கேரளா அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம்னாக்கா ஆள் நம்ம ஹையர் பண்ணி எடுத்துக்கலாம்.
0: எவ்வளவு சம்பளம் கேக்குறாங்க?
1: அவங்க சீசனை பொறுத்து சார். குறிப்பா அந்த நவம்பர் அக்டோபர்ல பார்த்தோம் அப்படின்னாக்க 3000-2000.
0: அவ்வளவு தூரம் சம்பளம் கொடுத்து எடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அது
1: கட்டுப்படி ஆகும் சார். ஒரு நாளைக்கு அவங்க 25 பெட்டி நமக்கு சுத்தம் பண்றதோ இல்ல அதை டெவலப் பண்றதோ எதா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஒர்த் இருக்கு சார்.
0: 25 பெட்டியில நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு அறுவடை வந்துடும் அதுல.
1: வந்துடும். அதுக்கு மேல நீங்க அறுவடை பண்ணணும்னாக்கா பெட்டி அதிகரிக்கணும், அதுக்கு அந்த ஆலையும் போடணும் சார்.
0: இப்ப இவ்வளவு பொருளை நம்மளால வெறும் சோசியல் மீடியா இதை வச்சு நம்மகிட்ட இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் பழைய கஸ்டமர் இவங்கள்ட்டே வித்த முடியுமா? இவ்வளவுத்தையும்
1: மெத்தலாம் சார். நான் பண்றேன் அப்படின்னாக்கா எங்க சுற்றுவட்டத்தில் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஒரு 4-5 வில்லேஜ்ல சப்போர்ட் பண்ணாலும் நல்லா அது இருக்கும் சார்.
0: நகரத்துக்குலாம் வரணுன்ற அவசியம் கூட இல்லைன்றீங்களா?
1: நகரத்துக்கு கொடுக்கலாம் சார். உங்களுக்கு கண்டினியூவா அந்த தொழில் டெவலப் ஆகணும்னா நகரத்துக்கும் கொடுக்கலாம் சார். பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ளவங்க தானே வாங்குவாங்க. இன்னைக்கு தான் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா வந்திருக்கு. எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட்டை தானே இது பண்ணுவோம். சில பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த தான் அதிகமாக பண்றாங்க, சக்சஸும் ஆகுது. லோக்கல்ல பண்றது ரொம்ப நல்லது.
0: இப்போ இது சம்பந்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்க உங்களை தொடர்பு கொண்டு கேட்டாங்கன்னா உங்களோட ஆலோசனைகள் சொல்லுவீங்களா?
1: கண்டிப்பா சொல்லுவோம் சார்.
0: உங்களோட தொடர்பு என்னன்னு சொல்லுங்க.
1: 93-422-434-15.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: 93-422-434-15.
0: நன்றிங்க. தொடர்ச்சி இதே மாதிரி சிறப்பாக செஞ்சு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான புது இலக்குகளை அடையணும். தேன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய இலக்குகளை நீங்கள் அடைவதற்கு

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
2: ஆமா பாப்பா, நம்ம மாந்தோப்புலையும் முருங்கையிலையும் மகரந்த சேர்க்கை சரியா இல்லையோ, அதனாலதான் காய் வைக்கல போல.
3: ஆமாமா,
2: நீ சொல்ற ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. பேசாம ரெண்டு தேனி புட்டிய வாங்கி நாமளும் அங்க வச்சிடலாமா? தேனை வீட்டுக்கும் எடுத்துக்கலாம், அதிகமா கிடைச்சிச்சுன்னா விற்கவும் செய்யலாம். ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா எப்படி?
3: ஆமாமா, லாபமும் கிடைக்கும், நான் டெய்லி தேனும் சாப்பிடலாம்ல உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு.
2: பாப்பா, நீ திட்டு வாங்குறது மட்டும் இல்ல, எனக்கும் செலவு மிச்சமாகும். தேனி வளர்ப்பு பத்தி அரியலூர் மாவட்டம் கோக்குடி டி ஆல்பர்ட் ஜெயராஜ் அவரு என்னுடைய செலவையும் குறைச்சிருக்கிறாரு.
4: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம், சதுரங்க போட்டியின் முக்கியத்துவம், மேகதாது அணை, கோமாரி நோய் தடுப்பூசி முகாம், சரக்கு சேவை வரி தினம், மருத்துவர் தினம், தேசிய புள்ளியியல் தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த புதிய சட்டம் 125 நாட்கள் வேலை உத்தரவாதம் வழங்குகிறது. பணியாளர்களுக்கு வாரந்தோறும் ஊதியம் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணிகளை முடித்த பின்னர் 5 முதல் 15 நாட்களுக்குள் நேரடியாக தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் ஊதியம் செலுத்தப்படுகிறது. காலதாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் திட்ட செலவுகளை பகிர்ந்து கொள்ள இந்த புதிய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பொதுவான மாநிலங்களுக்கு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியை வழங்கவும், மலைப்பிரதேச மாநிலங்களுக்கு மத்திய அரசு 90%, மாநிலங்கள் 10% நிதியை வழங்க புதிய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. செஸ் கிராண்ட்மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி திருச்சியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. சதுரங்க விளையாட்டு நுணுக்கங்களை உள்ளடக்கிய லைட்னிங் கிட் என்ற இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றிய விஸ்வநாதன் ஆனந்த்,
6: இந்த புக்கு லைட்னிங் கிட்னு எனக்கு சின்ன வயசுல ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அதுல இருந்து 64 சாப்டர்ஸ் மாதிரி, 64 ஏன்னா அவ்வளவு கட்டம் இருக்கு செஸ்ல. என் வாழ்க்கையில இருந்து பல சிச்சுவேஷன்ஸ்ல நான் எப்படி என்ன கத்துட்டேன், என்ன செஞ்சேன், என்ன செய்யல, எல்லாம் நம்ம பேசிட்டு ஜென்ரலா ஒரு யங்கர் ஆடியன்ஸ் வாழ்க்கைன்னு எழுதினா புக்ஸ் கோ-ஆத்தர் அண்ட் தி ஐடியா இஸ் வி அசம்பிள் த மெட்டீரியல் தென் எம்பசைஸ் வாட் டு ஃபோக்கஸ் ஆன். அருணா ஹெல்ப்ஸ் அவுட் அ லாட் இன் தட். It was easier for her, while having been close to all these, suggest experiences or anecdotes that she thinks played a bigger part in my life, or at least that I remember most strongly. And then once the structure of the book takes shape, then the author interviews me quite intensively. First draft of the chapter, and then anything you do notice, anything you want to change and so on, then we keep on rewriting together. And as time goes along, you'll remember new stories. You think, okay, I think this is what we want to say, this is what we want to convey. Because in a sense, this book is very similar to Mind Master. I don't think there is something called the World Capital of Chess. We keep trying to improve, get more people to participate, get more people to enjoy. So more participants, more spectators, more audience, and also more support. And as it's a natural flow, better results, then more people follow because they want to enjoy the success of their compatriots. That results in more people participating. It's a continuous journey, and chess, I think, is providing better opportunities and outcomes. Mostly educational sports, it's not to provide, not to get champions. That is a bonus. Healthy habits, mukhyamana palakatha palagirathu, and the habit of physical training, mental training. Enna sports gives you a chance to try out competitive scenarios without the hostility, if you like. So other, you should learn how to use competition as a way of training. Cricket is a bigger sport, and chess should try to improve.
5: காவிரியின் குறுக்கே கர்நாடகம் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி மேற்கொண்டுள்ள நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக

0: கல்லணையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில்,
1: தமிழ்நாட்டில் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரியை தடுத்து கர்நாடக அரசு மேகதாது அணை என்ற ஒரு மிகப்பெரிய அணையை கட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காவிரியை நம்பித்தான் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். சென்னையிலே 1 கோடி மக்கள் காவிரியை நம்பித்தான் இருக்கின்றார்கள். வீராணம் ஏரி மூலமாக மதுரை மேலூரில் காவிரி தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவிரி குண்டார் திட்டம் என்றால் விருதுநகர் மாவட்டம் வரை செல்லும். திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செல்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறோம். இப்ப திடீர்னு கர்நாடகாவில் நீங்க ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நாங்க எங்க போவோம்? குடிநீர் பிரச்சனைக்கு எங்க போவோம்? எங்க விவசாயத்தை எங்க போவோம்? எங்களுடைய உணவுக்கு எங்க போவோம்? பெங்களூர் நகரத்துக்கு கூடுதலா இன்னொரு 5 டிஎம்சி தண்ணி தேவைன்னா அதே டேம்ல இருந்து எடுத்துட்டு போலாம். யாரும் தடுக்கல. அதுக்கு எதுக்கு புதிய டேம் கட்டணும் நீங்க? அது தமிழ்நாட்டு எல்லையில தமிழ்நாட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த டேம் கட்ட போறாங்களா? அதுவும் இந்த டேம் வந்து 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட டேம். 5 டிஎம்சி தேவையான பெங்களூர் நகரத்துக்கு எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்க கட்டுறீங்க? காவிரி என்பது நம்முடைய உரிமை. முதல் உரிமை தமிழ்நாட்டுக்கு தான். கடந்த கால அத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் சமஸ்தானம் மைசூர் மகாராஜா போடப்பட்ட ஒப்பந்தத்தில் அவங்க KRS டேம் கட்டிக்கலாம், நம்ம மேட்டூர் அணையை கட்டிக்கலாம். அதே போன்று காவிரியில் வருகின்ற நீர் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு 75 விழுக்காடு தண்ணி பயன்படுத்திக் கொள்ளலாம், 23 விழுக்காடு தண்ணி மைசூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம், 2 விழுக்காடு தண்ணி திராவங்கூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நம்மளை கேட்காம 3 டேம் கட்டிட்டாங்க காவிரியில், கபினி, ஹேமாவதி, ஆரங்கின்னு. அதை எதிர்த்தோ ஒரு பொருட்டா நினைக்கல அவங்க. கடந்த 10 வருஷமா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 3 ஆண்டுகள் தான் ஜூன் மாசம் நமக்கு 9.9 டிஎம்சி மேல தண்ணி கிடைக்குது. மீதி 7 வருஷம் 1 டிஎம்சி, 1.5 டிஎம்சி, 2 டிஎம்சி, 1 வருஷம் 3/4 டிஎம்சி தான். இது டேம் கட்டுறதுக்கு முன்பு, மேகதாது கட்டுறதுக்கு முன்பு. மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணி வரப்போறது கிடையாது. காவிரி என்பது நம்முடைய உரிமை. 1000 ஆண்டுகளாக நாம் உரிமை கொண்டாடி வருகின்றோம். அடுத்த 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உரிமை கொண்டாட வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் கடந்த புதன்கிழமையிலிருந்து தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் இம்முகாம் குறித்து திருச்சி கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் டாக்டர் வே ரேவதி பேசுகையில்,
2: திருச்சி மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் சுமார் 3,08,000 மாட்டினங்களுக்கு கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய் ஆணை நோய் வராமல் தடுக்கும் பொருட்டு இலவச தடுப்பூசி முகாம் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக வரும் 10/8/2026 வரை நடைபெற உள்ளது. ஒரு வைரஸ் கிருமி தாக்கத்தால் ஏற்படும் ஒரு நோயாகும். இந்த நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இந்த 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 10/7/2026 முதல் 10/8/2026 வரை அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது. தங்கள் பகுதிகளுக்கு கால்நடை பராமரிப்பு பணியாளர்கள் வரும் பொழுது தங்கள் மாடுகளுக்கு காதுவில்லை அணிவித்து தடுப்பூசி போட்டு பாரத் பசுதன் என்ற மத்திய அரசின் செயலியில் தங்களது ஆதார் எண், மொபைல் எண்கள் பதிவு செய்து சரிபார்த்து OTP வழங்கி ஒத்துழைப்பு நல்கி பயன்பெறுமாறு கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: நாடு முழுவதும் சரக்கு சேவை வரி தினம் கடந்த புதன்கிழமை கடைபிடிக்கப்பட்ட நிலையில் திருச்சி மத்திய சரக்கு சேவை வரி அலுவலக கண்காணிப்பாளர் திருமதி CP பார்வதி இந்த தினத்தை பற்றி எடுத்துரைக்கையில்,
3: இந்த ஆண்டு GST தினத்தின் கருப்பொருள் எளிமையான வரி, வலிமையான இந்தியா. GST என்பது சரக்கு மற்றும் சேவை வரி என அழைக்கப்படும் ஒரு மறைமுக வரியாகும். இது இந்தியா முழுவதும் உற்பத்தி செய்யப்படும், விற்பனை செய்யப்படும் மற்றும் நுகரப்படும் பெரும்பாலான பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படும் ஒரே மாதிரியான ஒற்றை வரியாகும். GST என்பது வெறும் வரி அல்ல, அது நம் நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமாகும். முன்பெல்லாம் பலவிதமான வரிகளை மக்கள் மற்றும் வியாபாரிகள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இன்று அவற்றை ஒருங்கிணைத்து எளிதாக புரிந்து கொள்ளும்படி ஒரே வரியாக செயல்படுகிறது. ஒரு மாநிலத்தில் தயாரிக்கப்படும்

0: பொருள் மற்றொரு மாநிலத்திற்கு செல்லும் போது தேவையற்ற வரி சிக்கல்கள் குறைந்துள்ளன. ஜிஎஸ்டி வெளிப்படையான வரி முறையை உருவாக்கி நேர்மையான வணிகத்தையும் பொறுப்பான வரி செலுத்தும் பண்பையும் ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் ஒரே நாடு ஒரே வரி அமலில் உள்ளது. ஜிஎஸ்டி பதிவு செய்வது முதல் வரி செலுத்துவது, மாதாந்திரம் மற்றும் ஆண்டு கணக்குகளை தாக்கல் செய்வது என அனைத்து முக்கிய சேவைகளையும் இன்று இணையதள வழியில் எளிதாக மேற்கொள்ளப்படுகின்றன. வரி செலுத்துபவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்தும் இணையதளத்தின் மூலம் வரியை செலுத்தவும் கணக்குகளை தாக்கல் செய்யவும் முடிகிறது. இதனால் நேரம் மிச்சமாகிறது. அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் பெருமளவில் குறைந்துள்ளது. ஒரே இணையதளம், ஒருங்கிணைந்த சேவைகள், இதுவே ஜிஎஸ்டியின் சிறப்பம்சமாகும். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரி செலுத்துபவர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும் நவீன வரி அமைப்பே ஜிஎஸ்டி ஆகும். நேர்மையான வரி செலுத்துதல் என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது நாட்டின் வளர்ச்சிக்கான நமது பங்களிப்பாகும்.
1: தேசிய மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் எஸ் குமரவேல் பேசுகையில்,
2: ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவின் பெருமை வாய்ந்த மருத்துவர் பிசிராய் அவர்களின் பிறந்த நாள் மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எப்படி ரத்தம் ஒரே நிறம் என்று கூறுவார்களோ, அதே போல பிறந்த குழந்தை முதல் வயதான முதியவர் வரை எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ, நல்ல தரமான வாழ்க்கை வாழ, இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ற நிலையில் அவர்கள் கட்டற்று வாழவும் வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
1: குழந்தைகள் நலப்பிரிவின் இணை பேராசிரியர் டாக்டர் சிவகுருநாதன்,
3: இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சமூக ஊடகங்கள்ல மக்களுக்கு ஏற்படும் நோய்கள், உடல்நலம் போன்ற தரவுகள் மிகுதியாக காணப்படுகின்றன. இதனை பார்த்து மக்கள் நேரடியாக மருந்துகள் மற்றும் மருத்துவத்தை பின்பற்றாமல் தங்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு மருத்துவரை ஆலோசித்து சரியான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்களுக்கு ஏற்படும் பெரும்பாலான நோய் தொற்றுக்கு வைரஸ் தான் முதுமுதல் காரணம் என்பதால் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கொல்லி மருந்துகளை எடுக்காமல் மருத்துவரின் ஆலோசனையோடு பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மருத்துவர்கள் தங்களின் உடல்நலில் முழு அக்கறை செலுத்த வேண்டும். அதற்கு உடற்பயிற்சி, சரிவிகித உணவு, சரியான நேர உறக்கம், மன அழுத்தம் தவிர்த்தல் போன்றவற்றை பேணி காப்பதுடன், மருத்துவர்கள் உடல்நலத்தை பேணி காப்பதுடன் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து சுகாதாரமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: தேசிய புள்ளியியல் தினம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரி புள்ளியியல் துறை பேராசிரியர் முனைவர் முகமது ஆசிக் பேசுகையில்,
4: நம்முடைய இந்திய அரசு ஒவ்வொரு வருடமும் ஜூன் 29ஆம் தேதி அன்று தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடி வருகிறது. இந்த தேசிய புள்ளியியல் தினம் முதன்முதலாக 2007ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. அன்று தொற்று இன்று வரை நாம் அதை கடைபிடித்து வருகிறோம். அதாவது 2026 இந்த வருடம் 20வது தேசிய புள்ளியியல் தினம். இந்த தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடுவதற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால், சமூக பொருளாதார திட்டமிடல் மற்றும் அரசின் கொள்கை உருவாக்கத்தில் புள்ளி விவரங்களின் முக்கியத்துவத்தை பொதுமக்கள் மற்றும் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மேலும் நாட்டின் வளர்ச்சி, முறையான தரவு முடிவுகள் மற்றும் அறிவியல் பூர்வமான திட்டமிடலுக்கு புள்ளியியல் எவ்வாறு உதவுகிறது என்பதை விளக்குவதும் இந்த புள்ளியியல் தினத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த புள்ளியியல் தினம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் நம்முடைய இந்திய பேராசிரியர், அதாவது புள்ளியியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் பி.சி. மகல்நோபிஸ் என்பவரின் பிறந்த நாளான ஜூன் 29ஆம் தேதி அவரை போற்றும் வகையில் இத்தினம் கடைபிடித்து வருகிறது. அவர் நாட்டின் பொருளாதார திட்டமிடல் மற்றும் புள்ளியியல் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார். மேலும் நம்முடைய நாட்டின் 1956 முதல் 1961 வரை அந்த 5 ஆண்டு திட்டத்தை வடிவமைத்ததில் முக்கிய பங்காற்றியவர். இன்னும் சொல்ல போனா இவருடைய மகல்நோபிஸ் மாடல் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மேலும் இவர் கொல்கத்தாவில் உலக தரம் வாய்ந்த இந்திய புள்ளியியல் நிறுவனம், அதை இவர் தான் வந்து உருவாக்கினார். மேலும் நம்முடைய அரசு ஒவ்வொரு வருடமும் இந்த தேசிய புள்ளியியல் தினத்தை ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடி வருகிறது. அதுபோல இந்த வருடம் அந்த கருப்பொருள் என்னவென்றால், நிர்வாக திறனை வெளிக்கொணர்தல். நிர்வாக தரவு என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய அரசு துறையா இருக்கட்டும், இல்ல பொது நிறுவனமா இருக்கட்டும், நம்முடைய அன்றாட பணியின் போது சேகரிக்கப்படும் தகவல்கள், அதை வச்சு இந்த தீமை எப்படி கம்பைன் பண்றாங்க அப்படின்னா, அரசு திட்டங்களை வகுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி கணக்கெடுப்பு சாம்பிள் சர்வே, இதுக்கு அதிக செலவு மற்றும் கால விரயம் ஆகிறது. அதனால ஏற்கனவே அரசிடம் இருக்கும் தரவுகளை கொண்டு நாம் துல்லியமாக முடிவுகளையும் செலவுகளையும் குறைப்பதற்காக இந்த கருப்பொருள் இந்த வருடம் முக்கிய நோக்கமாக வைத்துள்ளார்கள். இந்த கருப்பொருள் மூலம் அரசாங்கம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, தரவு ஒருங்கிணைப்பு, செயற்கை நுண்ணறிவு, தகவல் பாதுகாப்பு,

0: இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றுவதற்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.

அந்த காலத்துல எல்லாம் நாங்க கடிதம் எழுதுவோம், சொந்தக்காரங்களுக்கு சொக்காரங்களுக்கு உடமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு கடிதமா எழுதி அனுப்புவோம். அந்த கடிதத்துல படிக்கும் போது இருக்கிற உயிர்ப்பு வேற எதுல இருக்கு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கடிதம் எழுதுறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்ல ஆர்வமும் இல்லாம போயிடுச்சு, எல்லாத்தையும் போன்லயே பேசி முடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம பண்பலையோட பாசக்கார நேர்களாச்சே, பள்ளிக்கூட பிள்ளைய மாதிரி காலையில இருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு ரசிக்கிறவங்க, நிகழ்ச்சிகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கடிதம் வழியா எழுதி அனுப்பலாம்ல. முகவர் என்னன்னா கேக்குறீங்க? இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. கடிதம் எழுத முடியல அப்படின்னு கொஞ்சம் சடச்சுக்கிறவங்க மின்னஞ்சல் வழியாவும் எழுதலாம்ல. air.trichy@gmail.com இதுதாங்க மின்னஞ்சலோட முகவரி. மின்னஞ்சல்லையும் அழகு போல எழுதலாம் நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை. உங்க கடிதத்தையும் மின்னஞ்சலையும் வாசிக்க நாங்க தயாரா இருக்கோம். என்னங்க எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா?

இலைகள் உதிர்ந்த பட்டுப்போன மரம் கூட பல தருணங்கள்ல பறவைகளுக்கு புகழிடமா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க முதியவர்களும் அப்படிதாங்க, எப்பவுமே அடுத்த தலைமுறைக்கு அவங்க புகழிடமா தான் இருப்பாங்க. அனுபவத்திலையும் சரி அறிவிலையும் சரி. இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி பண்பலை 102.1.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக காத்திருக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மிக் கோலின்ஸ். இந்தியா கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான பிரதிநிதி குழு நாளை கனடா செல்கிறது. அடுத்த 6 மாதங்களில் ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் அமலுக்கு வந்த முதல் வாரத்திலேயே பெரும்பாலான கிராம பஞ்சாயத்துகளில் ஏராளமான மக்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். இதன் முதல் கட்டத்தை ஆய்வு செய்த அமைச்சர் அடுத்த 5 ஆண்டுகளில் 286,000 பஞ்சாயத்துகளில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்யப்படும் என்றார். இத்திட்டத்தின் கீழ் முறைகேடு ஏதும் நிகழாமல் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை இறக்குமதி செய்ய பூட்டான் மறுத்துவிட்டதாக பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் பழுது காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மறு மதிப்பீடு மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்த மாணவர்களில் மதிப்பெண் மாற்றமுள்ள மாணாக்கரின் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் திருமணம் வரம் வேண்டி சிறப்பு ஹோமம் இன்று நடைபெற்றது. 150-க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் லண்டன் லார்ட்ஸில் இன்றிரவு 8 மணிக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் விமர்சன மின்னஞ்சல்களோடும் வித்தியாசமான தகவல்களோடும் பாடல்களோடும் நனையலாம் இசை தூரலில்.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இசைத்துறை கேட்டு நினைச்சிட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஏற்கனவே கேரிமேன் சேவைன்னு ஒன்று அறிமுகப்படுத்தின மாதிரி இப்போ சீனாவில் பெண்கள் மத்தியில் புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஏற்பட்டிருக்கு. சிஸ்டர் கமிஷன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்களாம். மனரீதியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய பெண்கள் வயசில் தன்னோட

0: மனரீதியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய பெண்கள் வயசுல தன்னோட மூத்த அனுபவம் வாய்ந்த பெண்கள் கிட்ட மனம் விட்டு பேசுறதுனால அவங்களோட கஷ்டம் எல்லாம் குறையறதா இளம்பெண்கள் நினைக்கிறாங்களாம். இப்படி மத்தவங்களோட கஷ்டங்களை கேட்கறதுக்கு பணமா இல்ல அப்படின்னா உணவா கூட வாங்கிக்கிறாங்களாம். இதெல்லாம் கூலியாவாம். சிலர் இலவசமா கூட இந்த விஷயத்தெல்லாம் செய்யறாங்களாம். பேசாம இப்படி மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு கடையை போடலாம்னு நான் பாக்குறேன். நமக்கு இருக்கிற அனுபவத்துக்கெல்லாம் லட்சம் பேருக்கு ஆறுதல் சொல்லாங்க, ஆனா நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? இதே இசைத்துறல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நம்ம மனுஷ உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குங்க. இதெல்லாம் புரதம், மாவு, கொழுப்பு இந்த மாதிரி பல பொருட்களாலானது. ஒரு செல் வளர்ந்து ரெண்டா பிரியும். பிரிந்த இந்த செல் கிடைக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டு தன்னைத்தானே வளர்த்துக்குமா. அதுக்கப்புறம் நம்ம மரபணுவான டிஎன்ஏ இத நகல் எடுக்கும். அறிவியல் பாட புத்தகத்துல டிஎன்ஏ பார்த்துப்போம்ல, ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்ச மாதிரி ஒரு ரெட்டை இழை மாதிரி இருக்கும்ல, அதுதான் இந்த டிஎன்ஏல 320 கோடி ஜோடி சங்கிலி இணைப்பு இருக்கான். இணைந்திருக்கின்றோம், இது இசை தூரல்.

0: திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும், பிளாஸ்டிக் கழிவுகளாலும், ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
0: நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1

இசைத்துறை நிகழ்ச்சியில நேயர்களுடைய மின்னஞ்சலுக்கான தருணம் தான் இது. யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சியில வானம் நமது வளம் அப்படின்னு வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் காஞ்சனா மேடம் அவங்க முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளை பத்தி சொன்ன தகவல்லாம் சிறப்பா இருந்துச்சு. இயக்குனர் ஐயா முத்துப்பேட்டையில கலக்கக்கூடிய ஆறுகளின் பெயர்களையும் அலையாத்தி காடுகளில் இருக்கிற மரங்களுடைய பெயர்களையும் சொன்னது அறியாத ஒன்றை அறிந்தது போல சிறப்பா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை அமைத்த இயக்குனர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் அதிபதிக்கும் மனமார்ந்த நன்றிகள். காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சட்டத்தின் பார்வையில சட்டக்கல்வி குறித்து விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும் தலைப்புல உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் ஐயா அவங்க சட்டக்கல்வியை எப்படி படிக்கலாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னது பயனுள்ளதா இருந்துச்சு. மாணவர்களே இன்றைய எதிர்காலம் நமக்கானது. எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த துறை நமக்கானது, நமக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சட்டத்தோட போய்கிட்டு தான் இருக்கோங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னது இந்த நிகழ்ச்சியை முடிச்சாங்க கோகிலா மேடம், அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. 10 மணிக்கு போடாட்டம் போட நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, இருபட பாடல்கள் அருமை. 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில இடைக்கால பாடல்கள் இனிமையோ இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு இருக்காங்க.

டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்று நிகழ்ச்சிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதய ராகம் நிகழ்ச்சி 8 மணிக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வனம் நமது வளம் அப்படிங்கிற தலைப்பில் வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேலையா அவங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொல்லிமலை 20 குண்டையூசி வளைவுகளை கொண்டது அப்படின்னும், மூலிகைகள் சிறுதானியங்களில் பல வகை இருக்கு அப்படின்றதையும், வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆட்சி செய்ததாகவும் பல தகவல்கள் சொல்வது சிறப்பாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்த ஆர்பிஐ அவர்களுக்கும் அதிபதிக்கும் வாழ்த்துக்கள். 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வனவார விழா சிறப்பு நிகழ்ச்சியில் மரங்கள் ஆர்வலர் பி தாமாசையா அவங்க நிறைய மரங்கள் நடுவோம், தமிழ்நாட்டை பசுமையாக்குவோம் அப்படின்னும், எப்படி மரங்கள் நடலாம் அப்படின்னு, மண்ணுக்கேற்ற மரம் எது அப்படின்னு பல தகவல்கள் சொன்னது சிறப்பாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த அடைக்கலராஜய்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 3 மணிக்கு இசைதுறல் நிகழ்ச்சியில் தகவல்கள்லாம் சிறப்பாக இருந்துச்சு. நேர்களுடைய வண்ணமணல்களை இனிமையாக வாசித்த புதறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த மின்னஞ்சல. மூன்று மணி 26 நிமிடத்திற்கு நடந்து கொண்டிருக்கின்றோம். இது இசைத்துறல்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மணி 32 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஹலோ ஹலோ வணக்கம் அப்படின்னு தொலைபேசி வழியா அழைக்கிறது போலவே அதே பிணைப்போட மெனஞ்சல் அனுப்பியிருக்காங்க. பெரம்பலூர்லேருந்து தேவி வெள்ளிக்கிழமை போடாட்டம் போட நிகழ்ச்சியில் பாடல்கள் கொடுத்து தோழிக்கு வாழ்த்துக்கள். எல்லா பாடல்களும் அருமையா இருந்துச்சு. 11 மணிக்கு உங்களோட நாங்கள்ல பாடல்கள் கேட்ட எல்லா தொழிலுக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். மங்கை உலகம் நிகழ்ச்சி, மதுரை கீதம், எல்லாத்துலயும் பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நிகழ்ச்சியும் ரொம்ப அருமை. 3 மணிக்கு இசைத்துறை நிகழ்ச்சியில பாடல்கள் மட்டும் இல்லைங்க, மின்னஞ்சல அழகா வாசித்த அந்த தோழிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். 4 மணிக்கு வனக்குளங்கள்ல அதிபதி அபிராமி ரெண்டு பேரும் சூப்பரா விளையாண்டாங்க, நிகழ்ச்சி களை கட்டுச்சு. பொன்மாலையில அழகான பாடல் கொடுத்த அபிராமிக்கு வாழ்த்துக்கள். 8 மணிக்கு அழகான பாடல்களை கேட்ட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எங்கள் எல்லோருக்கும் பிடித்த பாடல்களை அறிவிப்பாளர் இருவரும் கொடுத்தார்கள், நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஹா, இன்னைக்கு நிகழ்ச்சி முழுக்க அவங்க பாடல்களை ரொம்ப ரசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த மின்னஞ்சல்ல தெரியுது. இதே நேர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய நிகழ்ச்சிக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் அருமையாக இருந்துச்சு, அதுக்கு தகுந்தாற் போல கவிதைகள் கொடுத்த அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். சின்ன சின்ன கவிதைகளாக இருந்தாலும் எங்களுடைய மனசை தொட்டு போச்சு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க.

அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கோங்க யார் அப்படின்னா, தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானை கோவிலில் இருந்துதான். வணக்கம், 3ஆம் தேதி அன்று காலை இணைத்தாலும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் மீனாட்சி அவங்க, பெண் கல்வியின் அவசியம் பற்றியும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்பதை பாரதியார் பாடல்கள் மூலமாகவும் ஔவையார் காக்கை பாடகையார் போன்ற பெண் கவிஞர்களை குறிப்பிட்டு விளக்கியதும் அருமை. இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில விடுதலை விதைப்பந்தம் மூலம் காடுகளை வளர்ப்பது பற்றிய தகவல் ரொம்ப அருமையா கொடுத்தாங்க ஜெயந்தி சுந்தர். இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில காய்கறி மற்றும் கிரை சாகுபடி பற்றிய தகவல்களை தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்வி முனைவர் விஜய செல்வராஜ் அவங்க வழங்கியது பயனுள்ளதா இருந்துச்சு. வழங்கிய பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காகவும் அவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை இணைத்தாலும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் குழந்தை பாலு அவங்க நேரத்தின் சிறப்பு பற்றி அருமையா விளக்கினாங்க. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில தினமும் உடல் சூட்டை

அணிக்க இரண்டு முறை பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் என்றும் சுத்தம் சுகம் தரும் என குளியலின் சிறப்பை பற்றி கூறியது அருமை. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில ஆலங்குடி அபிராமி அவங்க கிராமிய பாடல்கள் பற்றி நேர்காணல் சிறப்பா இருந்துச்சு. உடன் உரையாடிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த முனைவர் ஜெய்சங்கர் அவங்க உழவர் உலகத்தில் பேசினது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உழவர் செயலி மற்றும் ஈனாம் செயலிகள் பயன்பாடு பற்றியும் அதிக விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கூறியதும் அருமை. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மின்னஞ்சல் தொடுத்திருக்கிறாங்க. திருச்சி திருவானை கோவில் கீழே கொண்டையம்பேட்டையிலேருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டுட்டு இருக்கோம். இசைத்துறை நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 42 நிமிடத்திற்கு நனைந்து கொண்டிருக்கின்றோம். இசை தூரலில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அவங்க அனுப்பியிருக்க மின்னஞ்சல்ல 4ஆம் தேதி அதாவது நேற்று இரவு இசை நிமை நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய சரவணன் அவர்களுக்கும் புது அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆந்திராவிலிருந்து ஒரு நேயர் கேட்ட தூரல் என்னும் பூச்சி படத்திலிருந்து பூபாலம் இசைக்கும் பாடல் கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்துள்ளது என்ற தகவல் கூறியது அருமை. சரவணன் அவங்க தான் சொன்னாங்க, அவருக்கு பாராட்டுகள். இளையராஜா ஜானகி பாடிய சின்ன பொண்ணு சேல பாடல் நல்ல டியூன், நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று காலையில் 5 மணிக்கு சென்னை விவித் பாரதியிலிருந்து நம்ம பண்பலை வழியாக அஞ்சல் செய்த தெய்வீக ராகங்கள் நிகழ்ச்சியில் MS சுப்புலட்சுமி அவங்களுடைய தெய்வீக குரலில் வெங்கடேச சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாம ஒழிக்க கேட்டு பேரானந்தம் அடைந்தேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து அந்தோணிராஜ் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க மின்னஞ்சல். நேற்று காலை வசந்தழைப்பு நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பு விருந்தினர் ஆலங்குடி பி அபிராமி அவங்க கலந்துக்கிட்டு நாட்டுப்புற பாடல்கள் பற்ற பல அரிய தகவல்களை வழங்கியது அருமையா இருந்துச்சு. பாடல்களையும் அழகா பாடி நிகழ்ச்சியை மெருகூட்டினாங்க. அறிவிப்பாளர்களின் பங்கும் சிறப்பா இருந்துச்சு. பாராட்டுகள். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சூப்பர், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாதி இவங்கெல்லாம் அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல்ல 3ஆம் தேதி அன்று காலை வனம் ஒரு வளம் நிகழ்ச்சி கேட்டோம். தொகுப்பில் பிச்சாவரம் பற்றிய சதுப்பு நில காடுகள் தகவல்களை கேட்டு ரசிச்சோம். இதுவரைக்கும் கேட்காத மரங்கள் பெயர்கள் எல்லாம் இயக்குநர் ஐயா சொன்னாங்க. சுற்றுச்சூழல் மாசு அடைந்து தடுக்கிறது போன்ற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள், உயிர்களை காக்கும் சதுப்பு நிலம் இப்படி அப்படின்னு நிறைய பேர்கள். அப்பப்பா வன பாதுகாவலர் காஞ்சனா அவங்க சொல்ல சொல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. இயற்கையை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியும் அடைஞ்சோம். சிறப்புடன் அற்புதமா வினாக்களை தொடுத்து நிகழ்ச்சியை சிறப்புடன் தொகுத்த இயக்குநர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வன பாதுகாப்பு அலுவலர் காஞ்சனா மேடம் அவங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் இவங்க அனுப்பியிருக்க மின்னஞ்சல்ல வெள்ளிக்கிழமை என்ற மதியம் 1 மணிக்கு முதலை கீதம் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் கேட்டோம். நேர்களுடைய கடிதம் மூலம் எழுதிய பாடல்கள் அறிவிப்பாளர்கள் அவங்க படம் வெளிவந்த ஆண்டு பல பாடல்கள் உருவான விதம் நடிகர்கள் நடித்தது இதெல்லாம் பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. படங்கள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடந்து கொண்டிருக்கின்றோம் இசை தூரலில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல்

0: 10% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: இசைத்திரல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கும் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வனம் நமது வளம், பச்சை மலை பூ, உச்சி மலை தேனு, மனிதனுக்கு கம்பும் மாடுகளுக்கு சோளமும் விளைந்த நிலங்களில் இன்று பணம் கொழிக்கும் மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு போன்றவற்றை பயிர் செய்த மண்ணின் தரம் மாறிவிட்டது என்பது மட்டும் இயற்கையோட அழக கண்டு கழிக்கும் வகையில அரசு பல நல்ல திட்டங்களா மக்களை கவரும் வகையில சுற்றுலாதலமா செயல்பட்டு கொண்டிருக்கிறதையும் எங்கள் மனங்களை கவரும் வகையில் நிகழ்ச்சியினை ஏற்படுத்திய தந்த இயக்குநரே அவர்களுக்கும் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கந்தவேல் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு நிகழ்ச்சியை பத்தி அனுப்பியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா பொன்மலைப்பட்டியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமணிகம் தான். குறிப்பு அப்படின்னு சொல்லி கூடுதல் இணைப்பா எழுதியிருக்காங்க. இயற்கையின் சீதோசன நிலையும் எனது ஆரியர் நண்பனும் வானொலி நேயருமான ராஜமாணிக்கமும் நீண்ட மாதங்களுக்கு பிறகு எங்க கடையில உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்ததுல இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் உடலும் உள்ளமும் நன்றாக இருக்கும் அப்படிங்கறத உணர்த்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சிருக்காங்க இந்த மின்னஞ்சல. இந்த மின்னஞ்சல் வாசிப்புக்கெல்லாம் முன்னாடி நம்ம மனித உடம்போட டிஎன்ஏ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதை தொடர்ச்சியா சொல்றேன் கேட்டுக்கங்க. நம்ம மனுஷ உடம்புல இருக்க செல்கள் 320 கோடி சங்கிலி இணைப்ப நகல் எடுக்க வெறும் 4 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தை தான் எடுத்துக்குமா. நாம வேணா சோம்பேறியா இருக்கலாம், ஆனா நம்ம உடம்புல இருக்க செல்கள் ரொம்ப சுறுசுறுப்பானது. இது கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துக்கு இணையா வேலை செய்தான். இந்த டிஎன்ஏ உற்பத்தி செய்யப்பட்ட பின்னாடி இதெல்லாம் ஒண்ணு சேர்த்தோம்னா ஒரு தாவணியோட நீளத்துக்கு இருக்குமா. நம்ம உட்கருவுல இந்த டிஎன்ஏவை தான் திணிச்சு வைக்கிறாங்க. இது பார்த்தோம்னா ஒரு யானைய தீப்பெட்டிக்குள்ள அடைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம். அவ்வளோ பெரிய டிஎன்ஏவை இத்தனை ஒன்று உட்கருக்குள்ள அடைச்சு வைக்கிறது. இந்த பூமியில 320 கோடி ஆண்டுகளுக்கு மேலா இந்த டிஎன்ஏவோட பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பூமியில இருக்க எல்லா உயிரினமும் ஒரு தாய் மக்கள் தான். இந்த பூமியில எது அழிஞ்சாலும் டிஎன்ஏவுக்கு மட்டும் அழிவே கிடையாது. இது இசைத்துறல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வண்ணக்கோளங்களில் இன்று குறுக்கெழுத்து போட்டி. குறுக்கெழுத்து போட்டியில் இன்றைக்கு நீங்கள் எத்தனை கட்டம் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா, இடமிருந்து வளமாக 4 கட்டங்கள் போட்டுக்க போகிறீங்க. அதில் நடுவில் இருக்கக்கூடிய 2 கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் மேலே ஒரு கட்டம், கீழே ஒரு கட்டம், இதை தான் இணைச்சிக்க போகிறீங்க. இடமிருந்து வளமாக ஒரு குறிப்பு, மேலிருந்து கீழாக 2 குறிப்புகள் மற்றும் 3 கேள்விகள் நாம் இன்றைக்கு குறுக்கெழுத்து போட்டியில் கேட்க போகிறோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம்.

0: அதற்கான எண் 4431 246 102 1. அறிமுக நேயர்கள், 4431 240 102 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். நேரம் 4 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி தேர்தல் அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது. இதனையடுத்து வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரை அருகே மோசமான வானிலை காரணமாக மீன்பிடி படகு கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போன 6 மீனவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இவர்களுடன் படகில் சென்ற ஒருவரை வணிக கப்பல் மீட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சகம் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற இந்த இயந்திர படகு சிவப்பு எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தலை தொடர்ந்து கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பலத்த காற்றில் சிக்கி இவ்விபத்து ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நத்தம் நிலத்தில் வசிக்கும் அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து பணிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சாலையோர உணவு வணிகர்கள் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறையின் தஞ்சை மாவட்ட நியமன அலுவலர் விஜய லலிதாம்பிகை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான பயிற்சி மற்றும் முகாமில் இன்று உரையாற்றிய அவர், உணவு தயாரிக்கும் இடங்களில் பாதுகாப்புடன் கூடிய அடிப்படை வசதிகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் விடுமுறையை ஒட்டி இன்று பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நாளை பிரேசில் நார்வேயையும் மெக்சிகோ இங்கிலாந்தையும் எதிர்கொள்கிறது. காலிறுதி ஆட்டங்களுக்கு பிரான்ஸ், மொராக்கோ அணிகள் தகுதி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினே கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
6: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி.
7: தட்ஸ் ரைட்.
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி 4 நிமிடம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம விளையாட போறோம் மண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி. பாருங்க லோகநாதன், இன்னைக்கு நான் ரொம்ப சமத்து பிள்ளையா, நல்ல பிள்ளையா?
1: நீங்க சமத்து பிள்ளையா எதுவும் சொல்லல, ஆனா நான் சொல்லிட்டேன் நம்ம நேயர்களுக்கு கட்டங்களை செய்து சுருக்கத்துக்கு முன்னாடி.
0: நான் இங்கிட்டு போன சைக்கிள் கேப்ல நீங்க பைக் ஓட்டிருக்கீங்க,
1: அதேதான்
0: இந்த முறை நீங்க நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணிருக்கீங்க.
1: நம்ம நேயர்களுக்காக இத கூட செய்யலனா எப்படி?
0: பாருங்க மக்களே, ஒவ்வொரு வாரமும் நான் செஞ்சுட்டு இருக்க இந்த அரிய பணிய இடைவிடாத
1: என்னமோ அந்த இடத்துல உட்கார்ந்து
0: இடம்
1: இருந்து வளமா 4 கட்டங்கள் போட்டுக்கோங்க. இதுல நடுவுல இருக்கக்கூடிய

0: ரெண்டு கட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு
1: ம்
0: மேலே ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம்
1: ஓ
0: நினச்சிக்கோங்க.
1: ஆக
0: அப்போ மொத்தம்
1: மொத்தம்
0: எத்தனை கட்டம் இருக்கும்
1: கட்டம் எட்டு.
0: பார்த்தீங்கன்னா 8 கட்டம் இருக்கும். இடமிருந்து வலமாக நான்கு எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி நம்ம பதில் எழுத போகிறோம். மேலிருந்து கீழாக 3, 2 மேலிருந்து கீழாக நம்ம
1: எழுத
0: மூன்று
1: போறோம்,
0: மூன்று
1: மூன்று மூன்று
0: எழுத்துக்களில் பதில் எழுத
1: எழுத்துக்கள்ல பதில்
0: போகிறோம்.
1: வரப்போதா?
0: இடமிருந்து வலம் அதற்கான குறிப்பு எழுத்துக்களின் தொடக்கம், இதுதான் உங்களுக்கான
1: சரி.
0: குறிப்பு. மேலிருந்து கீழ்
1: ம்
0: உணவு, இதுதான் குறிப்பு. உணவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: அப்படியா?
0: மேலிருந்து கீழ் இன்னொரு குறிப்பு வந்து, அடுத்த குறிப்பு வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு.
1: என்ன இருக்கணும் அப்படியா?
0: ஆமாம், வாடிக்கையாளர்களோட எதிர்பார்ப்பு. இதுதான் இன்றைய முதல் கட்டங்களுக்கான மூன்று
1: குறிப்பு.
0: குறிப்பு. பதில் தெரிஞ்சால் நீங்களும் வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டியில் கட்டங்களில் நிரப்பலாம். உங்களுக்கான எண்
1: 0431 அப்படிங்கிற திருச்சியோட முன்னெடுப்பு எண்ணோட சேர்த்து 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணிலையும்,
0: அறிமுக நேயர்கள் சுழி 4-3-1, 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்லையும் வரலாம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை.

0: உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: மணிக்குழுங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: 4:11 இப்ப முதல் கட்டங்களுக்கான குறிப்புகளும் சொல்லியாச்சு. நேயர்கள் பதிலோடு வந்திருப்பாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு?
2: வருகிறாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம். நான் குறிப்புகளை கேட்கவே இல்லையே. எத்தனை கட்டம் இதெல்லாம் கேட்கவே இல்ல. வந்து நினைப்பு போட்டா வந்துடுச்சு.
1: அப்படியா? சரிங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்து நேயர் பதில் சொல்றத பாருங்க. அதுக்கப்புறம் வாங்க, அடுத்தடுத்த கட்டங்களை நிரப்புங்க.
2: நன்றி. நன்றிங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்து நேயர்,
0: அதாவது நம்முடைய நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே ஒரு முறை சொல்லிட்டோம்.
1: ஆமா
0: இல்லையா, உங்களுக்காக இருமுறை வேற சொல்லியாச்சு. நிச்சயமா கேள்விகளை உள்வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டங்களை நிரப்பி சுலபம் பதில்களை நிரப்பலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வாங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்.
0: இணைப்புல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கே. நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கலையே.
2: இப்ப கேக்குறதா?
1: இப்ப கேக்குதுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: லட்சுமி குமரன்
1: பேசுறேன்.
0: சொல்லுங்க லட்சுமிமா.
2: ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: சொல்லுங்க, எதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: தொடக்கம் வந்து அகரம்.
1: அகரம் அப்படிங்கிறது சரி. உணவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக சொல்லலாம், இல்லனா ஒரு பருவத்தை குறிக்கக்கூடிய சொல்.
0: விவசாயத்துல ஒரு
1: பருவத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படியும் சொல்லலாம்.
2: தெரியல.
0: அந்த விளையும் இல்லையா, நெல் எல்லாம் விளையறத இப்படி சொல்லுவாங்க.
1: யோசிக்க முடியலையா?
0: நிறைய விவசாயிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நெல் விளையறதுக்கு
1: அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க.
0: எப்படி விளையுதுன்னு சொல்லுவாங்க.
1: என்ன, எவ்வளவு குறிப்பு கொடுத்துட்டோமே. சரி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து இரண்டு கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிருக்கீங்க. இடமிருந்து பலம், அகரம் அப்படிங்கிறது சரி. மேலிருந்து கீழ இரண்டாவது குறிப்புக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. தரம் அப்படின்னு வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு. அடுத்து வந்து ஒரே ஒரு கட்டம் தான் இப்ப நமக்கு சொல்ல போறாங்க. அது யார் சொல்ல போறா? வருக. வணக்கம்.
0: ஆனா அதுக்கு சரியான திட்டம் திட்டம் வந்து. வணக்கம்.
3: வணக்கம். நான் நொச்சியத்துல மணி பேசுறேன்.
0: எந்த ஊருங்க?
3: நொச்சியம்.
0: நொச்சியத்துல இருந்து.
3: சரிங்க
0: சரிங்க.
1: நீங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க. யா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ரகம்.
1: ரகம் அப்படிங்கறீங்க. அப்படியா? நாங்க வந்து விவசாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னோம். பருவத்தை குறிக்கக்கூடிய சொல்
3: அப்படின்னு.
0: ரகம் இல்ல, இது வந்து இப்படி விளையுது நெல் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இப்ப அவங்க சொன்னாங்கல்ல குருவை,
3: ஆமா,
1: சம்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் பருவம் அப்படிங்கறதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துவோம் தமிழ்ல. நல்லா மழை பொழி, நல்லா மழை பொழிஞ்சிச்சுன்னா எல்லா பருவமும் நல்லா விளைஞ்சிச்சு அப்படிங்கறதுக்கு ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துவோம்.
0: சரி பரவாயில்ல, ஆனா நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள் ஐயா அதுக்கு. அதாவது எவ்வளவு குறிப்புகள் கொடுக்க முடியுமோ நாங்க
3: சொல்லிருக்கோம்.
1: களமா?
0: ஆனா கணபதி ஐயா நேத்துதான் வந்திருக்கீங்க.
1: உங்களுக்கான களம் இது இல்ல.
0: வாழ்த்துக்கள். நன்றி. இணைப்பு
1: களம் உள்ள வராதுங்க ஐயா. களம்ல நம்ம அகரம் சொல்லிருக்காங்க. இரண்டாவது எழுத்து க.
0: வணக்கம்.
1: பயிரா இல்லையே? அகரம் சொல்லிருக்காங்க.
0: யாரு எங்க இருந்துன்னு சொல்லாம பயிரா அப்படின்னு கேட்டீங்களே.
1: மேலிருந்து கீழாக இப்ப நிரப்பணும். அக்கா வந்து இரண்டாவது எழுத்தா இருக்குது. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் நீங்க போடணும்.

0: பருவத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
1: முதல் எழுத்து இல்ல, இரண்டாவது எழுத்து க.
0: முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். விவசாயத்துல ஒரு குறிப்பிட்ட பருவத்துல விளையும் நெல்லை நம்ம இப்படி சொல்லுவோம், இல்ல பயிரை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் சொல்லுவோம்.
1: நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா இப்படி விளைஞ்சிச்சுப்பா அப்படின்னு போல.
0: ஒரு வருஷத்துல மூன்று முறை,
1: ஆமா இதுக்கு மேல குறிப்பு சொல்ல முடியாது.
0: மூன்று பருவம் சொல்லுவாங்க நெல்லை பொறுத்தளவுல, வருஷத்துக்கு மூன்று பருவம் சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய சொல்.
1: அதேதாங்க,
0: சந்தேகத்தோட போகம் அப்படிங்கறது சரி இடமிருந்து பலம். ஒரு மாநிலத்தோட பெயர்
1: சரி,
0: இடமிருந்து பலம் நான்கு கட்டங்களுக்கான குறிப்பு. ஒரு மாநிலத்தினுடைய பெயர் மேலிருந்து கீழ், முதல் மேலிருந்து கீழ் அதற்கான குறிப்பு. நீள அளவீடு, நீளத்தை அளக்கக்கூடிய ஒரு பெயர் மேலிருந்து கீழ். இரண்டாவது குறிப்பு ஒரு அளவை கருவி,
1: அளவை கருவி
0: அளக்கிறதுக்கான ஒரு கருவி. என்ன கருவி? இந்த மூன்று குறிப்புகளுக்கும் பதில் தெரிஞ்ச அந்த கட்டங்களை நிரப்பியறலாம் நேயர்களே. பதில் தெரிஞ்சா வாங்க நம்ம வண்ண குளங்களுக்கு.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சிக்கு வர அழைக்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்தன்கோ வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணக்குளங்கள்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்,
8: வசந்தன் கோ சரி சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
9: தட்ஸ் ரைட்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் அண்ட் கோ சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்

0: நேரம் 4:23. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நாம விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி.
1: குறுக்கெழுத்து போட்டியில கட்டங்கள்லாம் சொல்லியாச்சு, கட்டங்களுக்கான குறிப்புகளும் கொடுத்தாச்சு. அந்த குறிப்புகள் எல்லாம் கேட்டு பதில விட வந்திருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்
1: ஐயா. வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
1: சரி, பதில் கண்டுபிடிச்சீங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
1: சொல்லுங்க பாக்கலாம்.
2: அவர் மாநிலத்தின் பெயர் வந்து குஜராத். அப்புறம் அளவைக்கு அளக்கறவுக்கு வந்து மேலிருந்து கீழ் 3 எழுத்து சொல் வந்து கெஜம்.
0: நீல அளவீடு, நீளத்தை வந்து எப்படி அளக்கறோங்கிறதுக்கான ஒரு.
2: ஆமா, நீல அளவீடுக்கு வந்து கெஜம்.
0: கெஜம்.
2: அப்புறம் அளக்க பயன்படும் கருவி வந்து தராசு.
0: தராசு.
1: ஆஹா,
0: வாழ்த்துக்கள். சிறப்பு,
1: அருமையா சொல்லுங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஒரே ஆளா வந்து வெற்றி வாகை சூடிட்டு போயிட்டாரு.
1: குறிப்பே கொடுக்க வேண்டியதுல பாருங்க, கூடுதல் குறிப்பு.
0: ஆமா, குறிப்பு கொடுத்ததுலதானே கண்டுபிடிச்சாங்க.
1: இல்ல, நான் சொல்லிட்டேன். அடுத்து கூடுதல் குறிப்பு கொடுக்க வேண்டியது
0: தேவை இல்லைங்க. கூடுதல் குறிப்பு எல்லாம் நீங்க கொடுக்கற குறிப்பே எங்களுக்கு பதில வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த குறிப்பை நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். இடமிருந்து பலம், அந்த 4 கட்டங்களுக்கான குறிப்பு. கொடையாளி.
1: கொடையாளியே இப்படி சொல்லுவாங்க.
0: ஆமா, இதுதான் குறிப்பு. மேலிருந்து கீழ் ஒரு நிறம்.
1: சரி,
0: மேலிருந்து கீழ் 2வது கட்டங்களுக்கான குறிப்பு. சங்க காலத்துல களை எடுக்க பயன்படுத்தப்பட்ட கருவிக்கு பெயர்.
1: ஒரு கருவி இருந்திருக்கு.
0: ஆமா, இப்ப நம்ம களை எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருப்போம் இல்லையா. இப்ப எல்லாம் நம்ம வந்து களைக்கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, களைக்கட்டு அப்படிம்பாங்க. சங்க காலத்துல களை எடுக்கும் கருவிக்கு ஒரு பெயர் இருந்திருக்கு. இலக்கியங்கள்ல அது பதிவாயிருக்கு. அந்த சொல்லதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அந்த பெயரை தான் நீங்க கண்டுபிடிச்சு அந்த குறிப்பு அந்த கட்டங்கள்ல நீங்க எழுத போறீங்க.

0: கொடையாளி நிறம் சங்ககால கலை எடுக்கும் கருவியின் பெயர். பதில் தெரிஞ்சா வரலாம் அண்ண குளங்களுக்கு.
1: வந்திருக்காங்க, ஆனா முயற்சி பண்ணிட்டே இருந்ததுனால பதில கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. வணக்கம்.
0: போன நேரே கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: முயற்சி பண்ணிட்டு இல்லையா? சரி, பரவாயில்ல. ஆனா இந்த பதில் எல்லாமே மிக சரியான பதில் தான். வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி.
0: ஓகே, நாங்க கொடுத்த இந்த குறிப்பு, இடமிருந்து வலம் கொடையாளி, மேலிருந்து கீழ் ஒரு நிறம், மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு, சங்ககால கலை எடுக்கும் கருவி. பதில் தெரிஞ்சா வாங்க வண்ண கோலங்களுக்கு.

0: வண்ண கோலங்கள்.
1: வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்.
1: வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: சுற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: உங்கள் நவனிதா செல்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் புதிய கலெக்ஷன்கள் அதிரடி தள்ளுபடி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர்ஸ் ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா செல்ஸ்ல. நவனிதா செல்ஸ் ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட் திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி.
5: குறுக்கெழுத்து போட்டியில குறிப்புகள் கொடுத்தாச்சு. எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க கொடையாளினா யாரு, நிறம்னா எது அப்படின்னு. சங்ககால கலை எடுக்கும் கருவியையும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
4: பாருங்க, நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கடினமான குறிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிருப்போம் சொல்றீங்க. ஆனாலுமே எங்க நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய சார்பா நான் சொல்லுகிறேன்.
5: சொல்லுகிறீங்களா? கேப்போமா, யார் இணைப்புல இருக்கா? வருக வணக்கம்.
6: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான மாலை வணக்கம். நான் திருச்சி சந்தனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேன். லோகநாதன் அவர்களுக்கும் யோகேஸ்வரி அவர்களுக்கும் மாலை வணக்கம்மா.
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாரம் தவறாம கண்டிப்பா கேட்டுருவேன்.
4: மகிழ்ச்சி. ஆனா நீங்க எங்களுக்கு கடிதம் எழுத மாட்டேங்கிறீங்களே.
6: கடிதம் எல்லாம் எழுதிக்கிட்டு தாங்க இருக்கோம், நெட்ல போட்டு இருக்கோம்,
5: மின்னஞ்சல் அனுப்பிட்டு இருக்கோம்.
6: முன்ன மாதிரி இல்ல, இல்ல கடிதம் உட்காந்து எழுத நேரம் இல்ல.
4: ஆமா,
6: அதனால மின்னஞ்சல் அனுப்பிடுறது.
4: சரி, மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா.
6: நன்றி. அதாவது வள்ளல்,
5: வள்ளல் கொடையாளிங்கிறதுக்கான
6: வெள்ளை,
5: வெள்ளை சரி, நிறம்
6: இன்னும் இன்னும் ஒண்ணுதான் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது குழு கொடுங்க, சொல்லிடுறேன்.
5: சங்க காலத்துல களை எடுக்கக்கூடிய கருவி, களை கொத்துன்னு நம்ம சொல்றோம்ல, களை அகற்றக்கூடிய கருவிக்கு பெயர் இலக்கியத்துல இப்படி வச்சிருக்காங்க.
4: ஆனாலுமே கூட நிச்சயமா நேயர்கள் அதுக்கான பதில கண்டுபிடிச்சுதான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். என்னங்க உங்களுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்து கூப்பிட்டேன்.
5: வணக்கம். வாங்க.
4: வணக்கம். யாரு?
7: கண்ணகி மேம்.
4: கண்ணகி, இங்க இருந்து பேசுறீங்க? சிலப்பரிகார கண்ணகியா?
5: அவ்வையார் பட்டி கண்ணகி. நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்கு.
7: கலையறியா சார், கலையறியா?

0: பேர்
1: என்ன பேர் சொன்னீங்க? நான் வேணா நோட் பண்ணிக்கிறேன், புது பேரா இருக்கு.
0: சொன்னீங்க அது அப்போ அப்போ உள்ளவங்க களையறின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அதுதானா?
1: அப்படியா? இல்ல இல்லைங்கய்யா, இப்ப இல்லம்மா, இது வந்து வள்ளல்னு சொல்லிருக்கீங்க, ரெண்டாவது எடுத்து வந்து லா,
0: சரி சரி
1: மூணே
0: சரி
1: எழுத்து தான் நீங்க சொன்ன. இல்ல இல்ல, நிறைய சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கலாம். ஆனா சங்க காலத்துல இப்படி இலக்கியங்கள்ல களை எடுக்கக்கூடிய கருவிக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு.
2: ஆனா நல்ல முயற்சி கண்ணகி, வாழ்த்துக்கள்.
0: சரிங்க சார், சரிங்க.
1: வாங்க,
2: நன்றி நன்றி.
1: அடுத்த நேற்று கேட்போமா?
2: கண்டிப்பாக கேட்டு விடலாம். வணக்கம். என்ன இது, நான் கேட்டலான்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் பெரிய ஒரு பல்பா, எரியாத பல்பா கொடுத்துட்டு போறாங்களே.
1: எதை வச்சு களை எடுத்திருப்பாங்க, அப்படி என்ன பேர் அது?
2: இல்ல, அவங்களும் இதே பதிலதான் யோசிச்சிருப்பாங்க போல. ஆனா இது இல்லோகநாதன் சொல்லிட்டாரு, அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்களா, இல்ல தேடிக்கிட்டே இருக்காங்களா தெரியல. வணக்கம்.
1: வணக்கம்.
2: என்னங்க
1: அது? சரி யோகேஸ்வரி, நீங்க களை எடுத்திருக்கீங்களா கொள்ளையில எல்லாம் போய்?
2: எங்க வீட்டு வாசல்ல அங்கிட்ட இந்த புல் பூண்டெல்லாம் முளைக்கும், அப்ப சும்மா எடுத்து போட்டிருக்கேன். என்னுடைய கையாலே அதையே வந்து களை எடுக்கும் கருவியா.
1: கையாலே எடுத்து போட்டுருவீங்க, கருவி எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, கையே கருவி தாய்யா,
2: அதுவே ஒரு பெரிய ஆயுதம்யா அப்படின்னு அதுலயே நான் எடுத்திருக்கோம். அதனால எனக்கு வந்து
1: கண்டிப்பா உங்களுக்கு
2: தெரியும், எனக்கு தெரியும் பாருங்க, எனக்கு தெரியாதுன்னு நீங்க பாட்டுக்கு நினைக்க கூடாது.
1: சரியா தெரியும் அப்படின்னா எனக்கு கண்ணு தெரியும், எய்தாப்ல தானே வச்சிருக்கிற பேப்பர், அதை பார்த்தா தெரியுது அப்படின்னு.
2: இல்ல இல்ல, அதுக்கான பதில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க சொல்றதுக்கு முந்தையே. சரி, நான் சொல்லிட்டேன்னா நேர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுமே, இன்னொருத்தர் வாய்ப்பை தட்டி பறிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வந்து சொல்லாம இருக்கேன். பாத்தீங்க நீங்க வந்து, அதனால நீ தவறா எடுத்துக்க வேணாம், எனக்கு தெரியாதுன்னு எதுவும்.
1: அப்படியா?
2: அப்படியே நினைக்கல.
3: வணக்கம்,
2: யாருங்க? வெங்கடையா, நீங்களாவது அந்த பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அதுக்கு வந்து அழகு.
1: அழகா?
3: அழகு குத்தர் குத்தி களை எடுக்க அழகு.
1: நிறைய பேர்கள் இருக்குது, ஆனாலும் இதுக்கான சரியான பேர் என்னங்கறத நானே சொல்லிடுறேன். துளர். துளர் அப்படிங்கிறது சங்க காலத்துல களை எடுக்கும் கருவியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்திருக்கு, துளர். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. அழகா வந்து எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சாங்க. களை எடுக்கும் கருவியில இத்தனை கருவி, இத்தனை பேர் இருக்கா ஒவ்வொரு ஊர்லயும் அப்படிங்கறதையுமே
2: இப்ப நமக்குமே இரண்டு மூன்று பேர்கள் புதிதா அதுல தெரிஞ்சிருக்க மாதிரிதான் இருக்கு இல்லையா. அதே மாதிரி நேயர்களும் இதுக்கான பதில தெரிஞ்சிருப்பாங்க. சரி, அடுத்த கட்டங்கள் குறிப்புகள் கொடுத்தலாமா?
1: இடமிருந்து பலம், உச்சம்,
2: உச்சம்
1: அல்லது ஒரு திரைப்படத்தோட பெயர். உச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அல்லது ஒரு திரைப்படத்தோட பெயர் இது.
2: சரிங்க.
1: மேலிருந்து கீழ், எல்லை மீறிய ஆசை. எல்லை மீறிய ஆசைக்கு ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கு.
2: அப்படியா?
1: மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு வந்து மேல் தட்டு, நம்ம வீடுகள் எல்லாம் மேல வந்து
2: பொருட்களை எல்லாம்
1: வைக்கிறதுக்காக வச்சிருப்போம் மேல் தட்டு. ஆங்கிலத்துல லாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
2: பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்கிற இடம்,
1: இதுதான் உங்களுக்கான குறிப்பு, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: ஆஹா, நாங்கள் இவ்வளவு சுலபமாக அந்த மூன்றாவது குறிப்புக்கான குறிப்பை சொல்லிட்டோம், கேள்விக்கான குறிப்பை சொல்லிட்டோம். நேரிலே 4:39 ஆயிடுச்சு இன்னைக்கு வனக்குளங்களில் குறுக்கெழுத்து போட்டியில். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சுவாங்க. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 101.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வனக்குளங்கள்.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: பல்டி பக்குற டர்ல உடன பல்தே, வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே, பிசிறு கல்பி பெருல உடன பல்தே.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு

0: 4 மணி 46 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி.
1: உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அல்லது ஒரு திரைப்படத்தோட பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த திரைப்படம் வந்து இந்த பெயரை கேட்டீங்கன்னாவே எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா வந்து நம்ம ஞாபகத்துக்கு வந்துருவார். அப்படிப்பட்ட ஒரு படம்.
0: அப்படியா?
1: ஆமா. இதுதான் வந்து அந்த 4 கட்டங்களுக்கான குறிப்பு. மேலிருந்து கீழ், எல்லை மீறிய ஆசை.
0: சரி,
1: அடுத்த குறிப்பு வந்து மேல் தட்டுன்னு சொன்னோம். கூரை வீடுகள், ஓட்டு வீடுகள்லாம் அந்த குச்சி வச்சு அமைப்பாங்க, மேல வந்து பொருள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு.
0: இப்ப எல்லாம் பொருட்களை வைக்கிறதுக்கு. ஆமா,
1: இப்ப கான்கிரீட் கட்டிடத்துல எல்லாம் வந்து நம்ம வீடுகள்ல பொருள் வச்சுக்கிறதுக்கும் இப்ப அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கு, அதற்கு பேர் என்ன?
0: அதுதான் நீங்க கேட்ட கேள்வி. அப்படியா? சரி,
1: இந்த பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு? வருக, வணக்கம்.
0: வணக்கம்,
1: வாங்க. யார் பேசுறீங்க
0: சொல்லுங்க? யார் இங்க இருந்து?
1: சத்யா, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில. எங்க இருந்து பேசுறீங்க சத்யா?
2: ஏர்போர்ட் கிட்ட இருந்து.
1: ஏர்போர்ட் கிட்ட என்ன பண்றீங்க?
2: வர்க் பண்ணிட்டு இருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில.
1: சரி சரி சரி, புதிய நேயரா? ரொம்ப அமைதியா பேசுறீங்க.
0: சொல்லுங்க.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? இடமிருந்து பலம் வந்து உச்சம், அல்லது ஒரு திரைப்படத்தோட பெயர். பரணிங்கிறது சரி, மேல் தட்டு. மூன்றாவது குறிப்புக்கு பதில சொல்லிட்டீங்க. முதல் இரண்டு குறிப்புக்கு, எல்லை மீறிய ஆசை. பேராசையா? இல்லை, பேராசை வந்து அந்த குறிப்புக்கான பதில் சரிதான், ஆனா இந்த கட்டத்துக்குள்ள அது பொருந்தாது. இன்னொரு சொல் இருக்கு, தெரியல. ஒரு பதில கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த இரண்டு கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்க?
0: நன்றி நன்றி சத்யா. என்னை தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, தொடர்ந்து பங்கேறுங்க, சரியா? நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் யாரு அப்படின்றத பார்த்தலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காட்டு.
0: முள்ளக்காட்டுல இருந்து பாபையா. பாபையா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
0: பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: சொல்லுங்க.
3: அந்த உச்சத்துக்கு சிகரம்.
1: சிகரம் அப்படிங்கிறது சரி.
3: அப்புறம் மேல் தட்டு கேட்டீங்க சார், அதுக்கு பரன்.
1: பரன்.
3: அப்புறம் எல்லை மீறிய செயல் ஆசை வந்து வரம்பு.
1: இல்லையே, நீங்க சிகரம் சொல்லிருக்கீங்க, இரண்டாவது எழுத்து க. பரன் சொல்லிட்டீங்கல்ல அழகா, இரண்டாவது எழுத்து ரா வச்சு பரன் சொல்லிட்டீங்க, பக்கா. ஆமா, சிகரம். இப்ப வந்து இதுல காவை மையமா வச்சு மேல ஒரு எழுத்து கீழே ஒரு எழுத்த போட்டீங்கன்னா இதுக்கான பதில் வந்துடும். எல்லை மீறிய ஆசை, அளவு கடந்த ஆசை, ஒரு ஆபத்தான ஆசை அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி, இமா மற்ற கேள்விகளுக்கு பதில் தெரியுதுங்களா?
1: நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேரத்தில் நான் பேசலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: அன்பு தம்பி லோகநாதன் அவர்களுக்கும் தமிழ் மொழியின் கதலி அன்பு தொழில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யார்?
4: தஞ்சாவூர் ராபிரகாம் படத்தில பத்மாவதி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் தம்பி. தம்பி எப்படி இருக்கீங்க? போன வாரம் போலியோ சொத்து முதல்ல போட்டு போட்டீங்களா வீட்டுக்கு?
0: அதனாலதான் தெம்பா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு தம்பி.
4: நீங்க போட்டீங்களா யோகேஸ்வரி?
0: நானும் போட்டு வந்துட்டேங்க. காலையில வரும்போதே, பணிக்கு வரும்போதே நான் வந்து போலியோ சொட்டு
1: முதல்ல எல்லாருக்கும் போட்டு வேணா விட்டோம். எங்களுக்கு யாராவது போடுவாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா?
4: நாங்க நம்புறோம் தம்பி, எங்க தம்பி சொன்னா நாங்க நம்புவோம்.
0: பாருங்க, அப்ப தங்கச்சி நம்ப மாட்டீங்க?
4: தங்கச்சியும் நம்புவோம்பா.

0: தம்பி தான் இந்த கேள்வியை கேட்டாரு, அதனால நான் தம்பிக்கு சொல்றேன்.
1: சரி சரி
2: சரிங்க,
1: சரிங்க.
2: பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இல்ல, முதல்ல சொன்ன அந்த ரெண்டு பதிலும் நான் நினைச்சு வச்சுதான் இருக்கு, இன்னும் ரெண்டரை சொல்லிட்டு போயிட்டாங்க. மூணாவது கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. சிகரம் பரன், அது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு.
1: ஆமா,
0: அதுக்கப்புறம் மூணாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, அது தெரியல.
1: அதான் எல்லை மீறிய ஆசை, அதாவது வரம்பு மீறிய ஆசைய இப்படி ஒரு சொல் சொல்லுவாங்க தமிழ்ல.
0: அது பேராசை, அது வராது.
1: ரெண்டாவது எழுத்து வந்து க.
0: என்னப்பா?
1: அதான் ரெண்டாவது எழுத்து க வருது. மேல ஒரு எழுத்து கீழே ஒரு எழுத்து போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாமே.
0: நன்றி,
1: வணக்கம். போன வாரம் போட்ட போலியோ ஞாபகப்படுத்திட்டாங்க. அதாவது ஏன் இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எல்லை மீறிய ஆசை,
2: இல்ல நீங்களே
1: நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மேல அளவு கடந்த ஒரு ஆசையை வைக்கிறோம்ல,
2: சரி,
1: வரம்பெல்லாம் தாண்டி வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி
2: ஆசையா?
1: அதீத ஆசையை அப்படி சொல்லுவாங்க.
2: அப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க?
1: அதீத ஆசையை அப்படி சொல்லுவாங்க. அதான் அதுக்கான பதில் நம்மளே சொல்லிடலாமா?
2: ஆமா, நானும் வாயிலிருந்து பதில வாங்கிடலாம் பாக்குறேன்.
1: சொல்லம் அப்படிங்கிறது சிகரம் அப்படிங்கிறது, சரி. எல்லை மீறிய ஆசை அதாவது அதீத ஆசை அப்படிங்கிறது மோகம்.
2: ஓ,
1: மேல் தட்டு அப்படிங்கிறது பரன்.
2: பரன். ஆக இந்த கடத்துக்கான பதில நிரப்பியாச்சு. அடுத்த கடத்துக்கான குறிப்புகளோட
1: நம்ம சொல்லிடலாமா?
2: ஆமா,
1: இடமிருந்து பலம், இழப்பு,
2: இழப்பு,
1: இழப்பை குறிக்கக்கூடிய சொல். மேலிருந்து கீழ், காசு பணம், இதை குறிக்கக்கூடிய சொல்.
2: துட்டு மணிமணி இல்லையா?
1: மேலிருந்து கீழ், ஒரு படகு வகை.
2: படகு வகை. சரி நேர்களே, இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சு அழைக்கலாம் மனக்குழங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டிக்கு.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திரு

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: 4:58 ஆகப்போது. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கலங்களில் குறுக்கெழுத்து போட்டியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. கேட்ட கட்டத்துக்கான பதிலோடு வந்திருக்கிற நேயர் வணக்கம்.
1: வருக, வணக்கம். சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: யாரை கேட்டு பேசுறீங்க?
2: நான் தோனிராஜ், சென்னையில இருந்து பேசுறேன். அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமையா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன் மேடம். பதில் கண்டுபிடிச்சேன்.
0: சொல்லுங்க.
2: நட்டம், துட்டு, ஓடம்.
1: அடடா அடடா, அருமை
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: நிகழ்ச்சி
2: அருமையா
1: இருக்கு.
0: ஆமா, மொத ஜெயா விவேகானந்தன் வந்து தொடங்கி வச்சாங்களா கும்பகோணத்துல இருந்து. சென்னையில இருந்து அந்தோனிராஜ் வந்துட்டு வண்ணக்குளங்களை முடிச்சு வச்சிருக்காரு பாத்துக்கங்க.
1: இன்னைக்கு வந்து எல்லா நேயர்களுமே வந்து ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க. நிறைய நேயர்கள் வந்து புதுசாகவும் பங்கேற்றாங்க.
0: ஆமா, இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற அமைச்சித்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி தாங்க, வாழ்க்கையில மனுஷனுக்கு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜெகஜம். அதனால வந்து வெற்றி ஆகலையா அப்படின்ற வருத்தம்லாம் படாதீங்க. வனக்குளங்கள் நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதே மிகப்பெரிய வெற்றி. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 காத்திருக்கு பொன்மாலை. அதற்கு முன்பாய் கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபோவோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் உரையாற்றவுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நகரங்களில் காணப்படும் போக்கு

போக்குவரத்து நெரிசலுக்கும் மிதிவண்டி பயணம் மிகச்சிறந்த தீர்வாகும் என மத்திய இளையோர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் கீழ் மிதிவண்டி பயணம் மேற்கொண்ட அவர், மனம் உடல் ஆன்மா ஆரோக்கியமாக இருக்க இது உதவுவதாக குறிப்பிட்டார். உலக தமிழ் மாநாட்டை நடத்துவது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அமெரிக்கா சென்றுள்ளார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் ஒப்புதலை அடுத்து இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. உலக தமிழர்களை இணைப்பதே இம்மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிய பேருந்து சேவையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாருடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு தாள் 2 160,929 பேர் எழுதியுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 613 மையங்களில் இன்று நடைபெற்ற இத்தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் சுமூகமாக நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருச்சி உறையூர் சாலை ரோடு பகுதியில் தனியார் மருத்துவமனை கட்டுமான பணிக்கான சாரம் இன்று மாலை சரிந்து விழுந்ததில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து அப்பகுதியில் பாதிக்கப்பட்டது. சாரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து உறையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் முழுவதிலுமிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

அந்திசாயும் அற்புத மாலை பொழுதில் இசை பிரியர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். காலநதியில் எத்தனையோ மாற்றங்கள், ஆனால் காதலின் மொழியில் மட்டும் காந்த ஈர்ப்புகள். இடைக்கால காதல் பாடல்களை ஏந்தி வரும் இது பொன்மாலை. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. பாடல் வருகிறது நினைவோ ஒரு பறவை படத்திலிருந்து.

என் கண்மணி என் பாடத்தில்

0: பாடிய பாடல் கேட்டோம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றுக்கும் காதல் வரிகளுக்கும் இசைக்கும் உங்கள் இதயங்களுக்கும் இடையில் ஒரு பாலமாய்

அதிகமில்லை படத்தில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் மாலை 5:15. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. பொன்மாலையில் அடுத்து இனிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்த குரல்கள்ல. சிவா படத்தில் இருந்த

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: ஐந்து மணி 21 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. மண்ணை நம்பி வாழும் மனிதர்களில் நெஞ்சில் மழைக்கால மேகமாய் பொழியும் ஒரு காதல், ஆட்டு மந்தை கூட்டத்தின் நடுவே அன்பால் நெய்த ஒரு அழகிய காதல் காவியம் இது.

5:26 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. அதிகாலை பனித்துள்ளியாய் அந்திமாலை பொழுதுநீர் நமக்குள் நனைந்து கொண்டிருக்கும் ராகம் இது. ராஜா சின்ன ரோஜாவின் ராஜாங்கத்து இசை தூரல் இது.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும், பிளாஸ்டிக் கழிவுகளாலும், ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
0: நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காத நீர் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: நேரம் மாலை 5:33. இன்னிசை தூரலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பெண்ணின் கைகளில் ஆடும் வளையல்கள் பேசத் துடிக்கும் காதலின் சத்தம் இது.

5:38 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அந்தி சாயும் இந்த மாலை பொழுதில் அதிகாலை பணியின் குளிர்ச்சியை தேடி ஒரு பயணம்.

நட்பு படத்துல கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். 5:43 இடைக்கால இன்னிசை பாடல்களின் அணிவகுப்பாய் இது பொன்மாலை. பூந்தோட்டத்து பூக்கள் எல்லாம் காவலனை தேடி ஏங்குவது போல காதல் நெஞ்சம் தன் பாதியை ஏங்கி பாடும் பாடல் இது.

0: கேட்ட பாடல் சித்ரா மனோ இணைந்து பாடியது பூந்தோட்ட காவல்காரன் படத்திற்காக. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: சர்க்கரை பந்தல் படத்தில் சுனந்தா பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலேயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.

0: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
1: சிலருக்கு இசை பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
0: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
0: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
1: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
0: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: ஐந்து மணி 55 ஆயிட்டு இருக்க இந்த வேளையில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. சுவாசிக்கும் காற்றும் நேசிக்கும் நெஞ்சமும் ஒன்றோடு ஒன்று கலந்திடும் உன்னத கணம் இது.

0: இதமான இடைக்கால திரை இசை பாடல்களை ஏந்தி வந்தது இன்றைய பொன்மாலை. நேயர்களே, நமது அலைவரிசைகளில் அடுத்து தகவல்கள் பல தரும் ஆரவாரம். ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். நாட்டில் பருவமழை காலத்தில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் சமூக பங்களிப்பு மூலம் ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்த பிரதமர், அனைத்து வீடுகளிலும் குடியிருப்பு வளாகம் மற்றும் பணியிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த அறிவுறுத்தினார். வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்க சம்பவத்தில் உரிய உதவிகளை வழங்கிய இந்தியாவிற்கு அந்நாட்டின் தற்காலிக அதிபர் டெல்சி நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நத்தம் நிலத்தில் வசிக்கும் அனைவருக்கும் பட்டா விரைவில் வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து

பணிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ஆணவ கொலைக்கு எதிரான புதிய சட்டம் தமிழகத்தில் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதுகுறித்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்ததை குறிப்பிட்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பல்வேறு இடங்களுக்கான விமான சேவை இன்று காலை பாதிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் சாலை போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டை 3620 பேர் எழுதியுள்ளனர். விடுமுறை தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் இன்று அலைமோதியது. குற்றாலம், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகுத்துறை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் குடும்பத்துடன் அதிக அளவில் காணப்பட்டனர். புதுக்கோட்டை அருள்மிகு குறுந்தாடி ஐயனார் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் உட்பட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி திரளான பக்தர்கள் குவிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச், ரஷ்யாவின் ரோமனையும், இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஜப்பானின் ஷின்டாரோவையும் இன்று எதிர்கொள்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பகலெல்லாம் உழைத்து களைத்த இதயங்களுக்கு இதம் தரும் மெல்லிய தாலாட்டு இந்த மாலை பொழுது. பறவைகள் தன் கூடு திரும்புவது போல நம் மனமும் கவலையை மறந்து அமைதி கூட்டை அடையட்டும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது தகவல்கள் பல தரும் ஆரவாரம். இணைந்திருங்கள் நேயர்களே.

ரமணா படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு அணிஞ்சிருக்கோம். இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நேரம் 6:08. இன்னைக்கு ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இளைஞர்கள், அதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகத்தான் நம்ம திருச்சியில டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி ஆரம்பம் அப்படிங்கிற இந்த தகவல் தான். யாருக்கு எங்கே அப்படின்னா, நம்ம திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்கிட்டாங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10:30 முதல் மதியம் 1:30 வரை நடைபெறும் இந்த வகுப்பில் வாராந்திர தேர்வுகள், இலவச பொருட்கள், தனிப்பட்ட வழிகாட்டுதல், நூலகம், வைஃபை வசதி, முழுமையான மாதிரி தேர்வுகள் இவ்வளவும் கொடுக்குறாங்க. இந்த வசதியை கண்டிப்பாக இளைஞர்கள் பயன்படுத்திக்காமல் இருப்பீங்களா என்ன? இது கொடுத்த கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா 0431-241-3510 அப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நம்ம கேட்டணிஞ்சிருக்கோம் ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து
1: உணவுங்கிறது நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் சாப்பிடுறோம், ரொம்ப துக்கமா இருந்தாலும் சாப்பிடுறோம், போர் அடிச்சாலும் சாப்பிடுறோம், பொழுது போகிறதுக்கும் சாப்பிடுறோம். எப்ப சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடுற உணவோட நிறம், குணம், தரம், சுகாதாரம் இதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இத பத்தி விரிவா உங்களுக்கு தெரியணும்னா தவறாம கேளுங்க உணவை மருந்து நிகழ்ச்சிய. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
2: ஆரோக்கியமான உணவு என்று நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் அந்த உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுமையா நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தா நமக்கு தெரியாது. ஏன்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும் உணவுகளில் கூட சில சமயம் நம்ம சமைத்து சாப்பிடும்போது சத்துக்கள் இழக்கும். ஆனால் உணவுகளை பச்சையாக சாப்பிடும் போது முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். அதனாலேயே உணவுகளை தேர்வு செய்து சாப்பிட்டால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவற்றை நாம் விரும்பும் வகையில் சுவையாகவும் விதவிதமாகவும் சமைத்து சாப்பிடுகிறோம். ஆனால் சில உணவுகளை சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடும் போதுதான் அதில் உள்ள உயிர் ஊட்டமுள்ள சத்துக்கள் அப்படியே முழுமையாக நம் உடலுக்கு கிடைக்கும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் என்னும் வைட்டமின் ஏ உள்ளது. மிகவும் பிடித்தமான காய்கறிகளில் ஒன்று கேரட். பச்சையாக சாப்பிடும் போது அதில் உள்ள

0: வைட்டமின் ஏ மற்றும் நார்ச்சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதன் மூலம் சர்ம ஆரோக்கியமும் கண் ஆரோக்கியமும் பல மடங்கு நமக்கு மேம்படும். ஸ்பினாச். ஸ்பினாச் என்னும் பசலை கீரை நாம் எப்போதும் கீரைகளை பொரியல், மசியல் அல்லது கூட்டு செஞ்சுதான் நம்ம சாப்பிட்றோம். குழந்தைகள் பெரும்பாலும் கீரையை சாப்பிடுவது இல்லை. ஆனால் ஸ்பினாச் பச்சையாக சாப்பிடும்போது தான் அதன் சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதில் உள்ள வைட்டமின் சி, இரும்புச்சத்து மற்றும் ஃபோலேட் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும், செல்களின் வளர்ச்சிக்கு உதவி செய்யும். அடுத்து நட்ஸ் வகைகளை பொறுத்தவரையில் தேவையான புரதங்கள் தொடங்கி ஆற்றல் மிக்க மினரல்கள் அவற்றில் நிறைந்து இருக்கும். ஆனால் நட்ஸ் என்றாலே நாம் அதை நெய்யில் வறுத்து, மசாலா சேர்த்து அல்லது இனிப்பு சேர்த்து லட்டாக செய்துதான் சாப்பிடுறோம். இப்படி சப்ரஸ் செய்யும் போது அதன் சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைப்பதில்லை. நட்ஸ் வகையை பொறுத்தவரை அப்படியே பச்சையாதான் சாப்பிட வேண்டும். பாதாம், வால்நட் உள்ளிட்ட நட்ஸ் வகைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் மினரல்கள் மூளை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்கள் ஆகும். அடுத்து பூண்டில் இருந்து வரும் கடுமையான வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் சமைத்து சாப்பிடும் போதுதான் அதன் சுவை பிடிக்கும். ஆனால் பூண்டை சமைத்து சாப்பிடுவதை காட்டிலும் பச்சையாக சாப்பிடுவதுதான் நல்லது. பூண்டில் உள்ள அல்சின் என்னும் ஆற்றல் மிக்க மூலக்கூறு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் விரும்பாத காய் என்றாலே அது குடைமிளகாய் என்று சொல்லலாம். ஆனால் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கும் ஒரு காய். இதை நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் போன்றவற்றில் சேர்த்து சமைத்துதான் சாப்பிடுகிறோம். ஆனால் குடைமிளகாயை பச்சையாக சாப்பிடலாம். அதில் எந்தவித காரமும் இருக்காது. மெல்லிய இனிப்பு சுவையுடன் தான் இருக்கும். சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு ஆகிய நிறங்களில் இருக்கும் இந்த குட மிளகாயை சாலட் போன்றவற்றில் சேர்த்து சாப்பிடும் போதுதான் அதிலுள்ள வைட்டமின் சி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். வெள்ளரிக்காயை நாம் மிகவும் சாதாரணமாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் அதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். நீர்ச்சத்து மிகுந்தது. கிட்டத்தட்ட 90% மேல் நீர்ச்சத்து கொண்டது. அறிவியல் ஆய்வின்படி சொல்ல வேண்டுமென்றால் தண்ணீரில் நம் உடலுக்கு கொடுக்கும் ஹைட்ரேஷனை விட வெள்ளரிக்காயில் அதிகம் கொடுக்கிறது. இதில் உள்ள நார்ச்சத்து ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் அடைவீர்கள்.
1: காய்கறிகளை சமைக்காம சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகள்லாம் என்னென்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம திருச்சி மாநகர பகுதி மக்களுக்கு தான். நம்ம திருச்சி மாநகரத்தின் சில பகுதிகளில் வர செவ்வாய்க்கிழமை குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு மாநகராட்சி தெரிவிச்சிருக்கு. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கம்பரசம்பேட்டை டர்பைன் நீரேற்று நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான குடிநீர் உந்து குழாய் குடமுருட்டி அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக பதிக்கப்பட்ட குடிநீர் உந்து குழாயுடன் இணைக்கும் பணி நாளை மேற்கொள்ளப்பட இருக்குது. இதனால் டர்பைன் நீரேற்று நிலையத்திலிருந்து மலைக்கோட்டை சிந்தாமணி ஆகிய மேல்நிலை நீர் தேக்க தொட்டிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் வரும் 7ஆம் தேதி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் அதாவது 8ஆம் தேதி முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செய்யப்படும். எனவே இதனால் ஏற்படும் சிரமத்தை பொதுமக்கள் பொறுத்து குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. கேட்டிணைஞ்சிருக்கோம் ஆரவாரம், தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். கண்ணு

0: நேர்களே, நமது அலைவரிசைகளில் மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இசைக்கும் ஆரவாரம்.
1: சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
3: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1 தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள்

0: முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
1: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிறபோது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்ற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகளை உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
0: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போகும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
2: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரம்

0: தினத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும், 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும், 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென், ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர், அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: More bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:41. மீண்டும் அரங்கேறுகிறது ஆரவாரம்.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:47. ஆரவாரம் தரும் தகவல் யாருக்கு அப்படின்னா, பெரம்பலூர் கோட்டத்திற்குள் மங்கூன் துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு தான். மங்கூன் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெற இருக்குது. இதனால அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான குறும்பலூர், பாளையம், புது ஆத்தூர், ஈச்சம்பட்டி, மூலக்காடு, லாடபுரம், அம்மாபாளையம், களரம்பட்டி, மங்கூன், நக்கசேலம், புது அம்மாபாளையம், அடைக்கம்பட்டி, டி களத்தூர் பிரிவு சாலை, சிறுவயலூர், குரூர், மாவிலங்கை, விராலிப்பட்டி, கண்ணப்பாடி, சத்திரமனை, வேலூர், கீழ்கணவாய், பொம்மனப்பாடி ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யலாம். அப்படி திட்டமிட்டு நாம எந்த ஒரு செயலையும் செஞ்சோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை.
1: வாழ்க்கை ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
2: ஏண்டா,
1: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
3: டோன்ட் வரி, பி ஹாப்பி.
2: தோ வந்துடுப்பா டோலகு.

நாம் கேட்டு நின்றிருக்கிறோம் ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, கால்நடை வளர்ப்போருக்கு தான். கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் நடைபெறுதுங்க. அதனால எல்லோருமே தங்களுடைய 3 மாத கன்று முதல் சினை மற்றும் கறவை மாடு உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசி முகாம் ஆகஸ்ட் அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெற இருக்கு. இதோட இலக்கே அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பிட்டு 162,000 கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய இலக்கு வச்சிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே தகவல் என்ன அப்படின்னா, தடுப்பூசி குழு உங்கள் கிராமத்திற்கு வரும்போது தவறாமல் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய கால்நடைகளுக்கு இந்த கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசியை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சி FM Rainbow 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆரவாரம் கேட்டிருக்கோம். ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, வானிலை முன்னறிவிப்பு தான். அடுத்த சில மணி நேரத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யறதுக்கும், பிற தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கான். கேட்ட இந்த தகவலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகள் கூட்டம் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதேபோல் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது குறித்து விவாதிக்கப்படும். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 232 தானிய சேமிப்பு கிடங்குகள், பால் விநியோக ஆய்வு குறித்த இணையதளம் உள்ளிட்டவை இதில் அடங்கும். மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு கப்பல் போக்குவரத்து தொடங்கியுள்ளதால் இயற்கை எரிவாயு விநியோகம் மீது விதித்திருந்த அவசர கால கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது. எரிவாயு விநியோகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் தொழிற்சாலைகள் நுகர்வோருக்கான நெருக்கடி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திட்டங்களை செயல்படுத்த அரசிற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அம்மோனியா வாயு அகற்றும் பணிகள் நாளையும் தொடரும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா கூறினார்.

கூறியுள்ளார். வார விடுமுறைக்கு பின் சென்னை திரும்பும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. திருச்சி சென்னை ஜிஎஸ்டி சாலையில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நாளை பிரேசில் நார்வேயையும் மெக்சிகோ இங்கிலாந்தையும் எதிர்கொள்கிறது. காலிறுதி ஆட்டங்களுக்கு பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் தகுதி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி பண்பலை 102.1. இது சிறுகதை நேரம். கீவாஜ என்று சுருக்கமாய் எழுத்துலகில் அறியப்பட்ட எழுத்தாளர் கீவா ஜெகநாதன் அவர்கள் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதரின் மாணவர், கலைமகள் இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். 1967 இவரது வீர உலகம் என்ற இலக்கிய விமர்சன படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இப்பொழுது கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நீலமணி என்ற சிறுகதையை எஸ் ஜான்சன் அவர்கள் வாசிக்க கேட்போமா?
1: அன்று நவராத்திரி ஆரம்பம். ராஜராஜேஸ்வர தீட்சிதர் விடியற் காலையில் 2 மணிக்கே எழுந்துவிட்டார். முதல் நாள் இரவு முழுவதும் தூக்கம் இல்லை. அவருடைய மனதில் உண்டான துக்கம் அவர் முகத்தின் சோபையை உறிஞ்சிவிட்டது. தரித்திரம் தரித்திரம் என்று எதையோ திட்டிக்கொண்டு பெருமூச்சு விட்டார். உண்மையில் அவர் அந்த தரித்திரத்தையே திட்டினார். வறுமை பிணியை திட்டுவதற்கு அவருக்கு வேறு சிறந்த பதம் எதுவும் கிடைக்கவில்லை. இப்படியா இந்த வீடு நாசமா போகணும்? நம்மோட பரம்பரைக்கே ஜீவகளை தர்றது இந்த நவராத்திரி பூஜை தானே? அட தரித்திரமே! மறுபடியும் பெருமூச்சு. விடிந்து விட்டது. இரவுதான் விடிந்தது. ராஜராஜேஸ்வரருடைய தரித்திரம் அல்ல. காலம் கண்ட தாமிர செம்பும் பஞ்ச பாத்திரமும் வாழ்வுடிந்த உத்தரணியும் தீட்சிதருக்கு முன்னே இருந்தன. பெயருக்கு மான்தோல் என்ற ஒன்று அவருடைய ஆசனமாக இருந்தது. அதன் மேல் இருந்த ரோமம் எல்லாம் போய்விட்டது. வற்றின ஆற்று மணலிலே அங்கும் இங்கும் 2 சதுர அங்குலத்திற்கு முளைத்திருக்கும் புல்லை போல சில சில இடங்களில் மான்தோலுக்கு அடையாளமாக சில ரோமங்கள் இருந்தன. மாங்காய் வற்றலைப் போல ஓரங்களெல்லாம் பெய்ந்து கொஞ்ச நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்தன. ஜபம் பண்ணுகிறார் தீட்சிதர் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். கண்ணை மூடியபடியே அவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். என்ன தியானம்? அவருடைய உள்ளமாகிய ஓடம் தரித்திர சாகரத்தின் கரையை காண முடியாமல் தத்தளித்தது. மணி 9. ராஜராஜேஸ்வரி பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. ஆடம்பரம் ஒன்றும் இல்லாமல் அரை மணியில் முடிந்தது. அந்த காலத்தில் நவராத்திரி என்றால் அவர்கள் வீடு பெரிய கோவிலாக இருக்குமாம். ஊர் முழுவதிலும் இருந்து பூஜையை தரிசிக்க வருவார்களாம். ராஜராஜேஸ்வரருடைய பிதாமகருக்கு தகப்பனாராகிய அம்பிகாபதி தீட்சிதர் பெரிய மகானாம். ராஜாக்களெல்லாம் நவராத்திரி பூஜைக்கு வேண்டிய திரவங்களை அனுப்பி வைப்பார்களாம். ஒவ்வொரு நாளும் பிராமண சந்தர்ப்பணை நடக்குமாம். இந்த புராணம் எல்லாம் இப்ப எதுக்கு? இந்த நவராத்திரி மாமுண்டியா பிள்ளை வாக்கு கொடுத்த ஒரு சீப்பு பழத்திலையும் 2 கற்பூரத்திலையும் நடக்க வேண்டியிருக்குது. 5 சம்புடங்கள் நிறைய இருக்கும் சாளக்கிரா

சமாதிகளையும் 10-12 செப்பு விக்கிரகங்களையும் 20 செப்பு தகடுகளையும் அந்த காலத்தில் எந்திரங்கள் என்று சொல்லி வந்தார்கள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு இவையெல்லாம் எம்மாத்திரம்? அல்லது தீட்சிதருக்குத்தான் திருப்தி உண்டாகப் போகிறதா? ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஒரு பழைய சுண்ணம் தீட்டிய விக்கிரகம். அந்த காலத்தில் அந்த தேவிக்குத்தான் மகிமை அதிகமாம். தேவியின் திருமேனி வண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது மங்கிவிட்டாலும் அவளின் திருவிழிகளில் உள்ள ஒளி மட்டும் மங்கவே இல்லை. அந்த விழிகளில் விலைவரம்பற்ற நீலமணிகள் புதைக்கப்பட்டிருந்தன. ராத்திரி வேளையில் ஒரு சிறிய விளக்கு வெளிச்சத்தில் கூட அந்த விழிகளில் உண்டாகும் ஜோதி அந்த வீட்டிற்கே விளக்கத்தை அளித்தது. தீபாவளி நெருங்கிவிட்டது. கையில் நயா பைசாவுக்கு வழி இல்லை. கால் கஞ்சிக்கு கொடுத்து கொண்டிருந்த பூமி வெள்ளத்தால் மேடிட்டு விட்டது. பழைய பூமியை காண்பதானால் 5 அடி மணலை வெட்டி பார்க்க வேண்டும். வெட்டினால் புதையலைப் போல பூமியை பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற புன்செய்யில் என்ன வரப்போகிறது? ராஜராஜேஸ்வர தீட்சிதர் கண்டத்தில் கையை வைத்துக் கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அந்த வழியே ரத்ன வியாபாரி சோடாதாஸ் சென்றார். எங்கேயோ அவசரமாக போகிறவர் தீட்சிதரை பார்த்துவிட்டு நின்றார். என்ன தீட்சிதர், யோசனை பண்ணினீரா என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்தார். தீட்சிதர் அதுவா அது என்று சொல்லிக்கொண்டே பேச முயன்றார். அவருக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவர் உள்ளத்துள் ஒரு போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் சென்றது. அந்த விக்கிரகத்தை நீங்களே எடுத்துக்கோங்களேன், நீங்க சொல்ற மாதிரி ஏன் செய்யணும் என்றார் தீட்சிதர். ஓய், நீர் பரம்பரையை காப்பாற்ற வேணாமா? விக்கிரகம் எனக்கு எதுக்கு? பேசாம நான் சொல்றபடி செய்யும். 2000 என்றால் லேசான காரியமா என்றார் சோடாதாஸ். அது சரிதான், ஆனா என் மனசு என்னவோ அப்படி செய்ய துணியலையே. அது இல்லாம வேற யாராவது பார்த்துட்டாலும்? யாரையா உம்மை தடுப்பவர்? உம்முடைய சொத்துக்கு நீரே உரியவர் அல்லவா? அந்த 2க்கும் பதிலாக வேறு வைத்து விடலாம். இன்னும் பிரகாசமான மணிகளை தருகிறேன். மிகுந்த தயக்கத்தோடு பார்க்கிறேன் என்றார் தீட்சிதர். சோடாதாஸ் திருப்தியோடு சென்றார். இரவு சரியாக 12 மணி. தீட்சிதர் தூங்கவில்லை. முணுக் முணுக் என்று சிறிதாக எரிந்து கொண்டிருக்கும் கைவிளக்கின் ஒளியில் ராஜராஜேஸ்வரியின் விழி மணிகளின் ஜோதி அலையோடிக் கொண்டிருந்தது. தீட்சிதரின் மனதிலும் என்ன அலைகள் மேலும் கீழும் புரண்டு ஒன்றை ஒன்று அமிழ்த்தியும் எழுந்தும் குமுறிக் கொண்டிருந்தன. வியனுலகம் முழுவதும் சாந்திமயம். தீட்சிதர் மனதில் மட்டும் அந்த வஸ்துவை காணவில்லை. தேவி, நீ ஏகதி. பரதேவதே, மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்றது ஓர் அலை. சி, தரித்திரமே, ஓடு! நீ தேவியின் திருவருளுக்கு முன்னால் எம்மாத்திரம் என்றது அதை அழுத்திய அலை. மணலின் கீழே புதையுண்ட நிலத்தில் மணல்தான் கிடைக்கும். மணலை சமைக்கலாமா? இது அடுத்த அலை. சரி, துணியத்தான் வேண்டும். தாயே, ரக்ஷி, ரக்ஷி, ஷமி, ஷமி, காப்பாற்று, காப்பாற்று, என்னை காப்பாற்று. இந்த ஜபம் தீட்சிதரை கிளப்பிவிட்டது. பிறகு அவருடைய செய்கை மனோவேகத்தில் நிகழ்ந்தது. ஒரு ஆவேசத்தில் அவர் தாம் எண்ணிய காரியத்தை முடித்தார். தம் கந்தையில் முடிந்து கொண்ட மணிகளோடு
வெளியே வந்து

0: பார்த்து ஓடினார். பாதி ராத்திரி என்று கூட பார்க்கவில்லை. சோடாதாஸ் வீட்டிற்கு சென்று தடதடவென்று கதவை தட்டினார். உள்ளே படுத்திருந்தவர்கள் பயந்து போனார்கள். அவர்களுக்கு சமாதானம் சொல்வதற்குள் முதலாளியே வந்துவிட்டார். அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. தீட்சிதரை காட்டிலும் அவருக்கு 1000 மடங்கு அதிகமான வேகம் உண்டாயிற்று. "ஆ, மேலே போகலாம்" என்றார் சோடாதாஸ். ஒரே தாவல்தான்.
1: "இதோ உங்க விருப்பப்படியே செஞ்சிட்டேன். நான் ஏழை. எங்க பரம்பரை சொத்து இது. துணிஞ்சு செஞ்சிட்டேன். கொஞ்சம் தயவு வைக்கணும்."

கொஞ்சம் தயவு வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே தம் துணியில் முடிந்திருந்த வஸ்துவை தீட்சிதர் கொடுத்தார். ரத்ன வியாபாரி அந்த இரண்டு மணிகளையும் எழுந்து நின்று வாங்கி கண்களில் ஊற்றிக்கொண்டார். தீட்சிதர் வாள், ரொம்ப சந்தோஷம். நான் 2000 என்று சொன்னாலும் 3000 தருவதாகவே எண்ணி வைத்திருக்கிறேன். இதோ தருகிறேன் என்று சொல்லி பெட்டியை திறந்து 3 கட்டு நோட்டுகளை எடுத்து போட்டார். 30 100 ரூபாய் நோட்டுகள். 2 துணையாட்களோடு தீட்சிதர் வீட்டிற்கு விரைந்து வந்தார். அவருடைய இருதயம் என்றும் இல்லாத வேகத்தில் அடித்தது. வந்து கைப்பெட்டியில் பணத்தை வைத்து பூட்டினார். வேகம் அடங்கவில்லை. மங்கி எரிந்து கொண்டிருந்த விளக்கின் வெளிச்சத்தை தூண்டினார். ராஜராஜேஸ்வரி விக்கிரகத்தை பார்த்தார். அங்கே என்ன இருக்கிறது? ஜோதி போய்விட்டது, ஜீவன் மறைந்து விட்டது. என்று வீறிட்டு கத்தினார் தீட்சிதர். எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள். தீட்சிதர் மூர்ச்சை போட்டு கிடக்கிறார். விசிறிவிட்டு குளிர்ந்த நீரை தெளித்து பரிகாரங்களை செய்து தெளிவிக்கையில் சரியாக சூரியோதய காலம். கண்ணை திறந்தார் தீட்சிதர். வாசலுக்கு நேரே உதய சூரியனின் பொன்னிறமான ஜோதியை பார்த்தார். திடீரென்று துள்ளி எழுந்தார். அதோ அதோ நீலம் ரத்னமாக மாறிட்டது, நீலம் ரத்னமாக மாறிட்டது என்று கூவிக்கொண்டே ஓடினார். பாவம், அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது.

0: இதுவரை கீவா ஜெகநாதன் அவர்களின் நீலமணி சிறுகதை கேட்டோம். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
1: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20%

0: எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஷ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு

0: தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக் கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவாந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25. நேயர்களை இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினைப்பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10 தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 முதல் 9:30 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். உயர்ம வேளாண்மையில் எலிகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு சுமார் 4 முதல் 5 பப்பாளிக்காயை வெட்டி துண்டுகளாக நறுக்கி வரப்புகளின் ஓரங்களில் வைக்கலாம். இவற்றை சாப்பிடும் எலிகளின் வாயிலும் குடலிலும் எரிச்சல் உண்டாகும். எனவே அதற்கு பிறகு எலி வயலை அண்டாது. சில சமயங்களில் எலி இறந்து போகவும் வாய்ப்புண்டு. அடுத்ததாக 2 முதல்

0: 3 கிலோகிராம் நெய்வேலி காட்டாமணக்கு விதைகளை 3 முதல் 5 லிட்டர் தண்ணீரில் ஊறவைத்து அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 2 முதல் 3 கிலோகிராம் சோள விதைகளை அதனுடன் கலந்து மறுபடியும் அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த விதைகளை வரப்பு ஓரங்களில் உள்ள எலி துளைகளில் இட அதை சாப்பிடும் எலிகள் இறந்துவிடும். அதேபோல் ஒரு மண்பானையில் வைக்கோலை இட்டு அதன் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அதன் அடிப்பாகத்தில் ஒரு சிறு துளையிட்டு எலி வலையின் மேல் கவிழ்த்து விட வேண்டும். கவிழ்ப்பதற்கு முன் அந்த துளையில் நெருப்பிட்டு புகை மூட்டம் செய்ய வேண்டும். புகை வெளிவராதபடி துளையை மூட வேண்டும். இவ்வாறு செய்தால் எலி மூச்சடித்து இறந்துவிடும். தாழை மரத்தின் பட்டைகளை வெட்டி நெருக்கமாக வரப்பு ஓரங்களில் இட வயலுக்குள் ஓடிவரும் எலிகளின் வயிற்றில் தாளம்பட்டைகளின் ஓரத்தில் உள்ள முட்கள் குத்தி காயம் ஏற்படுத்தும். இதனால் எலிகள் வயலுக்குள் வருவது தவிர்க்கப்படும். அதேபோல் மிளகு தோலை எலி பொந்திற்கருகில் குவித்து எரிய வைத்து புகையூட்டம் செய்வதன் மூலமும் எலிகளை கட்டுப்படுத்தலாம் என குடுமியான்மலை வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

நேயர்களே, இனி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக தினசரி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: உழவர் உலகம்
1: பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஊடுபயிராக பிச்சிப்பூ மற்றும் வாழை சாகுபடி, கரூர் மாவட்டம் நங்கவரம் பி நடராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.

0: முதலில் ஒரு பயிர் சாகுபடியோட இன்னொரு பயிரையும் சேர்த்து சாகுபடி செய்யறதுனால வருமானம் இரட்டிப்பாகிறது மட்டும் இல்லாம உரச்சலவும் குறையும், நீர்ப்பாசனமும் சிக்கனமாகுங்க. கரூர் மாவட்டம் நங்கவரம் பி நடராஜன் அவங்க தென்னை சாகுபடி செய்துட்டு வராரு. இந்த தென்னைய 3 வருஷம் சரியா பராமரிச்சா போதும், மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கூடவே இதுல ஊடு பயிரா வாழையும் பிச்சிப்பூவும் சாகுபடி செய்துட்டு வராரு. இது ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன மாதிரியான பராமரிப்பு முறைகளை இவர் கடைபிடிக்கிறாரு, அதிக மகசூல் பெற என்னென்ன மாதிரியான யுக்திகளை எல்லாம் இவர் கையாள்றாரு அப்படிங்கறத இந்த நேர்முகம் மூலமா நாமளும் தெரிஞ்சுக்கலாங்க.
1: வணக்கங்கய்யா.
2: வணக்கம்.
1: ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு நினைவுபடுத்துங்களேன். அங்க வரனா ஒரு பெரிய ஊரு.
2: ஆமா சார், அந்த காலத்துல வந்து எனக்கு தெரியவே ராமநாதையர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு விவசாயம் நிறைய வச்சிருந்தாரு. எங்க ஏரியாவில குறிச்சி, கவுண்டம்பட்டி, நங்கவரம், மேல் நங்கவரம், கீழ் நங்கவரம், சவாரிமேடு, பாதைக்காடு, நச்சலூர், இந்த 10 ஊர்லயும் எனக்கு தெரிய எல்லாமே அவங்க நிலத்துல நாங்க குத்தகை தான் சாடு பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே குத்தகை தான் சாடு பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து விவசாயிகளுக்கு நிலத்தை கொடுத்தாங்க, குத்தகை மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்.

0: அப்புறம் கொஞ்சம் காலப்போக்கில் ஒன்றும் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிரயம் பண்ண கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு 6 ஏக்கர் கொடுத்தாரு.
1: சரிங்க,
0: 6 ஏக்கரும் அன்னைக்கு நாங்கள் வாங்கும்பொழுது 1974. அது எங்கள் அண்ணன் தம்பிக்கு 22 ஏக்கர் போவோம், எங்களுக்கு 2 ஏக்கர் நாங்கள் அதில் வச்சுக்கிட்டோம். ஒரு சென்ட் வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அன்னைக்கு வாங்கினது. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மலத்து நிலம்னு சொல்லிட்டு காஞ்சி காமகோடி படத்துக்கு நிலம் கொடுத்துருந்தாங்க அவங்க, அதையும் குத்தகை சாடு பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் பராமரிப்பு ஒன்றும் பண்ண முடியாதனால இங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணி விற்கிறாங்க, வந்து வாங்கிக்க நீ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் தலைக்கு 2 ஏக்கர் வாங்கினோம். அது வந்து அப்போ வந்து 50 ரூபா, ஒரு 10 ரூபா கூட வாங்கிட்டோம்.
1: பழைய வரலாறு கேட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா நினைவூட்டல்
0: கண்ணுக்கு மட்டும் நடந்தது
1: எல்லாம் வந்து மொத்தமா எவ்வளவு பரப்பளவு நிலம் இருக்குங்க, அதுல தென்னை சாகுபடி எவ்வளவு பண்றீங்க?
0: மொத்தம் வந்து 2 ஏக்கர் நல்லா இருக்கு சார். 2 ஏக்கர்ல ஒரு 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் நெல் சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கு நெல் கரும்பு வரும், அதுல இப்ப கரும்பு எல்லாம் போடுறது இல்ல. மீதி வந்து என் தம்பிக்கு 1/20, எனக்கு ஒரு 1/20.
1: 1 ஏக்கர் 20 சென்ட்.
0: ஆமா சார், நான் பண்ணிருக்கிறது 1 ஏக்கர் 20 சென்ட் சார்.
1: தென்னை சாகுபடி பண்ண,
0: தென்னை சாகுபடி பண்ணிருக்கேன்.
1: என்னங்க, நெட்டை ரகமா குட்டை ரகமா?
0: நெட்டை ரகம். 91ல வச்சேன், நான் தான் தென்னம்பல வச்சேன்.
1: சரி,
0: இப்ப 35 வருஷம் ஆகுது தென்னம்பல வச்சு. நல்லா உயரமா இருக்கு, தேங்காயும் காய்ச்சிட்டு இருக்கு. அது கொஞ்ச நாள் வந்து இளம்பிள்ளையா இருக்கும்பொழுது மட்டை எல்லாம் வந்து ஒண்ணு கொண்டு நிழல் கட்டிட்டு இருக்கும்பொழுது ஒண்ணு விவசாயம் பண்ணா வராது. இப்ப மரம் மேல போனது ஒருபாடு. இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பாதி வெயில் பாதி நிழல்.
1: என்ன இடைவெளிங்க நீங்க வைக்கும் போது? எவ்வளவு இடைவெளி வச்சீங்க?
0: 4 அடிக்கு 1 அடி வச்சு சார் தென்னம்பல. அப்ப வைக்கும் பொழுது
1: ஒரு 25 அடி
0: சொல்லுவாங்க.
1: குறைச்சு
0: வச்சேன்.
1: இப்ப நெட்டை மரம் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள்
0: ஆகுது.
1: காய்ப்பு எப்படி இருக்குங்க?
0: காய்ப்பு இப்ப வந்து ஒரு 100 மரம் தான் சார் இருக்கு அதுல வச்சிருக்கிறது. ஏன்னா வந்து தூரத்தூர வைக்கும் போது மரத்துக்கு 100 மரம் தான் வைக்க முடியும்.
1: சரி,
0: அப்படி வைக்கும் பொழுது காய்ப்பு வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு 4000 காய் வெட்டும்
1: ஒரு வருஷத்துக்கு.
0: ஒரு வருஷத்துக்கு இல்ல, 2.5 மாசத்துக்கு ஒருக்க வெட்டினாங்க. 60 நாள் 74 நாள்.
1: இந்த
0: வெயில் காலத்துல வந்து 2 மாசத்துக்கு ஒரு 60 நாள்.
1: அந்த 100 மரத்துக்கு
0: 4000 காய் வரும். 4000 காய் 2 மாசத்துக்கு ஒருக்க வெட்டலாம். அந்த மழை சீசன்ல மட்டும் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க வந்து எப்படி ஆவணிக்கு மேல ஆவணி பொட்டாச்சி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த 6 மாசம் மட்டும் 3 மாசத்துக்கு ஒருக்க வெட்ட முடியும். தேங்காய் காய் விளையாது, அதனால அதுல வந்து எனக்கு ஒரு 3000 காய் 4000 காய் வந்துட்டு இருக்கு சார். முன்னெல்லாம் தேங்காய் விலை இல்ல, இப்ப ஏதோ ஆண்ட முடியத்துல ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் கூட எடுக்கிறாங்க.
1: விலை
0: இருக்கு சார்.
1: இளநீரா குடுக்கறது இல்லையா?
0: இளநீர் எல்லாம் குடுக்கறது இல்ல. இளநீரா குடுக்கறதுக்கு வந்து கொடுத்து பார்த்தேன், வெட்டிட்டு போறோம், காசு ஒருக்கா கொடுக்க
1: மாட்டேங்கிறாங்க.
0: இப்ப இதனால நம்மளே ஆளை விட்டு வெட்டி வச்சிருவோம், வந்து வியாபாரி வருவாங்க, வந்த உடனே எண்ணிக்கிட்டு அங்கனே எடுத்துட்டு போயிருவாங்க, காசு அங்கனே கொடுத்துட்டு போயிருவாங்க.
1: நம்ம பராமரிப்பு எப்படி பண்றீங்கன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பவுடர்ல சொந்தமா வச்சிருக்கேன் சார். டிராக்டர் விட்டு உழவு ஓட்டினோம்னா ரொம்ப வேரெல்லாம் அறுபடும், அதனால டிராக்டர் விட்டு ஓட்டக்கூடாது. பவுடர்ல இல்ல உழவு ஓட்டிடுவேன். 1 மாசத்துக்கு ஒருக்கா பில்லு மேல வராம நான் வந்து குப்பையை போடுவேன், எல்லா தலைதாம்பெல்லாம் கூட வெட்டி போடுவேன். ஆனா பவுடர்ல தான் உழவு ஓட்டுவேன். அப்படி ஓட்டும் பொழுது வேறு அறுபடாது,
1: மேலாக
0: ஓட்டு பில்லு மட்டும் காயும். இப்ப வாழைக்கண்ணு ஊண்டி இருக்கிறேன், உச்சி பூண்டி இருக்கிறேன், உச்சிப்பு வந்து 7 அடிக்கு ஒன்னு வச்சிருக்கேன். அதே மாதிரி வாழை வந்து 9 அடிக்கு ஒன்னு வச்சிருக்கேன். அந்த வாழைய பவுடர்ல விட்டு தான் உழவு ஓட்டுவேன். பவுடர்ல விட்டு உழவு ஓட்டும் பொழுது வாழைக்கண்ணு அடிபடாம ஒதுக்கி ஒதுக்கி நம்ம சொந்த வேலையை செய்யறதுனால ஒதுக்கி ஒதுக்கி பொறுமையா ஓட்டணும். ஒரு வயல்ல வந்து ஒரு 6 லிட்டர் டீசல் ஆகுது 1 ஏக்கருக்குன்னு சொன்னா இதுல 10 லிட்டர் ஆகும்.
1: ஊடு பயிர் செய்யும் போது நம்ம பராமரிப்புல கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆழ உழக்கூடாது.
0: உழக்கூடாது.
1: அழிச்சிட்டு
0: மறுபடியும் குப்பையை போட்டு நல்லா உழவு ஓட்டி இதுல வந்து நெல் சாகுபடி எல்லாம் பண்ண முடியும்.
1: நீங்க வந்து செய்யக்கூடிய எல்லா பராமரிப்பும் உங்க ஊடு பயிருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பராமரிப்பா தான் செய்யறீங்க?
0: தென்னை சார்,
1: தென்னை மரத்துக்கு தனியா ஒண்ணும் பராமரிப்பு கிடையாது?
0: கிடையாது. தென்னை மரத்துக்குன்னு கிடையாது. இதுல வந்து நமக்கு 2 பலன் கிடைக்குது. தென்னை மரமும் எடுத்துக்குது, அதனால நல்லா ஆரோக்கியமாவும் இருக்குது. நம்ம செய்யற ஊடு பயிருக்கு உடனே எடுத்து கொடுக்கும்.
1: சரிங்க. ஆனா தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை வர்றது, அது அப்புறம் வந்து காண்டாமிருக வண்டு வர்றது, சாணம் வேற போடுறேன்றீங்க.
0: அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார். சாணம் வந்து கீழே போட்டு மக்கி போயிருது இல்ல,
1: மக்கி போன சாணம் தான்.
0: மக்கி போன சாணத்தை குப்பையை கொண்டு போறதுனால குப்பையை விட்டு உழவு ஓட்டோம்னா காஞ்சி போயிருது. அதுல காண்டாமிருகம் வராது, ஆனா வரும். ஏதோ ஒரு மரத்துல இருக்கும், அது அப்புறம் குடுத்து வந்து தள்ளிட்டு போயிடும், வராது. சில இளங்கண்ணில் வந்து காப்பாற்ற முடியாது, அப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு 2 வருஷம் வரைக்கும் தென்னம்பிள்ளைய அந்த குருத்துல வந்து காண்டாமிருகம் கொண்டு வரதானு போய் டெய்லி பாக்கணும். ஒரு கம்பி மாதிரி ஒன்னு சிதுக்கு வச்ச பூசி மாதிரி எடுத்துக்கிட்டு போய் பார்த்து குத்தி எடுத்துருவோம். நாங்களே அது தொழில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே யாரு வேணாலும் செய்யலாம். இது ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற வேலை கிடையாது. அந்த புழு மாதிரி முண்டி இருக்கும், குப்பு குப்பா இருக்கும். அதை எடுத்து போட்டு பார்த்தோம்னா அப்படி உள்ள விட்டோம்னாக்க ஒரு நரம் அப்படியே குத்தி இழுத்தம்னா வந்துடும். அதனால 3 வருஷம் வரைக்கும் தென்னை பாதுகாக்கணும். அதுக்கு மேல 4 வருஷம்
1: இல்ல, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்
0: ஒன்னும் கட்டுப்படுத்த முடியல சார். வந்துகிட்டு தான் சார் இருக்குது அந்த வெள்ளை அடி படுறது.
1: தண்ணி அடிக்கணும்ன்றாங்க.
0: அதெல்லாம் சின்ன மரத்துல அடிக்கலாம் சார். இப்ப இன்னைக்கு எனக்கு 50 அடி வர இருக்குமே, அதே எப்படி சார் அடிக்கிறது? 45 அடி இருக்கு, 40-45 அடி வர இருக்கு, அதனால அடிக்க முடியாது. எல்லாம் முன்னாடி ஒரு திருப்பி ஹெலிகாப்டர்ல அடிச்சாங்க, அது ஒப்புறவா இருந்தா தான் செய்ய முடியும். ஆளுங்க ஒத்துமையா விவசாயிகள் ஒத்துமையா இருந்து கொண்டு அடிச்சா செய்யலாம். அது ஒரு தாக்கம்.

0: இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் தேங்காய் எல்லாம் வந்து முன்னெல்லாம் பெரிய பெரிய காயா இருந்துச்சு. இப்ப இதே மரத்துக்காய் எல்லாம் என்னதெல்லாம் ரெண்டு தேங்காய் போட்டோம்னா ஒன்றரை கிலோ வரும், அவ்வளவு பெரிய காயெல்லாம் இருந்துச்சு.
1: சரி,
0: இப்ப வந்து ரெண்டு காய் போட்டாக்க ஒரு கிலோ கூட வரமாட்டாங்க, காய் சீர்த்துக்குச்சு.
1: இப்ப வந்து கிட்டத்தட்ட 1991 தென்னை மரம் நடுறீங்க.
0: ஆமா,
1: அதுக்கப்புறம் ஊடு பயிரா செய்ய ஆரம்பிச்சது எப்பங்க?
0: இப்ப ஊடு பயிரா செய்ய ஒரு 10 வருஷமா சார் பண்ணிட்டு
1: இருக்கேன். என்னென்ன ஊடு பயிர் பண்றீங்க?
0: நான் வாழை மட்டும் முதல்ல போட்டுக்கிட்டு
1: இருந்தேன்.
0: முதல்ல வாழை கண்ணு மட்டும் உண்டு.
1: ஒரு 24 அடி இடைவெளி இருக்கு.
0: ஆமா,
1: மரத்தை, அதாவது தென்னை மரத்தை விட்டு எவ்வளவு தள்ளி இந்த வாழை மரத்தை நட ஆரம்பிச்சீங்க?
0: இப்ப ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில ரெண்டு மரம், அதே மாதிரி அந்த தென்னை மரத்துக்கு இடையில ரெண்டு மரம் வருதா, அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில ரெண்டு கண்ணு வரும். அப்படிதான் ஓட்டினதான் உழவு ஓட்ட முடியும். நமக்கு தென்னை மரத்து வேறு இல்லாம மகசூல் நல்லா
1: இருக்கும். மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும்
0: பக்கத்துல இடையில ரெண்டு கண்ணு,
1: ரெண்டு கண்ணு நடுவுல இன்னொரு ரெண்டு கண்ணு,
0: ரெண்டு கண்ணு அடுத்த தென்னை மரத்துல ஒரு அருமையா இருக்குது கண்ணு.
1: சரி, பொதுவா வந்து இது மாதிரி ஊடு பயிர் செய்யறதுல ஒரு தயக்கம் வருது மற்ற விவசாயிகளுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மெயின் மரம் இப்ப தென்னை, உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை மரம் அதுதான் முக்கியம். அது ஏதாவது அதுக்கு சத்து குறைபாடு வந்து அது ஏதாவது காய்ப்பு குறைஞ்சிருமோன்னு பயந்துகிட்டுதான் ஊடு பயிர் போடுறதுல நிறைய பேர் தயக்கம் காட்டுற மாதிரி தெரியுது, உண்மைங்களா?
0: அதெல்லாம் கிடையாது சார். எவ்வளவுக்கு நம்ம வந்து தென்னம்பிள்ள வச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க,
1: வெறும் தான் வச்சிருக்காங்க, நடுவுல சும்மா தான் இருக்கு,
0: சும்மாவே இருக்காங்க. அத உழவு ஓட்டதில்ல, பில்லு வெட்டுறது இல்ல, மரம் இருக்குது, முள்ளா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு மகசூல் நமக்கு பாதிக்கும்.
1: தயார்படுத்தும் போது வாழை கட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி
0: தயார்படுத்துறீங்க?
1: மறுபடியும்
0: தண்ணி விடணும், மறுபடியும் அவங்களும் மருந்து கொடுப்பாங்க. வைக்கலாம், அதுக்கு மேல மட்டை பெருசா வந்துடும் போது வாழைக்கெல்லாம் வராது நிழல்ல. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு மேல மேல மரம் போன ஒரு படம் ஊடுபுற பண்ண முடியும்.
1: உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும்ன்றீங்க?
0: வெளிச்சம் இருக்கணும் சார், வெயில் அடிக்கணும், பாதிக்கு பாதி வெயில் அடிக்கணும். அதுக்கு முன்னால வந்து இப்ப தென்னம்பிள்ளை வைக்கிறதுக்கு முன்னாடி கனகாம்பரம் வச்சிருந்தேன், அருமையா வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் ஆனவன நிழல்ல வந்து கனகாம்பரம் வைக்கலாம். கனகாம்பரம் வச்சோம்னா நல்ல அரை மகசூல் இருக்குது. அதுக்கு நிழல் தான் தேவை, நிழல் எவ்வளவு இருக்கோ செடி பாதிப்பு இருக்காது, அதே மாதிரி கலர் இருக்கும். நான் கனகாம்பரம் வச்சிருந்தேன், ஒரு 10 வருஷம் வச்சிருந்தேன்.
1: ஆனா அது வந்து தென்னை போட்ட பிறகு கனகாம்பரம் கிடையாது, தென்னைக்கு அப்புறம் நடுவுல வந்து வாழை மரம் தான்.
0: இப்ப கனகாம்பரம் வந்து ஒரு தண்ணி முழுச்சுனா தண்ணி நிக்க கூடாது சார், அதுல 4 வருஷம் நல்லா பூ எடுத்துச்சு.
1: தண்ணி வசதி நல்லா இருக்கும்,
0: தண்ணி இருக்கு சார், போர் இருக்கு.
1: எவ்வளவு அடியில தண்ணி கிடைக்குதுங்க?
0: எனக்கு வந்து 20 செடியிலே தண்ணி இருக்கு சார்.
1: இலவச மின்சாரம்,
0: மின்சாரம் வாங்கல, எழுதி கொடுக்காம விட்டுட்டேன்.
1: தண்ணி வசதி,
0: தண்ணி வச்சு வாய்க்க தண்ணி வந்து பாயும், கட்டளை மட்டு வாய்க்கால்
1: அதுல இருந்து வருது,
0: அதுல இருந்து ஒரு பாஞ்சிட்டு இருக்கு. அந்த கோடையில மட்டும் இப்ப அந்த மோட்டர் போட்டு பாஞ்சிட்டு இருக்கிறோம். தண்ணி இல்லாத நேரத்துல வந்து மோட்டர் போர் இருக்கு. இப்பதான் 2 வருஷம் எழுதி கொடுத்தேன்.
1: தென்னைக்கு நடுவுல வாழை வைக்கும் போது எவ்வளவு பரப்பளவுல வச்சிருக்கீங்க? ஏன்னா தென்னை வந்து 1 ஏக்கர் 20 சென்ட் இருக்கு. நீங்க இப்ப எவ்வளவு பரப்பளவுல வாழை செய்யுங்க?
0: 70 சென்ட்.
1: எத்தனை கட்டை வச்சிருப்பீங்க?
0: அதுல பச்சாடன்னு சொல்றதுக்கு ஒரு 300 கன்னு ஊண்டிருக்கேன். ரஸ்தாலி அது இப்ப ஒரு 300 கன்னு ஊண்டிருக்கேன். அப்புறம் பூ உச்சிப்பு வச்சிருக்கேன், உச்சிப்பு கொஞ்சம் மாத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு.
1: சரி சரி,
0: அதுல ஒரு 200 கன்னு வச்சிருக்கேன்.
1: இதுல கண்ணெல்லாம் எங்க வாங்குவீங்க?
0: இது கண்ணெல்லாம் வந்து சிப்பு கண்ணு மட்டும் வெளியில போய் வாங்கிட்டு வருவோம்.
1: எந்த ஊர்ல வாங்குறீங்க?
0: புதுக்கோட்டை பக்கத்துல கருங்குளம்னு ஒரு ஊர்,
1: கருங்குளம்,
0: கருங்குளம் அங்க போய் வாங்கிட்டு வருவோம்.
1: அரசுதா இல்லன்னா வந்து வெளியில
0: தனியார் தான் சார்? எல்லாம்
1: தனியார் தான் வாங்குறீங்க?
0: இல்லன்னா மேட்டுப்பாளையத்துல போய் கண்ணு வாங்கிட்டு வருவோம். மேட்டுப்பாளையத்துல நர்சரி கார்டன் வச்சிருக்காங்க, அந்த கண்ணு இதை விட நல்லா அருமையா இருக்கும். மேட்டுப்பாளையம் வேண்டு வர கண்ணு நல்லா இருக்கும்.
1: எவ்வளவு நாள் அந்த கண்ணு வச்சுக்கலாங்க? விருச்சி பூ கண்ணு
0: சார் எனக்கு 25 வருஷம் ஆகுது சார், 20 செடி வச்சிருக்கேன் சார், இன்னமும் காயவே கிடையாது. 2000 வச்சது
1: கவாத்து மட்டும் அப்பப்போ பண்ணிக்கிறது.
0: ஆமா, கவாத்த வச்சு பட்டி பூ எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த 4 நாள் கழிச்சு எடுத்தோம்னா ஒரு 15 கிலோ வரும், 25 செடி இல்ல. அது காரணம் என்னன்னா, இப்ப நான் இளங்கன்னு வச்சிருக்க காரணம் என்னன்னா, அது ஒரு கண்ணு கூட காயில் என்னமோ பெரிய

0: இப்படி வளைஞ்சிட்டு இருக்கோம், இவ்வளவு அகலத்துல இருக்கும் செடி பார்த்தோம்னா இவ்வளவு அகலத்துல இருக்கும். பூ எடுக்கும்போது வளைச்சு வளைச்சு எடுக்கிறதால கூலி ஏகப்பட்ட செலவாகுது,
1: பூ பறிக்கிறதுக்கு
0: கூலி,
1: பூ
0: பறிக்கிறது கூலி செலவாகுது.
1: அது எவ்வளவு இடைவெளிங்க விரிச்சு பூ?
0: அது நான் வச்சது வந்து 8 அடிக்கு ஒண்ணு வச்சிருந்தேன், 8 அடிக்கு ஒண்ணு வச்சது. இப்ப எல்லாம் செடி ஒன்னாவே இருக்குது, ஒதுக்கி ஒதுக்கி தான் போய் உள்ள எடுத்தான், ஒதுக்கி
1: பறந்து வருது,
0: பறந்து இருக்குது அப்படியே. ஆனா இப்ப வச்ச
1: செடிக்கும் நிலத்தை தயாரிக்கிறதுக்கு அதே மாதிரிதான், எரு
0: கண்ணு தளைஞ்சு வர வரைக்கும் 2 வருஷத்துக்கு தான் சார் அதெல்லாம் தேவைப்படும். மீதி எல்லாம் டானிக்கு மருந்து உரம், உரம் வைக்கலாம்,
1: ரசாயன உரங்கள்
0: ரசாயனம் வைக்கலாம், புண்ணாக்கு வைக்கலாம், பூ நல்லா இருக்கும், மருந்து மட்டும் தான் இதுக்கு, அதுக்கெல்லாம் உரம் தேவையில்லை, குப்பை தேவையில்லை. அந்த செடிக்கெல்லாம் நான் வந்து டானிக் அடிப்பேன், மருந்து அடிப்பேன், கீழே ஒரு உரம் வச்சு விட கலப்புறம் இருக்குல்ல, வேலுக்கு வைக்கிற உரம் கலப்புறத்தை கொஞ்சம் கொஞ்சம். ஒரு
1: எப்ப பூக்குங்க, எப்ப கவாத்து பண்ணுவீங்க?
0: பூ வந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் பூக்கும் சார்.
1: எந்த மாதங்கள்ல பூக்கும்?
0: எப்பவுமே பூக்கும், அது பூ வந்து எப்பவுமே பூ நிக்காது, நம்ம
1: தொடர்ந்து பூக்கும்.
0: உரம் கொஞ்சம் வச்சு விட்டு மருந்து டானிக் அடிச்சோம்னா உடனே அரும்பு வைக்கும், தலை வந்த உடனே பூ வரும், அது வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் பூக்கும். மறுபடியும் ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த தலை வரும், அடுத்த தலை பூக்கும், பூத்துக்கிட்டு இருக்கும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு வந்து பூ
1: மழை காலத்திலயும் இருக்கும், பூ
0: எப்பவுமே பூ இருக்கு சார். நமக்கு வந்து எப்பன்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி 4 மாசமும் சித்திரை வைகாசி ஒரு 50 ரூபாய்க்கு விற்கும் கிலோ, ஆணி ஆடி ஆவணி 3 வந்து 100 ரூபாய்க்கு பக்கமா வைக்கும். அது ஆடி மாசம்னா 200க்கு வச்சு 250-300 கூட வைக்கும். அதனால சித்திரை வகைகள் லேசா மருந்து அடிச்சு கம்மியா பூ வர வச்சு நம்ம எடுத்துக்கணும். அந்த சீசன் நல்ல விலை வைக்கும் பொழுது டானிக்கு மருந்த குடிச்சு 10 நாளைக்கு ஒருக்க 8 நாளைக்கு ஒருக்க கொடுத்தோம்னா கிட்ட கிட்ட கிட்டன்னு வந்து பூ நல்லா மலர்ந்து நிறைய வரும். அப்ப அந்த நேரத்துல தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆவணி முடிஞ்சிருச்சுன்னா பூ விற்காது, பொட்டாசியம் இப்பச்சு விற்காது. அதனால நம்ம அந்த பூ நல்லா வரும்போது மருந்து அடிக்காம விட்டுறணும். விட்டுட்டோம்னா அந்த கரெக்டா அந்த பூ நின்று போறதுக்கும் அந்த பூ விலை விற்காத வந்து பூக்காது, நின்றுக்கும்.
1: அப்போ அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாப்ல,
0: அதுக்கு 1 மாசம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் 1 மாசம் கழிச்சு அடிச்சோம்னா கார்த்திகை மார்கழி
1: முழுக்கம்.
0: ஆமா சார், நமக்கு தெரியணும், விவசாயம் தெரியணும். அதே மாதிரி கார்த்திகை மார்கழி தை 3 மாசம் நல்லா போய் விற்கும், மாசி பங்குனி விற்கவே விற்காது, 10 ரூபாய்க்கு விற்கும், 20 ரூபாய்க்கு விற்கும். அதனால வந்து இந்த டானிக் அந்த மார்கழி வரைக்கும் அடிச்சிட்டோம்னா தையில முடிஞ்சு போயிடும்.
2: தென்னையில சில பூச்சி தாக்குதல் வந்தாலும் கூட அதை உடனடியா கண்காணிச்சு நிவர்த்தி செஞ்சிட்டா வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். வாழை மற்றும் பிச்சிப்பூல நடவு முறைகளை எப்படி கையாளணும், எந்த நேரத்துல உரம் வைக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வராரு கரூர் மாவட்டம் நங்கவரம் பி நடராஜன் அவங்க. இன்னும் பிச்சிப்பூ சாகுபடியில எந்த நேரத்துல கவாத்து செய்யணும், எந்த நேரத்துல உரம் கொடுத்தா அதிக மகசூல பெறலாம், இதுல பல வண்ணங்கள் இருக்குது, எந்த வண்ணம் வியாபாரத்துக்கு உகந்ததா இருக்கும், கூடவே வாழை சாகுபடியிலையும் உர நிர்வாகத்தை எப்படி எல்லாம் கையாண்டா விளைச்சல அதிகமா பெறலாம் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கையிருக்கிறாரு.
1: அம்பது சென்ட் வரைக்கும் விரிச்சு பூ வச்சிருக்கேன்.
0: அதே மாதிரி மாசி பங்குனியில பூ பூக்கும் விற்காதுங்கிறப்ப கவாத்து பண்ணி கீழே குழச்சிருக்க மட்டும் விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு போதும். அப்புறம் மருந்து அடிக்க அடிக்க எவ்வளவு வேணாலும் அடிச்சிட்டு இருக்கலாம். அது
1: நல்ல வருமானம், என்ன சொல்ற
0: வருமானம்
1: மட்டுமே நம்பாம ஒரு ஊடு பயிரா விரிச்சு பூ போட்டு பண்றது,
0: ஊடு பயிர் பண்றது வருமானம் சார். ஆனா சொந்த ஆளுங்க இருக்கணும் சார், கூலியே கொடுத்து செஞ்சோம்னா அதுல ஒண்ணும் மிச்சப்படாது சார். இப்ப நான் உழவு ஓட்டுறது நான் செஞ்சிருவேன், தண்ணி பாய்ச்சறது நான் செஞ்சிருவேன், மருந்து அடிக்கிறது நான் செஞ்சிருவேன், எல்லா வேலையும் அதே மாதிரி பராமரிக்க பில்லு குத்துறது கணக்கடி இல்ல, எல்லா வேலையும் நான் சொந்தமா செய்யறதுனால
1: பறிக்கிறது மட்டும் அந்த ஆட்களை,
0: ஆமா பூ பறிக்கிறதுக்கு மட்டும் ஆளுங்களை வச்சுக்கோ சார்.
1: அது மாதிரி பண்ணோம்னா
0: வாங்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு அழகுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுல சாமி படத்துக்கு போடுறதுனால போடலாம். ஆனா அந்த விச்சிப்புக்கிறது அந்த ரோஸ் கலர் இல்லாம ஒரு சிகப்பு கலர்ல இருக்கிறது மட்டும்தான் நல்ல விளைவிக்கும். கலரும் குடிக்கும்.
1: அது ஒரு நல்ல செண்டு மாதிரி வரணும்.
0: ஆமா சார், நல்ல கொத்து கொத்தா இருக்கும். வந்து நல்ல
1: சிலது வந்து சத்து குறைபாடா என்னமோ தெரியல, கொஞ்சம் கம்மியா இருக்கு.
0: ஆமா, அதெல்லாம்
1: அது மாதிரி இருந்தா ஏதாவது அதுக்கு ஏதாவது
0: மருந்து இருக்கு சார். அதெல்லாம்
1: அதெல்லாம்

0: மறந்து இருக்கு, நம்ம மருந்து கடையில போய் கேட்டா சொல்லுவாங்க, ரெகுலரா வாங்குறவங்க. நம்ம ஏரியா பக்கம் கேட்கணும், வெளியில வாங்குறத விட இப்ப வந்து எங்க ஏரியாவில் வாங்கினோம்னா உச்சிப்பூ இருக்கிற பக்கம் எல்லாம் எட்டை வியாழன்மேடு, நெல்லூர் காலனி, குளுமணி, கோப்பு, இந்த மாதிரி கடைகள்ல வந்து அவங்க இதுக்குன்னே மருந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இங்க திருச்சியில வந்து கேட்டோம்னா ரெண்டு வருஷம் நல்லா கொடுப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அனுபவம் இல்லாம
1: ஒரே ஆள்கிட்ட வாங்குறது நல்லது.
0: அனுபவம் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினோம்னா எல்லாமே நல்லா மகசூல் கொடுக்கும் நமக்கு, செலவு கூடுது குறையுதுங்கிறது அப்புறம் மகசூல் நல்ல மகசூலா கிடைக்கும். அதே மாதிரி இளஞ்செடியில ஒரு வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷம் ஆச்சுன்னாக்க ஒரு 200 செடி வச்சிருக்காங்க, அந்த 200 செடியில வந்து ஒரு 10 கிலோ வரும், அப்புறம் 15 வரும், 20 வரும், 30, 40 வரும். 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் வந்துருச்சுனாக்க 50 கிலோ கூட வரும். 4வது வருஷம் வரும்போது 60 கிலோ 70 கிலோ வரும். வாரத்துல ஒரு நாளைக்கு எடுக்கலாம், வாரத்துல 70 கிலோ எடுக்க முடியாது.
1: உச்சகட்டம் அப்படின்றது 4வது வருடம் 70 கிலோ.
0: ஆமா,
1: அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்குமா?
0: இல்ல சார், வரும். பூச்செடியில வேர் பூச்சி இல்லாம இருந்தால் பூச்செடி அதான் 25 வருஷம் ஆகுது வச்சு. அந்த செடி இன்னைக்கு ஒரு 7 செடி தான்
1: கவாத்து மட்டும் டிமாண்ட் இல்லாத நேரத்தில் பண்ணி விட்டு,
0: அந்த பூ விலை இல்லாதப்போ நம்ம கவாத்து பண்ணிவிட்டு கீழே செடி சுத்தம் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க நல்ல பூ வரும், வருமானமும் வரும்.
1: சிகப்பு
0: உச்சிப்பூ மட்டும் தான் நமக்கு வியாபாரம் போவோம், வியாபாரத்துக்கு வாங்குவோம்.
1: எங்க வியாபாரம் எப்படி பண்றீங்க?
0: நாங்க ஸ்ரீரங்கம் கொண்டு வருவோம்.
1: நீங்க கொண்டு வரீங்க?
0: நானே கொண்டு வருவோம். சித்தல எடுத்து கொடுத்துருவாங்க, நான் 3 மணிக்கு வந்துருச்சேன், 4 மணிக்கு அங்கே வந்துருவேன், ஸ்ரீரங்கம் வந்துருவேன். அது நம்மளுக்கு வந்து பூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால எப்பாவது ஒரு தான் வந்துட்டு இருப்பேன். சீசன் முடிஞ்சு போச்சு,
1: காலையில் 3 மணிக்கு கிளம்பிங்க வந்துருது,
0: 3 மணிக்கு கிளம்பினா 4 மணிக்கு 1 மணி நேரத்தில் வந்துருவேன் ஸ்ரீரங்கம்.
1: வந்துட்டு முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு
0: 6 மணிக்குள்ள வீட்டுக்கு
1: தண்ணி பாய்ச்ச வேண்டிதான்.
0: தண்ணி பாய்ச்சல வேலை இல்ல, போய் சேர்த்து தூங்கும். ராத்திரில கண்டு முடிச்சோம்னா முன்ன மாதிரி இழுக்க முடியல, இல்ல அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் தோட்டத்தை விளைஞ்சு வந்து படுத்துருவோம். அது மாதிரி விவசாயம் பண்ணலாம் சார், நல்லா இருக்கணும். ஆனா வந்து மனசோட இஷ்டப்பட்டு நம்ம செய்யறது கவனிப்போட செய்யணும், மகசூல் இருக்கு. அதனால வந்து எப்பவுமே வந்து கூலி ஆள் கொடுத்துட்டு நம்ம இருந்தோம்னா அது மகசூல் ஒத்து வராது. இல்லைன்னா தெரிஞ்சவளை செஞ்சு பார்த்து வந்து செய்யணும், எப்படி செய்யணும்னு கேட்டுக்கணும். மக்கள் யாராவது கேட்டாலும் நான் அது வந்து விவரம் சொல்றேன். நான் செஞ்சிருக்க ஊடு பேர் வந்து பார்க்கட்டும், சிப்பு சரி வாழையும் சரி எல்லாம் பண்ணிருக்கிறேன், பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு.
1: வாழையெல்லாம் எப்படிங்க விற்பனை? அது வந்து அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன்.
0: ஆமா சார், நான் லோக்கல்லே கொடுத்துருவேன் சார். நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், குளுமணியில் ஒரு கடை, 2 கடை வச்சிருக்கிறேன். வாரத்துல 2 தார் 3 தார்
1: கடையில் கும்பி வச்சிருக்கேன்,
0: கடையில் கொண்டு கொடுத்துருவேன். அவங்க வந்து கொடுத்துருவாங்க, காசு ஏழம்லாம் கிடையாது. அவரே பார்த்து ஒரு கொடுப்பாரு, ஒரு 400 ரூபாய்க்கு விற்பாரு, நமக்கு ஒரு 300 ரூபாய் கொடுப்பாரு. ஏன்னா அவரு அதை வச்சு விற்கணும் இல்ல. அதனால வாரத்துல 2 தார் 4 தார் ஏதாவது ரெண்டு வெட்டுவேன், அதனால வெட்டி கடைக்கே கொடுத்துருவேன். நிறைய வரைக்கும் கேட்பாங்க, நான் ஒரு கடைக்கு ரெகுலரா
1: கொடுத்து
0: மரம் கேட்பாங்க. அதுக்கு வந்து மரம் கேட்கறாங்கன்னா இது பூவை மரம் தான் கேட்பாங்க. அதுக்கு ஒரு 20 மரம் 30 மரம் வச்சிருக்கேன்
1: கல்யாணத்துக்கு.
0: ஆமா, கோயிலுக்கு கொடுப்பேன்,
1: விசேஷங்களுக்கு.
0: விசேஷங்களுக்கு வந்து முக்கியமான குழு தான் கொடுப்பேன், விற்கிறது இல்ல. கோயிலுகளுக்கு இந்த பங்குனி உத்தரத்துக்கு எங்க ஊர் குறிச்சியில ஒரு கோயில் 2 தார் வெட்டிட்டு போய் கொடுத்தேன், நல்ல பெருந்தார் 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு விற்கும். இருந்தாலும் நான் வந்து நல்ல மரம் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோயிலுக்கு யாரு கேட்டாலும் முடிஞ்ச அளவு என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். அது மாதிரி ஏதோ நமக்கு பகவான் வந்து நல்ல முறையில் ஆரோக்கியமா வச்சிருக்கு சார். அதனால இன்று போல நீங்களும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும்.
1: நம்மள 2 மாசத்துக்கு 1 வாட்டி 4000 காய் எடுக்கிறீங்க,
0: 3000 காய், 4000 காய்,
1: 4000 காய். ஒரு காய் 10 to 15 ரூபான்னு
0: வச்சுக்கிட்டாலும் கூட,
1: இது தவிர இந்த
0: 30,000 ரூபாய் வருது. அப்படிங்கும் போது ஒரு 4-5 மாசம் வெட்டினா கூட 5-5.5 லட்சம் ரூபாய், இதுல செலவுல ஒரு 50,000 போயிடும். இது 1 லட்சம் ரூபாய் நமக்கு
1: கையில கிடைக்கிறது,
0: கிடைக்கும். இடையில வாழை இல்ல வந்தது வெட்டுறது, இதுல வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் 300 ரூபாய் கட்டதாரா இருந்தாலும் கூட 300 ரூபாய் கூட போகுது. வைகாசி மாத்தில பாத்தீங்கன்னாக்க 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுப்போம். நான் மாறி சீசன் இல்லாத பார்த்தா கண்ணு கொண்டு வச்சிருக்கேன், எனது எப்பவுமே சீசன் இல்லாத.
1: நடராஜன் ஐயா கவனமா சொல்றீங்க, பூவும் அதே மாதிரி எப்ப கம்மியான விலை இருக்குதோ அந்த சமயத்துல பூக்கள் அவ்வளவு மலர்ல நம்ம பாத்துக்கலாம்.
0: மறந்துட்டாங்க கிடையாது, குறைச்சுக்கிட்டோம்னா நமக்கு மகசூல் வராது. பூ விளைவிக்கும் போது அடிக்கணும் எவ்வளவு வேணாலும். இப்ப இந்த வாழை வச்சிருக்கிறேன், இந்த சீசன் இப்ப 1 மாசம் தானே இருக்கும், எல்லாமே வாழை எல்லாம் காலி ஆயிரும். எனது வந்து எப்படி இருந்தாலும் ஆடி வெட்டும், ஆவணி வெட்டும், பொட்டாசி வெட்டும், காய் இல்லாத போட்டதுனால 200-300 வெட்டிக்கிட்டு இருக்கோம். கம்மியா வச்சாலும் கூட 600 மரம் ஊண்டிருக்கோம்னு வச்சுங்களேன், 600 மரத்தில் 400-450 மரம் நல்ல காயரா வரும்.
1: ஒரு முறை வந்து தார் போட்ட பிறகு 2வது முறை வந்து வாழை இலைக்காக வச்சிருக்காங்களே, அது மாதிரி எதுவும் பண்றது
0: இல்ல. இலை எல்லாம் நமக்கு வந்து பராமரிப்பு ஒண்ணும் பண்ண முடியாது. தார் தாசர விட்டுறது 2 வாழை. தார் வருதுனாலே கண்ணு வரும்போது தவிர்த்து கண்ணு வரும்போது விட்டுருவோம்,
1: சைடுல பக்கத்துல விட்டுருவீங்க,
0: சைடுல விட்டுருவோம். அதுல ஒரு கண்ணு தான் விடணும், 2 கண்ணு விட்டோம்னாக்க மகசூல் சரியிருக்காது. அதே மாதிரி இப்ப வந்து அந்த 2வது வாழை விடும் பொழுது அடுத்த வாழை தார் வர்றதுக்கு முன்னாடியே நான் கண்ணை கொண்டுருவோம். அப்போ ஒரு வருத்தில இருக்கிறது 8 மாசத்துல 100 தார விட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால 3 வாழை விடுவோம் சார்.
1: சரி சரி,
0: 3 வாழையும் நமக்கு மகசூல். அதனால ரெகுலரா நம்ம காய் இல்லாதப்ப வந்துகிட்டே இருக்கும்.
1: 2 வாட்டி பண்ண பிறகு மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி 100 வாட்டி கட்ட வைப்பீங்களா இல்ல எப்படிங்க?
0: அப்படி இல்ல சார், இப்ப இந்த ரஸ்தாலி வந்து இப்ப இந்த பச்சை வாழை வாழைன்னு சொல்றது 3 வாழை கூட விட்டு விட்டுலாம். ரஸ்தாலி மூணு வாழை வராது
1: வராது.
0: ரெண்டு வாழை முடிஞ்ச உடனே நம்ம அதுக்கு இடம் தயாரித்து பண்ணி பச்சாள பக்கமா ஏற பக்கமா கண்ணை ரெடி பண்ணிட்டு ஒரு 100 கண்ணா 200 கண்ணா எடுத்து விதைக்கு இங்கிட்டு ஊண்டிடுவோம். மறுபடியும் இந்த ரஸ்தாலி கட்டெல்லாம் அழிச்சு விட்டு நல்லா சுத்தம் அழைச்சிட்டு குப்பை ஒட்டி உழவு ஓட்டிட்டு தண்ணியை பாய்ச்சி உழவு ஓட்டிட்டு ஒரு 3 மாசம் அதுல வந்து நெல் சாப்பிடு எதுவும் வராது, உளுந்து வராது. ஏன்னா நிழல்
1: உளுந்து கூட
0: வராது சார், நிழல்ல வரும் ஆனா மகசூல் இருக்கு,
1: மகசூல் கம்மியா.
0: அதனால
1: கடலை கூட போடுறாங்கல்ல.

0: கடலை போடலாம் சார், அது காக்கா தொல்லை கொடுக்கும் சார், அதெல்லாம் போய் பாத்துக்கிட்டே இருக்கணும். காக்கா வந்து எல்லாம் தோப்பா இருக்குது இல்ல,
1: காக்கா ஊர் பூரா இருக்கு.
0: இல்ல சார்,
1: ஒருத்தர் போடுறாரு, நீங்க போட முடியாதுன்றீங்க. காக்கா இல்லாத இடம் எங்க இருக்குது?
0: இப்ப வந்து காக்கா வந்து வயல்ல போடும்போது காக்கா வராது சார், ஒரு வெடி வச்சோம்னா ஓடி போறோம்.
1: இதுனா கொஞ்சம் நிழலாம் இருக்குன்னா வந்து உட்காந்து
0: தென்னை மரத்திலேயே மேல இருக்குது, எப்படி போவோம்? மரம் இருக்கு இல்ல
1: அங்க, அதான் கவனிக்கணும்.
0: அதனால வந்து இதுல ஊடு பேரு கடல்ல ஒத்து வராது. கடலை போடணும்னா சமவெளியா இருக்கணும், மரம் இல்லாம இருக்கணும். நம்ம போட்டோம்னாக்கா காக்கா இங்க வந்ததுன்னா ஒரு வெடி பட்டாசு பொருத்து போடணும், எல்லாம் ஓடியே போயிடும். அதனால
1: கடல எல்லாம் ஒத்து வரல.
0: இதுலயும் மகசூல் நல்லா இருக்காது. நிழல்ல போய் கடல்ல வச்சா மகசூல் வராது சார். கடல்ல எழுது உளுந்து எதுவுமே வராது. உச்சி பூ தென்னம் இல்ல, இதுகளுக்கு வந்தோம்னா நமக்கு மகசூல் இருக்கு, நமக்கு வருமானமும் இருக்குது.
1: இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க இதே கவனிக்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்கு, முழு நேரமும் இந்த தென்னை மரம் விருச்சி பூ வாழை அப்ப நெல் வயலாம் அதை யாரும்
0: அதை பையன் பாத்துட்டு இருக்கா?
1: அவர் பாத்து
0: நீங்க
1: வச்சுக்கணும்.
0: நான் வந்து
1: கொஞ்சம்
0: ஒரு 100 கிராம் தான் வைக்கணும், 3 மாதம் கண்ணுக்கெல்லாம். 100 கிராம் வந்து கண்ணை சுத்தி கொஞ்சம் ஒரு நிலப்பற மாதிரி கொஞ்சம் பறிச்சு விட்டு பரவாயில்ல போட்டு விட்டு முடிடணும், தண்ணி விட்டுறணும். 5 மாசம் ஆனவன தான் உரமே வைக்கணும் வாழைக்கு. அப்ப வைக்கும்போது யூரியா போட்டா சூப்பர் டிஏபி இதெல்லாம் கலந்து ஒரு 300 கிராம் கொடுப்போம் 5 மாசத்துக்கு கண்ணுக்கு. அப்புறம் மறுபடியும் 7 மாசத்துக்கு கண்ணுக்குல வந்து 1/2 கிலோ வைக்கணும். தார் வரும்போது யூரியா பொட்டாசு சல்பேட் இந்த 3 கலந்து தார் வந்தோம்னு வச்சிருக்கோம். 4 உரம் வைப்பாங்க, வைக்கிறதுனாலதான் மகசூல் வருது.
1: தபாஷ், அதுதான் கேட்டுக்கிட்டேன். இப்ப வந்து எல்லாமே கேட்கும் போது நல்லா சிறப்பா நடக்கிற மாதிரி இருக்கு.
0: ஆமா சார்,
1: பிரச்சனை
0: ஆனா செய்யணும் சார். நம்ம
1: என்ன காய்ச்சதோ அதே மாதிரி பெருசா
0: இருந்தது, மரம் பெருசா போயிட்டதுனால காய் குறைவு எனக்கு ஆரோக்கியம் வருமானமும் இருக்குது, ஊடு பேர் செய்யறதுக்கு. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா பத்தாது, செய்யணும். அதை தெரியாதவங்க வந்து நம்ம போல வந்து கேட்கணும், இடத்த கொடுத்து எப்படிங்க
1: பண்ணிருக்காங்க
0: செஞ்சிருக்க பாருங்க, நீங்க இது மாதிரி செய்யுங்க.
1: கைபேசி என்ன சொல்லிருவோமா?
0: சொல்றேன் ஐயா,
1: சொல்லுங்க.
0: 86 10 413 9 958
1: நீங்க ஒரு முறை சொல்றீங்க, நான் ஒரு முறை சொல்றேன். நேயர்கள் குறித்துக் கொள்ளட்டும், பேனா பென்சில் எல்லாம் தயாரா வச்சிருக்காங்களான்னு கேட்டுப்போம்.
0: சரி சார்,
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. நங்கவரம் பி நடராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 86 10 41 39 58. நன்றிங்க நடராஜன் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: விவசாயத்தை நாம தெரிஞ்சு செய்யணும், இல்லாட்டி அனுபவம் இருக்கிறவங்கள கேட்டு செய்யணும். எதுவா இருந்தாலும் இஷ்டப்பட்டு கவனமோடு செஞ்சா நிச்சயம் விவசாயத்துல லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு தென்னை வாழை பிச்சிப்பூ இந்த சாகுபடியில இவர் கடைபிடிக்க கூடிய பல்வேறு யுக்திகளை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு கரூர் மாவட்டம் நங்கவரம் பி நடராஜன் அவங்க. நிகழ்ச்சியில் இனி

விளைச்சல தான் காணுங்க, கங்கா கந்தி ரகமே தான் உண்டுங்க, கண்டு முதல் நிறையாவே தருமுங்க.

0: நேரம் 8 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபோவோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் உரையாற்றவுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் அமலுக்கு வந்த முதல் வாரத்திலேயே ஏராளமான மக்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் முறைகேடு ஏதும் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் சேவை திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டு தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்திய கத்தார் நாடுகளுக்கிடையே எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு முகமது பின் அப்துல் ரஹ்மானுடன் ஆலோசித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தோஹாவில் இன்று பேச்சுவார்த்தைக்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், மேற்காசிய சூழலில் இந்திய மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நகரங்களில் காணப்படும் போக்குவரத்து நெரிசலுக்கும் மிதிவண்டி பயணம் மிகச்சிறந்த தீர்வாகும் என மத்திய இளையோர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் கீழ் மிதிவண்டி பயணம் மேற்கொண்ட அவர், மனம், உடல், ஆன்மா ஆரோக்கியமாக இருக்க இது உதவுவதாக குறிப்பிட்டார். இந்திய கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான பிரதிநிதி குழு நாளை கனடா செல்கிறது. அடுத்த 6 மாதங்களில் ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி தேர்தல் அறிவிக்கை

நாளை வெளியிடப்படுகிறது. இதையடுத்து வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும். தமிழ்நாட்டில் நத்தம் நிலத்தில் வசிக்கும் அனைவருக்கும் பட்டா விரைவில் வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்தார். உலக தமிழ் மாநாட்டை நடத்துவது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அமெரிக்கா சென்றுள்ளார். அங்குள்ள தமிழர்கள் கல்வியாளர்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை அமைச்சர் கேட்டு வருகிறார். தமிழகத்தில் 2,500 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திட்டங்களை செயல்படுத்த அரசிற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைக்கு எதிரான புதிய சட்டம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுகுறித்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தூத்துக்குடியில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடங்கள், 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரிக்கெட் மைதானம் உள்ளிட்டவற்றை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிய பேருந்து சேவையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் பொதுமக்களுக்கு இந்நிகழ்வின்போது அறிவுறுத்தினார். தமிழகத்தில் தாவிகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர் குற்றச்சம்பவங்கள் காரணமாகவே ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்ததாக கூறினார். இதனிடையே கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, தமிழ்நாட்டில் தற்போதைய ஆட்சியில் ஊழல் இல்லா நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மறு மதிப்பீடு மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்த மாணவர்களில் மதிப்பெண் மாற்றமுள்ள மாணாக்கரின் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை அருள்மிகு குறுந்தாடி ஐயனார் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்திற்கு எதிராக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீசுகிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் இரவு இசை இனிமை. அன்பு நேயர்களே, உங்கள் நெஞ்சம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்கும் நேரம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இணைந்திருக்கும் நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்க நீங்கள் தொட்டு வர வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 4431-240-102-1. இது அறிமுக நேயர்களுக்காக. வழக்கமான நேயர்களுக்காக 4431-246-102-1. இந்த எண்களை தொட்டுவாங்க, உங்கள் மனம் தொட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது இரவு இசை இனிமை, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: 8:11 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி மொபைல் ஆப் மூலமாக நேயர்கள் நம்ம இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்கலாம், பாட்டும் கேட்கலாம், அவங்களுடைய விருப்ப பாட்டை. இப்போது இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்?
1: பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன் பேசுகிறேன். நல்லா இருக்குங்களா சார்?
0: நல்லா இருக்கும் தேவியம்மா, நன்றிங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அது லைன் கிடைச்சதுன்னா எனக்கு உலகத்துல விமானத்துல பறக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்குங்க சார்.
0: அப்படியே கைய கொஞ்சம் கிள்ளி பாருங்க
1: சார். என்னன்னு கேளுங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: வானொலி பெட்டி மட்டும்தான் சார் கேட்பேன், அதனால எனக்கு வானொலியை விட்டு ஒரு நிமிஷம் நகர மாட்டேங்க சார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அதான் அதாவது உங்க கைய கிள்ளி பாருங்க, பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டுக்கார கைய கிள்ளிடாதீங்க.
0: என்ன பாடல் வேணும் இந்த துள்ளலான நேரத்துல?
1: நன்றிங்க,
0: இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் வருதுங்களா?
1: சரிங்க சார், நன்றிங்க சார்.

0: 8:17 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை 80-90களில் வந்த பாடல்கள், நேயர்களோட நெஞ்சம் தொட்ட பாடல்களை கேட்கலாம்.
1: இப்போ அந்த மாதிரி பாட்டை கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: திருச்சி மாவட்டம் மணத்தினூர் வட்டம் திருப்பஞ்சலி ஊராட்சி முராயமலை மேலூர் கணேசன்.
1: சொல்லுங்க கணேசன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
2: படையப்பாவில் ஒரு பாட்டு கொடுங்க.
1: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: சரி.

0: என்ன பாட்டு?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் வேமகலம் சிவகுமார் சார்.
0: சிவகுமார்
1: சார்,
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்
1: சார்? முதல் மரியாதை படம், இதுல இருந்து வெற்றி பெறு வாசம்.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது கேட்டுறாங்க.
1: ஓகே சார், ஓகே.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா

0: அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
0: நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வானம் வழங்காதனின் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1
2: 8:29 திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டடைஞ்சிருக்கிறோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில 80-90களில் வெளிவந்த படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மொபைல் ஆப் வழியா பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இணைப்புக்கு பாட கேட்கறதுக்காக வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
4: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
3: படம் நல்லவன், பாடலின் வரி வான்மேகம் அடுத்து.
4: ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் வருது.
3: நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றிம்மா, நன்றி.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 04-31-246-1 அறிமுக நேயர்கள் 04-31-240-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம்.

0: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பாடல்களை இந்த இரவு பொழுதில் எல்லோருமே கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை கேட்க போகிறது யார்? வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், சொல்லுங்க ஐயா, யாருங்க ஐயா?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேங்க ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்குங்க ஐயா, நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இங்க நல்லா இருக்குங்க.
2: சொல்லுங்க வெள்ளிங்கிரி ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு வந்துங்க கிழக்கே போ ரயில் படத்துலங்க கோவில் மணி ஓசை இந்த பாட்டு கொடுங்க.
2: நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்காகவும் நீங்க கேட்ட அந்த அருமையான பாட்டு வருது, கேட்கலாங்க.
3: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
4: பாஞ்சாலி பாஞ்சாலி.
5: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
4: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும், பிளாஸ்டிக் கழிவுகளாலும், ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
0: நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம், புத்தாயிர பாடல்களின் அணிவகுப்பு.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
0: நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1

இசைக்கு ஏது எல்லை? கல்லூரி காலத்து நினைவுகளையும் நண்பர்களுடன் கொண்டாடிய தருணங்களையும் சுமந்து வருகிறது இனிய ராகம்.

0: மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.
1: நெகிழிப்பைக்கு மாற்று துணிப்பை.
2: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

2000ற்கு பிறகு வந்த திரைப்பட பாடல்கள், நவீன ராகங்களின் சங்கமம் இவை. மனதிற்கு நெருக்கமான வரிகளோடு இது இனிய ராகம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு,
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே.
0: நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
4: எங்களோடு தொடரும் உங்களின் பயணம் சிறக்க வாழ்த்துக்களோடு உங்களை தொடரும் இது திருச்சி வானொலி.

உலகம் அமைதியாகும் வேளை நம்மை தாளாட்டும் ஆகச் சிறந்த ராகங்கள். இது இனிய ராகம். கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆட்டம் போட வைக்கும் அட்டகாசமான அதிரடி பாட்டு.
1: தாளம் போட வைக்கும் தரமான துள்ளல் பாட்டு.
0: தினமும் காலை 10 மணிக்கு உங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல.
1: ஆமாங்க, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தினமும் காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு.
2: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?

0: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
2: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி

0: பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
1: நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வானம் வழங்காதனின் திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, நமது அலைவரிசைகளில் அடுத்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10:00.

நேரம் 10:01. திருச்சிராப்பள்ளி வானொலி இரு அலைவரிசைகளிலும் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே, நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் திரு இசை பாடல்களின் அணிவகுப்பு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த அந்த காலத்து பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர். உங்களுக்கு மனம் கவர்ந்த பாடலை நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்கலாம். இது ஞாபகம் வருதே. ஒலிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் புத்தூர் பரமு.

0: டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டும் காக்கும் கரங்கள் படத்திலிருந்த ஞாபகம் வருதே கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட அந்த காலத்து பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 938-546-1021 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் குமரன் நகர் கார்த்திகேயன். படம் சிரித்து வாழ வேண்டும், பாடல் பொன்மன செம்மலை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
1: பொன்மன செம்மலை பூம்பட செய்தது யாரோ, அது யாரோ

டிஎம் சவுந்தரராஜன் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டும் சிரித்து வாழ வேண்டும் படத்திலிருந்து. ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பெரம்பலூர் நிறைமதி. இவங்களுடைய விருப்ப பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டு இணைந்திருக்கும் நேயர்களே, நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா வர இருக்கு, பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சுவாமிநாதன், சித்ரா, இரட்டை வாய்க்கால், விஜய் நகர், திருச்சி, இவர்களுடைய விருப்ப பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டு இணைந்திருக்கும் நேயர்களே, ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நம்ம கேட்க போகிறோம். நிழல் நிஜமாகிறது படத்தில் கம்பன் நியமந்தான் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து.

நிழல் நிஜமாகிறது படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா வர இருக்கு பாவ மன்னிப்பு படத்தில் காலங்களில் அவள் வசந்தம் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பார்வதிராஜ், திருவள்ளூர் மாவட்டம். இவருடைய பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களே, ஞாபகம் வருது நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வருது. தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாடல், நாடோடி மன்னன் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் எல்வி மணி, இவருடைய விருப்ப பாடல் இதோ.
1: தம்பி.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருது நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட காலம் வென்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நம்ம வானொலியில் கேட்கலாம். அதற்கான எண் 9835461. இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை டைப் பண்ணி அனுப்பலாம். குரல் பதிவாகவும் அனுப்பலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் வருது படகோட்டி படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை.

0: நியூஸ் தானர் செயலி வழியாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களே, அடுத்த பாடலா நாம கேட்க போறது என்ன? அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் கேட்டலாமா?
1: படம் வந்து உயர்ந்த மனிதன். பாட்டு வந்து என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள் என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆர் ராமமூர்த்தி, மாந்திரை.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பாய் இது ஞாபகம் வருதே.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உரிமை குரல் படத்தில் விழியே கதை எழுது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னை சுமதி, இவருடைய விருப்ப பாடல் இதோ.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும், பிளாஸ்டிக் கழிவுகளாலும், ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு

0: இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
1: நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வானம் வழங்காதனின் திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஞாபகம் வருது கேட்டிணைந்திருக்கிறோம். நேயர்களே, அடுத்த பாடல் வருகிறது, பார்த்தால் பசி தீரும். இந்த படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருமானூர் மோகனாஸ்ரீ.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

இரவின் மடியில் நம்மை தாளாட்டி கொண்டிருப்பது ஞாபகம் வருதே. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டிணைந்திருக்கும் நேயர்களே, அடுத்த பாடல் வருது கலைக்கோவில் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் துறையூர் வட்டம் மாராடி ரமேஷ்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும், பிளாஸ்டிக் கழிவுகளாலும், ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
0: நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வழங்காதனின் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: காற்றலைகளில் காவிய பாடல்களின் அணிவகுப்பு. ஞாபகம் விருதி நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வருது. நாளை நமதே படத்தில் நீல நயனங்களில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கும்பகோணம், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், மலைக்குடிப்பட்டி, சண்முகம்,

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். நேர்களே, நியூஸ் ஆன

0: செயலி வழியாக திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
1: இன்னும் சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.

நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையத்தில் பாரதி தமிழப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இனிமையான இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இந்த இனிமையான நேரத்தில் இசையை ரசித்துக் கொண்டே விவேத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கையம்மன் இயற்றி, எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து. இதோ ஊருசனம் தூங்கினாலும் விவித் பாரதி நேயர்கள் தூங்காமல் இசை ரசித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. எஸ் ஏ ராஜ்குமார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. சின்ன பூவே மெல்ல பேசு. ஆம் நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் நாம் பேசின பேச்சு பிரயோஜனமாயிருந்ததா? இதோ இந்த பூவின் பேச்சு நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏனென்றால் நானும் உங்களிடம் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றேன்.

இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களி என்றென்றும் கொண்டாட்டமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

அடுத்து வரும் பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே படத்திற்காக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பொதுவாக நம்மிடம் பேசுபவர் எதுவும் சொல்லாமல் போய்விட்டால் நமக்குள்ளாய் ஒரு பேச்சு தோன்றும். அது எப்படி?

பொதுவாகவே பெண்கள் அணிந்திருக்கும் வளையல், அந்த சத்தம், அதாவது இசையின் ஓசை இப்படியாகவும் இருக்கும், ஆரவாரவாகவும் இருக்கும், அப்படியே இசை தென்றலாகவும் இருக்கும். அப்படித்தான் பேக் டு பேக் சாங்ஸ் உங்களுக்காக. சேலம் விஷ்ணு படத்திலிருந்து எஸ் பி பாசுடன் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கின்றது. சங்கீதராஜன் இசையமைத்து வாலி இயற்றிய பாடல் அது. தொடர்ந்து சத்யா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ் பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல் வாலியை ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ. ஒரு வளையல் சத்தம் எப்படி உங்கள் துள்ளல் இசையாய், அடுத்து வரும் பாடல் மென்மையின் தென்றலாய். இதோ பேக் டு பேக் சாங்ஸ் வளையல் சத்தம்.

என்ன நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் அந்த வலையில் சத்தத்தை கேட்டீர்களா? இல்லை இல்லை, வலையில் இசையை கேட்டீர்களா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி சௌந்தர்யன் இசையமைப்பில் சிந்துநதிப்பு படத்திலிருந்து இந்த சின்ன பிள்ளையின் பாட்டு எப்படியாக உங்களுக்கு தாளாட்ட வைக்கிறது, கேட்கலாமா?

நேரம் 11:33. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்க வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடனிருந்து வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய மணிஷ் சர்மா இசையமைப்பில் யூத் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. கோபம் என்பது உன்னிடம் மட்டுமா அல்லது யாரிடம் என்று நான் கேட்கும்போது, அந்த கோபமே பேசுவதற்கு எப்படி உன்னிடம் தடுக்கும்? இப்படியாக இந்த பாடல் சொல்லும்போது உங்களிடம் இருக்கும் கோபம் சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ளது நாமத்துக்குமார் இயற்றி யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் 7G ரெயின்போ காலனி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேயர்களே, நினைத்து நினைத்து பார்க்கின்றோம் உங்கள் இசையின் ரசனையை எப்படியாக

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல். பாடல் இசை இளையராஜா. ஆனந்த கும்மி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. காரணங்கள் பல இருக்கும், அந்த காரணங்களை சொல்ல ஒரு காரணமும் இருக்காது. எப்படி இப்படியாக

இசையை ரசித்துக் கொண்டே மூன்று வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, அன்பு ராணி அவர்கள் வெல்கம் பீட்டர் என முதல் பதிவை பதிவிட்டு, ஏமலா அன்பு சகோதரி ஏஆர் என்று சொல்லி தன்னுடைய புகைப்படத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றார். நன்றி. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சென சொல்லியிருக்கிறார்கள். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கு மினி இரு வணக்கம் வாழ்த்துக்கள். முதல் பாடல் ஊருசனம் தூள் கிளப்பும் வகையில் அமைந்தது. தொடர்ந்து வந்த பாடல் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அடுத்து மீண்டும் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் ஆரம்ப பாடல ஊருசனம் தூங்கிருச்சு பாடலுக்கு

ரசித்து மகிழ்ந்தோம். சாந்தி ரமேஷ் என்ற அன்பினேயே இரு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். பர்வதவர்த்தினி என்ற அன்பினேயே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மெல்ல தெரிந்த கதவு படத்தில் ஒழித்த பாடல் ஊர் சொல் தூங்கிடுச்சு பாடல், சின்னப்பூ மெல்ல பேசு பாடல் மிகவும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முசிறி ஆறுமுகம் என்ற அன்பினேய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயர் ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவு செய்து ஒளிபரவு செய்த பீட்டர்ஸ் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என பதிவிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் என்றார் முன்னேறும். நேசிக்க ஒரு மனம் வேண்டும், சுவாசிக்க அதை தினம் வேண்டும், மனசு ரசித்து மயங்க வேண்டும், மயங்கும் இரவு பூபால ராகம் வேண்டும், மையல் கொண்டு தாளம் போட வேண்டும், பண்பலையில் மின்னும் கீதங்கள் பாட்டலையாக ஜொலிக்கும் நாதங்கள் பரவசமூட்டிடும் ஸ்வரங்களாக யாரது நெஞ்சில் குடிப்புகுந்து போவது பேரது சொல்வது அமுத கீதம் இது ஊரார் மகிழ்வது மனசு மயம் நிகழ்ச்சியை மட்டுமே என சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நன்றி. அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சியின் பாடல்கள் இந்த இரவுகளில் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது மகிழ்ச்சி என சொல்லியிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அன்பினேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் என்ற அன்பினேயரும் இசையால் நேயர்களுடன் இணைந்து மனசமயம் நிகழ்ச்சியில் ஒழித்துக் கொண்டிருக்கும் மென்மையான பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வர்தன் அவர்கள் நிலவின் அழகை நிழலாடும் அழகில் நிம்மதியின் உறவில் மெல்ல மெல்ல குயிலின் கீதங்களாய் வானலையில் மிதந்து உறங்க அழைக்கும் உறவு மனசு மயங்கும் நிகழ்வு விண்மீன்களை எண்ணியபடி இரவின் தாலாட்டி சிவியில் தேனூற்றி ரசிக்க வைக்கும் அழகு என பதிவிட்டிருக்கின்றார். திருமணிசை அஸ்வினி ராகராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வணக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முழக்காலிருந்து பாவி என்ற அன்பினியும் கங்கராச்சுலேஷன்ஸ் வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அதேபோல் லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் அவர்கள் மணலி புதுநகரிலிருந்து இரவு வணக்கம் பீட்டர் பாடல்கள் அனைத்தும் டக்கர் காரணம் சொல்லி என்று சொல்லி ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. அவர்களைத் தொடர்ந்து திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது எங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் வழங்கிய வித் பாரதிக்கும் ஆர்ஜி சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லும்போது நேரம் இப்பொழுது 11:52. சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? பாடலை கேட்கலாம்.

0: ஊனல் வழியாக இன்னுமாய் ஒரு நேயர், அவர்கள் கவுந்தப்பாடி சென்னியப்பன் என்ற அன்பு நேயர். மனசு மயங்கும் பாடல்கள் சூப்பர் சார். இரவு முழுவதும் உங்களுடன் நான் என சொல்லியிருக்கின்றார். ஆம் நேயர்களே, இந்த இரவு முழுவதும் என்னுடன் பயணிப்பது நீங்கள் மட்டுமே. எப்படி என்றால், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை வரை இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. நேர்களை கேட்க நீங்கள் ஆயத்தமா? சரி நேர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் பிரிதொரு நிகழ்ச்சியில். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்

0: मानस मयंकुम
1: நேரம் 12:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல், விழிகள் மூடாமல், செவிகள் திறந்து இசை ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களை இப்போது கேட்கலாம் காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ

சிவக்கும் காணாத செவ்வித துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த

நான் அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா முட. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் போடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: அழகான சந்தங்கள் அலைபாயும் நெஞ்சங்கள் நீ பாடும் ராகங்கள் யார் தந்தது?
1: அழகான சந்தங்கள் அலைபாயும் நெஞ்சங்கள் நீ பாடும் ராகங்கள் யார் தந்தது?
2: ததனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரம் 4:50. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ரஞ்சனி நிரஞ்சனி, ரஞ்சனி ராகத்தில் அமைந்த ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபாபதிக்கு ஆபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ரூபகதாளம்.

0: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன சுப்பிரபாதம், பாடியவர்கள் பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.